0: இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
1: மனித வாழ்வில் எதிலும் நாம் முழுமை அடைய முடியாது, ஆனால் சிறப்படைய முடியும். நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்தவர் யாராவது உண்டா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கும் போது சரியான பதில் வருமா அப்படின்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுதான். அதே நேரத்தில் சிறப்பாக வாழ்ந்தவர் யார் அப்படின்ற கேள்வி வரும்போது ஏராளமான கைகள் உயரும். சிறப்பானதில் சிறப்படைந்தவர்கள் எண்ணற்றோர் இந்த உலகத்தில் இருக்காங்க. அந்த ஒரு சிறப்பை எல்லாரும் அடைய முடியுமானா? நிச்சயமா முடியும். அதுக்கு நாம செய்ய வேண்டிய முதன்மையான செயல் வாழ்க்கையையும் வேலையையும் சரியான முறையில் கையாள தெரிந்து கொள்ளுதல். வேலையையும் வாழ்க்கையும் சமநிலைப்படுத்தி வாழ கத்துக்கணும். அது சரிவர அமையல் அப்படின்னா அது உடல் நலனை மட்டும் இல்ல மனநலனையும் பாதிச்சு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கிடும். பரபரப்பான பணிச்சுமையும் சவாலான வேலைகளும் பல நேரங்களில் மனதிற்கு பிடித்திருந்தாலும் அந்த வேலையின் போக்கில் தொடர்வதற்காக நாம் கொடுக்கக்கூடிய விலை மிக அதிகம். வாழ்க்கையை சிறப்பான நிலைக்கு கொண்டு செல்ல வேலை மிக மிக அவசியம்தான். ஆனால் அது நமது வாழ்க்கையை சுகமாக்கத்தானே அன்றி சுமையாக்குவதற்கு அல்ல அப்படின்ற ஒரு உணர்வு வரக்கூடிய அந்த ஒரு தருணத்துலதான் வேலைக்கும் வாழ்க்கைக்கும் இடையே நாம உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய சிக்கல்களை கண்டுபிடிக்க முடியும். பொருளாதார தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம உடல் நலன்ல காட்டக்கூடிய அக்கறை படிப்படியா குறைஞ்சிட்டே வருது. இங்கதான் சிக்கல் ஆரம்பிக்குது. குடும்பத்திற்காக தானே உழைக்கிறேன் அப்படின்ற வார்த்தை உண்மையா இருந்தாலும் தன்னுடைய உடல் நலனை இழப்பது எந்த விதத்திலையும் சரியாகாது. வேலையில ஒருத்தர் அதிகமா மூழ்கும் போது முதல்ல மறக்கிறது உடல் நலனை தான். எவ்வளவோ விழிப்புணர்வுகள் கிடைச்சாலும் அதை பெருசுபடுத்துறது கிடையாது. அதை பத்தின ஒரு புரிதல் வர்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். அந்த காலம் வரும்போது எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் கை கொடுக்குமா அப்படின்னா அதையும் உறுதியா சொல்ல முடியாது. இந்த உலகத்துல மனிதராய் பிறந்த எல்லாருக்கும் 3 படிநிலைகள்ல நேரத்தை கடைபிடிச்சு வாழ்றது ரொம்பவே முக்கியம். அந்த மாதிரி வாழும் போது அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும். முதல்ல தனக்கான நேரம், தன்னுடைய தனிப்பட்ட விருப்பம் தனிப்பட்ட தேவைகள் எது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான நேரத்தை ஒதுக்கி நம்மள நாமளே உருவாக்கி கொள்ளக்கூடிய புதுப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு செயல்பாடு முதன்மையானது. 2வது குடும்பத்திற்கான நேரம். தனக்கான நேரத்திற்கு அடுத்தபடியா அமைறது குடும்பம் தான். தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அதிக நேரம் ஒதுக்கி குடும்பத்திற்கு குறைந்தபட்ச நேரத்தை ஒதுக்கணும் அப்படின்னா அங்க பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடும் அப்படின்றத சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்ல. குடும்பம் சிறப்பா இருக்கதான் நாம வேலை செய்யறோம். அந்த குடும்பத்திற்காக குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கல் அப்படின்னா நமக்குள்ள குற்ற உணர்வுகள் வர்றது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல அடிதடி சண்டைகள் கூட பரிசா கிடைக்கலாம். 3வது சமூகத்திற்கான நேரம். இதுக்கு எல்லாருமே நேரம் ஒதுக்குவாங்களா அப்படின்னா எல்லாரும் ஒதுக்குறது இல்ல. மனிதனாய் பிறந்து வாழ்ந்து உயர்ந்து சிறப்படைவது வெறுமனே நாம் நம் குடும்பம் அப்படின்னு முடிகிறது கிடையாது. சமூகத்தை விட்டு பிரிஞ்சு தனித்து வாழக்கூடிய திறமை இருந்தாலும் கூட அது முழுமையான நிறைவான வாழ்வு கிடையாது. சமூகத்தோடு இணங்கி விருப்ப வெறுப்புகளை உணர்ந்து அனைவரையும் அரவணைத்து செல்லும் போது முழுமை பெற்ற ஒரு வாழ்வை நம்மளால அடைய முடியும். மேல சொன்ன 3 விஷயங்களை எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது? முதல் 2 விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே போதும். ஆனா 3வது விஷயத்திற்கு நேரம் ஒதுக்கி செயல்படுறது உன்னதமானது. உடல் நலன், மனநலன், குடும்ப நலன், இது எல்லாத்துக்கூடையும் சமூக நலன் பேணுதல், சமூகத்திற்கு தன்னால் முடிந்த பங்களிப்பை கொடுத்தல் அப்படின்றது நம்ம வாழ்க்கைய அர்த்தமுள்ளதா மாத்திடும். கலவையும் கையாள தெரிந்தால் கவலை இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நாம அணுகக்கூடிய முறையில தான் நம்ம வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. ஆடம்பர வசதிகள் வேண்டாம், அடிப்படை வசதிகளே போதும் அப்படின்னு தனக்கான எல்லைகளை வரையறுத்து வாழக்கூடிய நபர்கள் இருக்காங்க. எது வந்தாலும் சமாளிச்சு ஒரு கை பாத்துடுவோம் அப்படின்னு எகிரி அடிக்கிறவங்களும் இருக்காங்க. இதுல நாம எந்த வகையினர் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். வயிற்று பிழைப்புக்காக வாழ்வது ஒரு ரகம், வாழ்க்கை பிழைப்புக்காக வாழ்வது இன்னொரு ரகம். இது சரிவர புரியும் போது சீரான வாழ்க்கையும் சிறப்பான உயர்வு ரொம்ப எளிமையா கிடைக்கும். வாழ்க்கை அப்படின்ற

இது நமக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு கொடை. அதை சிறப்பான முறையில் வடிவமைத்து தனிப்பட்ட பொறுப்புகளை சிறப்பா செய்யணும். இந்த வாழ்க்கையை சிறப்பா மேம்படுத்த வேலை அப்படின்றது ரொம்பவே அவசியம். இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. வாழ்க்கைக்காக வேலையையும் வேலைக்காக வாழ்க்கையையும் விளக்கி வைப்பதை விட இரண்டையும் ஒரு சேர ஒருங்கிணைத்து செல்வது சிறப்பான செயல். அதுக்கு தேவை கொஞ்சம் புரிதல் மட்டும்தான். இழப்பதும் பெறுவதும் வாழ்க்கையில் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இழப்பின் போது பொறுமையும் பெறும்போது பெருமையும் கொள்ளும் போது வாழ்க்கை எல்லையில்லாத மகிழ்ச்சியை வாரி வழங்குகிறது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.

0: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு பெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்ற சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவம் மிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் பெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: வானொலி
3: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி.

அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி வலியறிதல், அதிகாரம் 48, குறள் எண் 475. பீலிப்பை சாகாடும் அச்சிறும் அப்பண்டன் ஜாலம் மிகுத்து பெயின். மென்மையான மயிலிறகை ஏற்றியுள்ள வண்டியும் அம்மயிலிறகையே அளவுக்கு மிகுதியாக ஏற்றினால் அச்சு முறிந்து கெடும். மயில் தொகைதானே என்று அதை அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினால் வண்டியின் அச்சு கூட முறிந்து போகும். இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான கதை ஒன்றை தெரிஞ்சுக்கலாமா? ஒரு வகுப்பறையில் பேராசிரியர் ஒருத்தர் உள்ள வந்ததும் மாணவர்களை திடீர் தேர்வுக்கு தயாராக சொன்னாராம். மாணவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். இருந்தாலும் எல்லாரும் தயார் நிலையில அவரவர் இடத்துல உட்கார்ந்திருந்தாங்க. எல்லாரும் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா கேள்வித்தாளை கொடுக்கறாரு. கேள்வித்தாளை வாங்கின எல்லாருக்கும் பெரிய அதிர்ச்சி. அந்த கேள்வித்தாள்ல எதுவுமே இல்ல. மைய பகுதியில் ஒரு கரும்புள்ளி மட்டும் இருந்தது. அதை பார்த்ததும் ஆளாளுக்கு தங்களுடைய முகத்தை பாத்துக்கிறாங்க. அவங்களுடைய ஆச்சரியத்தை புரிஞ்சுக்கிட்ட ஆசிரியர், அந்த கேள்வித்தாள்ல என்ன இருக்குதோ, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பத்தி எழுதுங்கன்னு சொல்லிட்டாரு. உடனே எல்லாரும் அவங்க அவங்களுடைய முயற்சிகளை முன்னெடுத்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. எழுதி முடிச்சதும் எல்லாருடைய அந்த விடைத்தாள்களையும் வாங்கி வகுப்பறையிலேயே சத்தமா வாசிக்கிறாரு. பாகுபாடே இல்லாம எல்லாரும் மையத்துல இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிய பத்தி தான் எழுதியிருந்தாங்க. கடைசியா சொல்றாரு, ஒரு தாள் கொடுத்தேன், அந்த தாள்ல இருக்கக்கூடிய கரும்புள்ளி தான் உங்க எல்லாருடைய கண்களுக்குமே தெரிஞ்சதா? பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அந்த வெண்மையான பகுதி உங்க கண்களுக்கு தெரியவே இல்லையா? எல்லாரும் இதை பத்தி மட்டும்தான் எழுதியிருக்கீங்க. இது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடத்திற்கான தேர்வுதான். இதே போலதான் உங்க வாழ்க்கையில ஏதாவது சின்ன சின்ன தோல்விகள் அல்லது மன வருத்தங்கள் இருக்கலாம். அதுலயே கவனம் செலுத்திட்டு இருக்கமே தவிர இன்னும் வாழ வேண்டிய வாழ்க்கை, இன்னும் அனுபவிக்க வேண்டிய, பயன்படுத்தப்பட வேண்டிய நேரங்கள் நிறைய இருக்கு அப்படின்றத மறந்து போயிடுறோம். சின்ன சின்ன கரும்புள்ளிகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தது போல சின்ன சின்ன துன்பங்களுக்கும் தோல்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் போது அதுவே அந்த தாள் முழுவதும் நிறைஞ்சு போயிடும், வாழ்க்கையே வீணாக்கிடும். விழிப்புணர்வோட செயல்படணும் அப்படின்னு தன்னுடைய பாடத்தை முடிச்சாராம். இந்த ஒரு கருத்தை தான் திருவள்ளுவர் இந்த திருக்குறள்ல சொல்றாரு. மயில் தொகைதானே மென்மையா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை அதிகமா ஏத்தும் போது வண்டியோட அச்சு முறிகிற அளவுக்கு அதுக்கே பலம் வந்துடும். எதையும் சாதாரணமா இட போடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. வள்ளுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: தொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 0456723046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை FM 90.4? உலகத்துல இருக்கிற எல்லா விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகளோட கனவு கண்டிப்பா எப்படியாவது ஒலிம்பிக் கேம்ஸ்ல தங்க பதக்கம் ஜெயிக்கணுங்கிறதா தான் இருக்கும். ஆனா ஒலிம்பிக் கேம்ஸ்ல இருக்கிற தங்க பதக்கம் முழுசும் தங்கத்தினால செய்யப்பட்டது தானா? தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஒலிம்பிக் கோல்டு மெடலோட வெயிட் 556 கிராம். இதுல 550 கிராம் வெள்ளினாலையும் 6 கிராம் தங்கத்தால முலாம் பூசப்பட்டு கோல்டு மெடல் தயாரிக்கப்படுது. இது மூலமா ஒலிம்பிக் கோல்டு மெடல்ல 2% தங்கம் மட்டும்தான் இருக்கும்.
2: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு ஊர்ல மிகப்பெரிய செல்வந்தர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. தன்னுடைய கடினமான உழைப்பால் நிறைய தங்கங்களையும் வைரங்களையும் நிலபுலன்களையும் தன்னுடைய ஒரே மகனுக்காக சேர்த்து வைத்தார். இப்போ அவருடைய தள்ளாத காலம். படுத்த படுக்கையா இருந்தாரு. மகன் இளைஞனா வளர்ந்துட்டான். ஆனா அவன் கிட்ட பொறுப்பு இல்லாம இருக்கிறத கவனிச்சாரு. தன்னுடைய அந்த கடைசி நிமிடத்தில் தன் மகனிடம் தனியாக பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. அந்த இளைஞன் மட்டும் கண்கள்ல கண்ணீரோட தன் தந்தையின் கரங்களை பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கான். அப்போதான் அவர் சொல்றாரு, மகனே நீ ஒண்ணு கவலைப்படாத, உன்னுடைய எதிர்காலத்திற்காக அப்பா நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கேன். ஒரு முக்கியமான அறைய குறிப்பிட்டு சொல்லி அங்கே மூன்று விதமான பெட்டிகள் இருக்குது. முதல் பெட்டி முழுவதும் தங்கம் மட்டும்தான் இருக்கும். இரண்டாவது பெட்டி முழுவதும் வைரங்கள் இருக்கும். மூன்றாவது பெட்டியில விலை மதிக்க முடியாத ஒப்பற்ற சொத்து இருக்குது. ஆனா அந்த மூன்றாவது பெட்டிய நீ உடனே திறந்துடக் கூடாது. முதல் இரண்டு பெட்டிகள்லையும் உனக்கு தேவைன்னு வரும்போது தவிர்க்க முடியாத சூழல்ல நீ எடுத்துக்கறலாம். ஆனா மறுபடியும் உழைச்சு சம்பாரிச்சு அதே தங்கத்தையும் வைரத்தையும் மறுபடியும் அதே இடத்துல நீ வச்சிடணும். முடியாத சூழல்ல மட்டும்தான் நீ மூன்றாவது பெட்டிய திறந்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கட்டளைகளோட இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் சொல்லிட்டாரு. அவங்க அப்பாவுடைய மறைவுக்கு அப்புறமா இந்த இளைஞன் அந்த மூன்றாவது பெட்டியை யோசிச்சு பார்த்தான். இதுல தங்கம் வைரம் இருக்கு, மூன்றாவது பெட்டியில அதை விட விலை மதிப்பற்ற சொத்து இருக்கு. அப்போ நமக்கு மூன்று பெட்டிகள்ல தேவையான சொத்துக்கள் இருக்குது. நம்ம வாழ்க்கையை இஷ்டம் போல வாழலாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். ஆக முதல் பெட்டியில இருக்கக்கூடிய தங்கத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ண ஆரம்பிக்கிறான். அவனை சுற்றி நிறைய நண்பர்கள் கூட்டம். வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா சொர்க்கமா தெரிஞ்சது. கொஞ்ச ஆண்டுகள்லயே தங்கம் முழுவதும் முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்ததா வைரங்கள் கரைய ஆரம்பிச்சது. அதுவும் இன்னும் சில ஆண்டுகள்ல சுத்தமா முடிஞ்சிடுச்சு. அப்போதான் இரண்டு பெட்டிகளும் முடிஞ்சிடுச்சு. தேவைன்னா அப்பா மூன்றாவது பெட்டியை திறக்க சொல்லியிருக்காங்களே அப்படின்னு நினைச்சவன் திறந்து பாக்குறான். திறந்து பார்க்கும் போது அவன் எதிர்பாராத பெரிய அதிர்ச்சி தான் அவனுக்குள்ள இருந்தது. அதுல என்ன இருந்தது தெரியுமா? ஒரு கந்தல் துணியும் யாசகம் கேட்கக்கூடிய பாத்திரமும் இருந்தது. அப்போதான் அப்பாவுடைய வார்த்தைகளை திரும்ப நினைவுக்கு கொண்டு வர்றான். தவிர்க்க முடியாத சூழல்லதான் நீ இந்த தங்கத்தையும் வைரத்தையும் எடுத்து பயன்படுத்திக்கணும். ஆனா மறுபடியும் உழைச்சு சம்பாரிச்சு அந்த பெட்டியில அதை திரும்ப சேர்த்திடணும். இது ரெண்டுமே காலியா போகிற சூழல் வருது அப்படின்னாதான் நீ இந்த பெட்டியை திறந்து பார்க்கணும் அப்படின்னு அப்பா நமக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. இந்த ரெண்டையும் சரிவர பயன்படுத்தல அப்படின்னா இதை நோக்கிதான் வாழ்க்கை போகும் அப்படின்றத அப்பா அப்பவே உணர்த்தி இருக்காரு. அவர் சொன்ன விஷயத்த நம்ம முழுமையா புரிஞ்சுக்கலன்னு அப்போதான் கதறி கண்ணீர் விட்டாராம். இந்த கதை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? நாம செலவு செய்யும் போது நம்ம வரவுக்கு ஏத்தபடிதான் நம்ம செலவு செய்யணும். தேவையான விஷயத்துக்கு மட்டும் பணத்தை செலவு பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பணத்தை சேமிச்சு வைக்கிறது அவசியம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறத காட்டுறதுக்காக எல்லாத்தையும் செலவு செஞ்சுட்டோம் அப்படின்னா தேவையான நேரத்தில் பிறரிடம் கை நீட்டி நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும். வரவு கேற்றபடி செலவு செய், எதிர்காலத்திற்காக சேமித்திடு, இருக்கும் அனைத்தையும் செலவு செய்து பின்னர் பிறரிடம் யாசிக்க வேண்டிய நிலைக்கு செல்லாதே அப்படின்றதுதான் அந்த தந்தை அந்த மகனுக்கு கொடுத்த அறிவுரை. இந்த அறிவுரை நமக்கானதும் கூட. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம் கடலோசை FM 90.4.
5: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் இஸ்மா. இந்த கதை பகுதியில கதை அல்ல உண்மை நிகழ்வு. 1991 ரத்தன் டாடா அவர்கள் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி பொறுப்புக்கு வர்றாரு. அவருடைய கடுமையான உழைப்பால் விடாமுயற்சியால் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் 1998 டாடா இண்டிகா காரை அறிமுகப்படுத்துது. முதல் முறையா கார் உற்பத்தி செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த அளவு அது மிகுந்த வரவேற்பு அடையல. சந்தையிலையும் தேவையான லாபத்தை ஈட்டி தரல. இழப்பீடு என்ன அதிகமா மாறுறதுக்குள்ள டாடா இண்டிகா இந்த காரை எப்படியாவது வித்துடணும், இதன் மூலமா டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்துக்கு பெரிய இழப்பீடு தான் வரும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த நாட்கள்ல ஃபோர்ட் நிறுவனத்தின் உரிமையாளரா இருக்கக்கூடிய பில் ஃபோர்ட் அதை வாங்குறதுக்கு முன் வர்றாரு. உடனே ரத்தன் டாடா அமெரிக்கா கிளம்பி போறாரு. ரத்தன் டாடாவும் பில் ஃபோர்டும் 3 மணி நேரம் பேச்சுவார்த்தையை நடத்துறாங்க. அப்போ பில் ஃபோர்டு கேக்குறாரு, கார் உற்பத்தியில உங்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கு அப்படின்னு முதல் கேள்வி கேக்குறாரு. எங்களுக்கு எந்த அனுபவமும் இல்லை, இதுதான் முதல் முறை. அனுபவமே இல்லாத நீங்கெல்லாம் கார் உற்பத்தியை பத்தி நினைச்சு பாக்கலாமா அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டுட்டு, இந்த நேரத்துல நான் இப்போ உங்களுக்கு செய்யற உதவி நீங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத உதவி, இதை நீங்க மறந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. வர்த்தக உலகத்தில் இம்மாதிரியான அவமானத்தையே சந்திக்காத ரத்தன் டாடா அவர்கள் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தை விற்காமலேயே தன்னுடைய தாயகத்துக்கு திரும்பிட்டாரு. திரும்பி வந்தவர் மறுபடியும் தன்னுடைய அணியினரோடு சேர்ந்து டாடா இண்டிகா கார்ல இருக்கக்கூடிய குறைவுகள், மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, அது எல்லாத்தையும் சரி செய்யறாரு. மறுபடியும் சந்தையில தன்னுடைய டாடா இண்டிகா கார் அறிமுகப்படுத்துறாரு. அது மக்களிடையே மிகச்சிறந்த வரவேற்பு அடையுது. 2002 மிகச்சிறந்த கார் அப்படின்ற பெயருடன் 5 ஆண்டுகள் கார் உற்பத்தியில் மிக உயரிய இடத்தை அடைந்தார் ரத்தன் டாடா அவர்கள். அதே நாட்கள்ல ஃபோர்ட் நிறுவனத்தின் சொகுசு கார்கள் உற்பத்தி திறன் குறைய ஆரம்பிக்குது. ஜாக்குவார், லேண்ட் ரோவர் இந்த மாதிரியான கார்களுடைய உற்பத்தி திறன் குறைஞ்சதால அதை விக்கிறதுக்கு அவர் இப்ப முடிவு பண்ணிட்டாரு. அதை வாங்குறதுக்கு ரத்தன் டாடா தயார் நிலையில இருந்தாரு. அவர் என்ன விலைக்கு கொடுத்தாரோ அந்த விலைக்கு அப்படியே வாங்கிட்டாரு. அந்த நேரத்துல பில் ஃபோர்டு ரத்தன் டாடாவுடைய கைகளை பிடிச்சிட்டு, இந்த நேரத்துல இப்போ நீங்க எனக்கு செய்த உதவி என்னுடைய வாழ்நாளிலேயே மறக்க முடியாதது, ரொம்ப நன்றி அப்படின்ற வார்த்தைகளை சொல்றாரு. அப்போ ரத்தன் டாடா வார்த்தைகளால ஒன்னும் சொல்லல, மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டாராம். இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? சில நேரங்களில் பகைவர்கள் கூட நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய காரணமா அமைறாங்க. பகைவர் நண்பராக கூடிய காலம் வந்ததும் நாமளும் முகத்தளவில் நட்பு கொண்டு மனதளவில் அந்த நட்பை நீக்கி பழகணும். பகைவர்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி முகமலர்ச்சியோட பழகணும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. அதுவும் வாரத்தின் இறுதி நாள் சனிக்கிழமை. சனிக்கிழமை அப்படிங்கிறது எப்போவுமே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு நாளாக தான் வந்து போயிட்டுருக்கும். அதுவும் நேற்று விடுமுறை தொடர்ந்து இன்றைக்கு மீண்டும் ஒரு விடுமுறை இருந்துச்சுன்னா ரெண்டாவது நாள் ஜாலியாக இன்னொரு லீவு அப்படி ஜாலியாக வந்து போயிட்டுருக்கு. நேற்று கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்கள்லாம் சிறப்பாக நிறைய பேர் வந்து கொண்டாடிட்டு இருப்பீங்க. நல்லா இருந்துச்சு. நிறைய இடங்களில் வந்து கிருஷ்ணருக்காக பந்தல்கள்லாம் வந்து போட்டு நிறைய இந்த பொங்கல் அது கொண்டக்கடலாம் எதனா கொடுத்துட்டு இருந்தாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு அது நிறைய குட்டி குட்டி கிருஷ்ணர்களை வந்து பார்த்தேன். கிட்டத்தட்ட எல்லாரோட ஸ்டேட்டஸ்லேயுமே இந்த குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் ஆடிய வேஷம் போட்டு எல்லாருமே போட்டிருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. அது ஒரு மதம் தாண்டி அந்த மதம் வந்த ஒரு விழா அப்படிங்கிறத தாண்டி எல்லாரும் அவங்க குழந்தைகளுக்கு வந்து போட்டிருக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இந்த மண்ணா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, சீட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பாப்பாவை பிடிச்சி உட்கார வச்சு அதுக்கு என்னன்னே தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல வேஷம் போடு அப்படின்னு சொல்லிட்டு வேஷம் போடுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அப்படியே இன்றைக்கான நிகழ்ச்சி நம்ம தொடங்கிடலாம். நீங்கள் கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ இன்றைக்கான வானிலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து காற்று வீசிட்டுருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 32 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சமாக மணிக்கு 39 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வந்து வீசக்கூடும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கான வானிலை நிலவரம். அடுத்ததாக நூறுசாமி திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. அந்த பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: என்னடா நீ நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
1: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
2: அட இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்ற சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் செல்வம். ஆனால் நான் அதிகமான ஒரு பாடு பண்புகளை இருந்து பண்பாடு பட்டு கிளம்பி வந்திருக்கேன். அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டவன். கஷ்டம்னா அப்படி இப்படி கஷ்டம் கிடையாது. எங்கள் அம்மாவோட ரொம்ப நான் தான் தலைமுறை. எங்கள் அம்மாவுக்கு வந்து 10 மக்கள். அந்த சின்ன சிறுசுகளை தூக்கி தொடச்சி வளர்க்குறது என்னுடைய கடமை தான். ஆனால் அம்மாவுக்கு கூட இருந்து உதவி செய்தது நான் தான். ஆனால் ஃபஸ்ட்டில் இருந்து வியாபாரத்துக்கு எங்கள் அம்மா கூட போனேன். அப்போது என்ன வயசுக்கு வரப்போ ஆரம்பத்தில் நான் வீட்டில் இருந்துட்டேன். அப்புறமா என்னை கட்டி கொடுத்துட்டாங்க. கட்டி கொடுத்தாலும் நான் வீட்டில் இருந்தே நிறைய தொழில் பார்த்தேன். எப்படி தொழில்னா, மால் மடியல்களுக்கு லாஞ்சிகளுக்கு கொண்டு வீட்டுக்கு கூட கொடுப்பாங்க. அதில் 1 மடி 2 மடிக்குன்னு 3 மடிக்குன்னு இப்படி ஆளுக்கிற தகுதியை தக்குன்னு கொடுப்பாங்க. இதனால் இது வெற்றியோகமாக இது முடித்து கொண்டு நம்மளுக்கு மடியை தந்துடும், இந்த நூலை கொண்டு போய் மடி ஆக்கி தந்துடும், இந்த பிள்ளைகிட்ட நம்பிக்கை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் 2 மால் 3 மால் கொடுத்தாங்கன்னா எனக்கு 3 மடி 2 மடிக்கு மால் கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்து முடியவும் எனக்குள்ளேயே அந்த முடிவு இல்லாமல் இருக்கும்போதெல்லாம் கடையை இப்படி பெட்டி கடை மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தேன். என்னை கட்டி கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மா. நான் என்ன செஞ்சேன், எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப கொஞ்சம் குடியாரு. அப்போ அவங்க கையை நம்ம பார்க்க முடியல. அப்போ நம்ம எப்படி வேலை கற்றுக்கணும்னு நினச்சிக்கிட்டு நானாகவே ஒரு முடிவு எடுத்து ஒரு பெட்டி கடை வச்சேன். எங்கள் வீட்டுக்காரர் இறந்து எனக்கு இப்போ 45 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இதுவரையும் நான் அப்பவும் ஒரு பெட்டி கடை தான் வச்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போது அதே கடையை மறுபடியும் வச்சு ஒரு 10 வருஷம் நடத்தினேன். அப்புறமா பிள்ளைகளுக்கு ஆக்கணும் பொங்கணும்னு அந்த கடையோடு கிடந்து தான் ரொம்ப சங்கடப்பட்டேன். அதுக்கு பின்னாடி ஓஞ்சிட்டு ஒரு 10 வருஷம் லீவில் இருந்தேன். அதுக்கு பின்னாடி என்ன செஞ்சேன், நான் எனக்கு தோதான ஒரு தொழில் கிடைக்கல. கடைக்கார போய் கருவாடு வாங்கிட்டு போய் உச்சப்புளி வேதாள மண்டபத்தில் இருந்து பிடிப்பேன். மண்டபம் ஒரு நாளைக்கு போவேன், வேதாளிக்கு ஒரு நாளைக்கு போவேன், உச்சப்புளிக்கு ஒரு நேரம் போவேன், யமனாகுண்டம் ஒரு நேரம் போவேன், இருமை ஒரு நேரம் போவேன். இப்படி பல ஊர்கள் ராம்நாட்டுக்கு இங்கிட்டு இருந்து நான் போகாத ஊர் கிடையாது. அதில் போய் 2 ரூபா 3 ரூபாய்க்கு செலவு கொண்டு போவேன். அதுக்கு தக்கனே எனக்கு ஆதாயம் கிடைக்கும். 500 ரூபா 200 ரூபா கிடைக்கும். 1000 ரூபா கிடைச்சிடும், சில வழி போக கொண்டுட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:22 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்மளோட நாட்டின் மிக முக்கிய குழுமமான இஸ்ரோ இருக்காங்க இல்லையா, விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேற்று மீண்டும் ஒரு செயற்கைக்கோளை நம்ம இந்தியாவிலேருந்து ஏவி நம்ம இந்தியாவுக்கு மீண்டும் ஒரு பெருமையை வந்து சேர்த்துருக்காங்க. என்ன செயற்கைக்கோள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். GSLV-F-17 ராக்கெட், அதை வந்து நாட்டி பாய் ராக்கெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ராக்கெட் மூலமாக ஒரு செயற்கைக்கோள் வந்து போகுது, நேற்று வந்து கிளம்புது. அது என்ன செயற்கைக்கோள்னா EOS-05 அப்படின்ற ஒரு நிகழ்நேர படம் எடுக்கும் செயற்கைக்கோளம். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், உலகத்தை ரவுண்ட் அடிக்கும். அது முக்கியமான வேலை. புயல், வெள்ளப்பெருக்கு, காட்டுத்தீ இந்த மாதிரியான இயற்கை பேரிடர் ஏதாச்சும் நடக்குது அப்படின்னா உடனே நம்ம இஸ்ரோக்கு வந்து தகவல் வந்து கொடுத்துரும், இந்த மாதிரி இந்த இடத்துல என்ன நடந்துட்டுருக்கு என்ன பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை மேலே பூமிக்கு மேலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்காணிச்சிக்கிட்டே இருக்குமா, அப்படி ஒரு முக்கியமான வேலையை வந்து பார்த்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டோட எல்லை பகுதிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து கண்காணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலநிலை, விவசாயம், வானிலை கண்காணிப்பு இது வந்து உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து வறட்சியாக வந்து பார்க்குறாருக்கட்டும் சரி, வேறு ஏதாச்சும் இந்த அதிகமான மழைப்பொழிவுகள் இந்த மாதிரியான காலநிலையை சார்ந்து பார்க்குறதுக்கும் பெரிய உதவியாக இருக்க போகுது இந்த EOS-05 அப்படின்ற செயற்கைக்கோள். இது நேற்று வந்து விட்டுருக்காங்க. நிறைய நாடுகள்லேருந்து பாராட்டுகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய செயற்கைக்கோளை உருவாக்கிட்டு இருக்காங்க. அது உருவாக்குறதுக்கான பணிகளை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இஸ்ரோக்கு எப்போவுமே பெரிய ஒரு வாழ்த்துக்கள் வந்து சொல்லிடலாம். இந்த இஸ்ரோ இப்போ அனுப்பியிருக்க ராக்கெட் மூலமாக நிறைய நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகளுக்கு உதவ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்துக்கே ஒரு பெரிய ஒரு உதவிகரமான ஒரு செயற்கைக்கோளாக இந்த EOS-05 வந்து இருக்க போகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதனால் நம்ம செயற்கைக்கோளுக்கும் அதை வந்து அனுப்பின நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்களை வந்து சொல்லிடலாம். இன்னும் ஒரு 6 ராக்கெட்டுகளை வந்து ரெடியாக வந்து வச்சுட்டுருக்காங்களாம், அடுத்தடுத்து இறக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டப்பு டப்புன்னு அது மாடலில் போயிட்டே இருக்க போது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதுக்கு நம்ம அரசு வந்து இவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால், முதல்ல நம்மளை பாதுகாக்கணும், நம்மளை பற்றின தகவலை வந்து தெரிஞ்சுக்கணும், நம்மளை பற்றின தரவுகள் எல்லாமே நம்ம கையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், இப்படி நம்ம விண்வெளியில் வந்து அதிகமாக வந்து நல்ல ஈடுபாடு காமிச்சு நிறைய வெற்றிகள் வந்து பெற்றோம் அப்படின்னா மற்ற நாடுகள் அவங்களோட செயற்கைக்கோளை தருவாங்க, அதுக்காக நமக்கு வந்து ஒரு தனியான ஒரு பங்கும் தருவாங்க, அதுக்கான ஒரு காசும் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு அந்நிய செலவானியை அதிகப்படுத்தவும் இது பெரிய உதவியாக இருக்கு. அதனால தான் தொடர்ந்து நம்ம அரசுமே இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யாராச்சும் ராக்கெட் பற்றின ஒரு படிப்புகள்லாம் பிடிக்கும்னா படிச்சு போங்க, இஸ்ரோவில் போய் சேர்ந்துக்குங்க. அப்பப்போ வந்து அங்கே வேலைக்குனா கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி போயிட்டு நிறைய விஷயத்தை கற்றுட்டு வாங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

D major.

0: எப்பா பாண்டி இங்க வாயே.
1: சொல்லுங்க பெரியமா.
0: பேங்க்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா. அது என்னன்னு தெரியாம அமுக்கிட்டேன். இப்ப என்னென்னமோ கேக்குது, என்னன்னு பாத்து சொல்லுப்பா.
1: பெரியமா, இந்த மெசேஜ் பேங்க்ல இருந்து வரல, யாரோ உங்க பணத்தை திருடிட்டாங்க பெரியமா.
0: என்ன சொல்ற பாண்டி?
1: ஆமா பெரியமா, பேங்க்ல இருந்து இந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. இப்போலாம் நிறைய மோசடி கும்பல்கள் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பி அவங்க மொபைல்ல இருந்தே அவங்க பணத்தை எல்லாம் திருடிடுறாங்க.
0: ஐயோ பாண்டி, இப்ப என்ன பண்றது? என் பணம் கிடைக்குமா கிடைக்காதா?
1: இருங்க பெரியமா, 24 மணி நேரத்துக்குள்ள நம்ம சைபர் கிரைம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பேங்க்ல தெரிவிச்சா நம்மளோட பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
2: வங்கியில் இருந்து வருவது போல் குறுஞ்செய்தி வந்தாலோ கால் வந்தாலோ ஓடிபி ரெஃபரன்ஸ் கோட் என்று பகிரும்படி கேட்டால் அதை தவிர்த்து விடுங்கள். சைபர் கிரைம் குற்றவாளிகளிடம் இருந்து பாதுகாப்பாய் இருந்திடுங்கள்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசையம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அனைவரும் தகவல்களோடு வெளுப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
6: நேரம் சரியாக 7:32 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய நாட்டில் மொத்த நாட்டிலேயே இந்த போட்டித் தேர்வுகளுக்காக படிக்கிற அந்த இளைஞர்கள் இளம்பெண்களோட அந்த லிஸ்ட்டு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லிஸ்ட்டாக வந்து ஆயிடுச்சு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியான தேர்வுகள் வந்துருக்கும். அதை தாண்டி அந்த பக்கம் நம்ம மொத்த தேசியமான ஒரு தேர்வுகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது அது எக்கச்சக்கமான தேர்வுகள் இருக்குது. அதில் ரொம்ப ஒரு முக்கியமான இந்த தேர்வாக வந்து பார்க்கப்படுற யூபிஎஸ்சி தேர்வாக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரியான நுழைவுத் தேர்வுகளாக இருக்கட்டும் சரி, இதுவும் எக்கச்சக்கமாக வந்திருக்கு. இப்படி இந்த போட்டித் தேர்வுக்கு படிக்கிற மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமானதுனால அவங்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது அது ரொம்ப பெரிய கஷ்டம்தான். அப்படியே கொடுத்தாலும் எவ்வளோ பேரால் அதை வந்து காசு கட்டி படிக்க முடியும்? ஒரு கிளாஸுக்கு வந்து போகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க நம்ம அரசு அப்படின்னா, சதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டித் தேர்வுக்கான இலவச பயிற்சி ஒரு ஏஐ வசதி கொண்ட ஒரு செயலியை வந்து உருவாக்குறாங்க. சதி அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அண்ட் ஹெல்ப் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தேசிய அளவிலான போட்டித் தேர்வுகள் வந்து தயாராக மாணவர்களுக்கு கொடுக்கப்படுற இலவச செயலி. இதை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா அதில் நிறைய வசதிகள் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணி தருவாங்க. என்ன மாதிரியான வசதிகள் அப்படின்னா இருக்கும் அப்படின்னா, மாதிரி தேர்வுகள் வந்திருக்கும், மதிப்பீடுகள் இருக்கும், பாடக்குறிப்புகள் இருக்கும், முந்தைய ஆண்டுகளோட வினாத்தாள்கள் வந்து இருக்கும். தேர்வு முறைகளில் ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்பட்டால் அந்த செயலியிலேயே வந்து அதுக்கான மாற்றத்தை வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஏதாச்சும் கொஸ்டினில் மாறுது, இந்த சிலபஸ் இல்லை வேறு சிலபஸ் வருது அப்படின்னா அதையும் மாற்றி வந்து தருவாங்க. இந்த மாதிரி எல்லா வசதியும் இந்த சதி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து ஜேஇஇ நீட்டுக்கு வந்து படிக்கிறீங்க, சியூஇடி அப்படின்னு சொல்லக்கூடிய பொது பல்கலைக்கழக நூலகத் தேர்வுக்கு வந்து படிக்கிறீங்க, இந்த சட்டம் சார்ந்து படிக்கிறீங்க, எஸ்எஸ்சி படிக்கிறீங்க, ஆர்ஆர்பி படிக்கிறீங்க, இந்த மாதிரி என்ன மாதிரியான தேர்வுக்கு நீங்கள் படித்தாலும் அதில் உங்களுக்காக ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஐஐடியிலேருந்து புகழ்பெற்ற நிறுவனங்கள் வர கலந்து அது வந்து உருவாக்கியிருக்காங்க. நல்ல ஒரு பயனுள்ள ஆப்பாக வந்து இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏற்றிக்கலாம். சதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ஆப்போட பேரை. அதனால் உங்களுக்கு யார் யார் வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அவங்களாம் டவுன்லோட் பண்ணி நீங்களும் உட்காந்து படிங்க. இலவசமான ஆப் தான், நம்ம கவர்மெண்ட் மூலமாக வந்து வெளியிட்ருக்காங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 7:41 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்றைக்கான விலை நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும். டீசல் லிட்டருக்கு 101.50 விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கத்தோட விலை 11,749 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,360 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 15,078 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 22 கேரட் 8 கிராம் தங்கம் 1 பவுன் அது வந்து ரேட்டு கூடியிருக்கு. இன்றைக்கி 2,000 ரூபாய்க்கு மேலே வந்து கூடியிருக்கு. 114,800 ரூபாயாக வந்து இப்போ விற்பனை செய்யப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கூகுளின் ஜெமினி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு புதிய அறிவிப்பை வந்து விட்டுருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல ஒரு அறிவிப்பு. ஆனால் இது யாருக்காக அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய புத்தகம் படிக்கிறவங்க, ஆனால் படிக்கவே நேரம் இல்லை எனக்கு, ரொம்ப படிக்க பிடிக்கும், கதைகள்னால் படிக்க பிடிக்கும் அப்படின்னு இருக்குது, இல்லை கட்டுரைகள் பாடக்குறிப்புகள் இதெல்லாம் வந்து படிக்க பிடிக்கும் அப்படின்னு, படிக்க பிடிக்கும் ஆனால் டைம் இல்லை, அதுக்காக ஒரு சோம்பலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக கூகுள் நோட்புக் எல்லம் அப்படின்னு சொல்கிற ஒரு புதிய ஏஐயை வந்து உருவாக்கியிருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 80க்கும் மேற்பட்ட மொழிகளில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை, ஆவணங்கள், கட்டுரைகள் இது எதுவாக இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையும் நமக்கு ஒரு ஷார்ட்ஸாக ஒரு நம்ம பார்க்குறோம் இல்லையா, வீடியோக்கெல்லாம் வந்து குறும் வீடியோக்கெல்லாம் வந்து அனுப்பிடும். நம்ம அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுனா, ஒரு ஆள் உட்காந்து பேசுவாங்க, இல்லை நாடகமாக நடக்கும், ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், அதெல்லாம் நம்ம உட்காந்து பார்த்து, ஓ இதில் இதுக்கு இவ்வளோதான் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான, இப்போ நம்ம ஒரு வரலாற்று கதைகள் ஏதாச்சும் அதுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா, அந்த வரலாற்று கதையை ஒரு படமாகவே, ஒரு குறும் படமாகவே நம்மளுக்கு வந்து போட்டு காமிக்கும். அது மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், ஆ இந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க நோட்புக் எல்லம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு நிறைய ஏ வந்துக்கிட்டே தான் இருக்குது. எங்கெங்கோ இப்போ என்னென்னமோ விஷயத்தை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஒரு சின்ன ஃபோன் தான், அதுக்குள்ளே என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் இறக்கிட்டு இருக்காங்க, அடுத்தடுத்து அப்டேட் விட்டுக்கிட்டே இருக்காங்க. பார்ப்போம், இதெல்லாம் நல்லபடியாக யூஸ் ஆனால் நல்லதான். இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா, இன்றைக்கு ஆசிரியர் தினம் வந்து சிறப்பாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நிறைய பள்ளிகள்லாம் வச்சா ரொம்ப ஜாலியாக வந்திருக்கும். ஆசிரியர்கள்லாம் வந்து மாணவர்களுக்காக நடனமாடி காட்டுவாங்க, நிறைய பரிசுகள்லாம் வந்து கொடுப்பாங்க. நம்ம டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நம்ம காசுலாம் சேர்த்து வந்து ப்ரைஸ்லாம் வந்து வாங்கி கொடுப்போம், கிஃப்ட் வாங்கி கொடுப்போம். ஆனால் சின்ன வயசுலேருந்தே ஒரு நல்ல ஒரு

வரும்ல, நம்ம சொந்தக்காரன் கிடையாது, நம்ம கூட வந்து நம்ம ரத்த சொந்தம் கூட கிடையாது, தூரத்து சொந்தம் கூட இருக்க மாட்டாங்க, ஆனாலும் நம்மளும் அவங்க குழந்தையாக வந்து பார்த்து வந்து வளர்த்துட்ருப்பாங்க. நம்மளை மட்டுமான்னு கேட்டால் சில பேருக்குன்னா ஒரு இன்னும் ஒரு பெரிய பாக்கியமே கிடைக்கும். என்னென்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து டீச்சராக வந்துருத்துருப்பாங்க, அப்புறம் நம்ம வளர்ந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அது அப்பா அம்மாலாம் வளர்ந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து டீச்சராக வந்திருப்பாங்க, நம்மளோட தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு வந்து டீச்சராக இருப்பாங்க. அதே மாதிரி ஆசிரியர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக ஒரே ஊரில் இருந்தாங்கன்னா பல பேருக்கு வந்து ஒரு ஆசிரியராக வந்திருப்பாங்க. சில பேருக்கு அம்மாவாக இருக்கலாம், சில பேருக்கு அப்பாவாக இருக்கலாம், இந்த மாதிரி ஆசிரியர்களோட ஒரு பங்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு வந்திருக்கும். ஜாலியாக நம்ம கூட விளையாடுவாங்க, கோவம் தான் போட்டு அடிப்பாங்க, நல்லா வாங்கிட்டு அவங்க மாட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு உணவாக தான் இருக்கும். இந்த காலத்துலனா டீச்சர் அவ்வளோ அடித்தாங்க அப்படிங்கிற நினைக்கும் போது வலிக்காது, அது ஒரு மாதிரி சந்தோஷத்தை தான் தரும். இந்த அளவுக்கு சந்தோஷமாக அந்த இருந்தமே ஒரு காலகட்டத்தில் அப்படின்னு நினைக்கிறது தான் நல்லாயிருக்கும். ஆசிரியர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு நல்ல ஒரு உணர்வு, அது எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதே வந்து தெரியல. அந்தளவுக்கு அவங்கள யோசித்து பார்த்தாவே இந்த மாதிரி ஒருத்தவங்களோட நம்ம வந்து வாழ்ந்துருக்கோமே, அவங்கள்டருந்து நம்ம நிறைய விஷயத்த கற்றுட்ருக்கோமே. ஏன்னா நம்மளுக்கு டீச்சரை பார்க்கும்போது தான் டீச்சர் எப்படி இருக்காங்க, நம்ம சார் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்து தான் நம்மளோட ஒரு பழக்க வழக்கம் வந்து மாறும். அவங்க நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்மளும் நல்லா படிப்போம், நல்லா வந்து இருப்போம், அவங்க கிளாஸ் எப்போ வரும் அப்படின்னு காத்துட்ருப்போம் அப்படின்னு. அவங்களுக்கு நல்லா நம்ம அடிக்கலை திட்டிகிட்டே இருக்காங்க, அடிச்சுட்டே இருக்காங்க, திட்டிகிட்டே இருக்காங்கன்னா அப்படின்னா அவங்க கிளாஸ் நம்மளுக்கு பிடிக்காது, அந்த பாடமே நம்மளுக்கு வந்து ஒரு பிடிக்காத பாடமாக வந்து திடீர்னு மாறிடும். இந்த மாதிரி நமக்கு சின்ன வயசில் நம்ம நிறைய விஷயத்த வந்து கற்றுக் கொடுத்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக எப்போவுமே வந்து போராடி இருக்கக்கூடிய நம்ம ஆசிரியர்களுக்காக ஒரு வாழ்த்துக்களை வந்து சொல்லிடலாம். எல்லா ஆசிரியர்களுக்கும் நன்றிகள், மனமார்ந்த நன்றிகள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ அடுத்ததாக கற்றது தமிழ் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம்ப்பா, என் பேரு பவானி, எனக்கு வயசு 47. நான் வந்து கடற்கரைக்கு போறேன்னு சொல்றது, நான் 12 வயசுலயே நான் கடற்கரை போயிட்டேன். 12 வயசுக்கு முன்னாலேயே எங்க தாத்தா கூட வேலி அடைக்க போறது, செத்து அடைக்க போறது, இந்த ஊசி இதுக்கு கோர்த்து கொடுக்கறது, குத்தூசி இதுகளை கோர்த்து கேட்பாங்க, அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 13 வயசுல எங்க அப்பா ரத்தம் எடுத்து அப்ப வந்து வளைய தூக்கி போட்டு கழிச்சிட்டு, அதுக்கப்புறம் வயநாண்டுகளை கொண்டு போய் கம்பெனியில கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து தான் நான் ஸ்கூலுக்கு போவேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே, ஒரு 15 வயசு இந்த மாதிரி ஆன உடனேலாம் நான் பெரியவள்ளி ஆகமுனே இருந்து போவோம். போனப்போ இங்கேருந்து சீனியர் பாத்தர்கா போயிடும், ஒருத்த வெள்ளம் ஆயிடுச்சு, வேதாலையில் வெள்ளம் போட்டிருப்பாங்க, ஒவ்வொரு ஊராக பிழைக்க போவாங்க, எங்கெங்கே பாடுவோருதோ அந்தந்த இடத்துக்கு போகல, நடுத்தருவு, சீனியர் பாத்தர்கா, வேதாலை, இந்த மாதிரி இடங்கள்லாம் வத்த போட்டிருப்பாங்க. வெள்ளம் அப்போ இன்ஜின் வளம் வந்துருச்சு, அது மாதிரி 4 மணிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க, வலை வாங்க, வலை பிடிக்க போகணும்னு சொல்லுவாங்க. நண்டு வலை, நல்லா நண்டு வரும், மீன் வரும், அதை வலையை வாங்கணும். வாங்கும்போது கையில் புண்ணாயும், ரத்தம் வரும், கீரும், சாப்பிட முடியாது, காந்தும், அம்மா தெரியாத வயசு தானே, என்னமோ கூட்டிகிட்டு போகிறாங்க, ஜாலியாக போகிறேன்னு சொல்லிட்டு போனோம். லீவ் நாட்களில் ஃபுல்லாக போவோம். மற்ற மாதிரி வந்து ஸ்கூலுக்கு போகிற நாட்களுக்கு வீட்டுக்கு வந்துருவேன், வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் இந்த லீவ் வர நாளுக்குள்ள கடலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போவேன். அப்புறம் ஒரு நேரம் கடலுக்கு போகும்போது வலை குளிகிருச்சு பத்தாறுல, நாங்கள் இங்கேருந்து ஒரு பரப்பாரோடு தாங்கிட்டே போய் தான் வலை விடணும். எங்கள் அண்ணன் தாங்க, நானும் அவன் தான் கடலுக்கு போயிருந்தோம், ரெண்டு பேரும் தான் போனது. அதோட வலை விடுஞ்சல தாங்கிட்டே போக நெடுவ தூரத்தில் போக நண்டு வலை போட சொன்ன இடத்துல நான் வலையை போட்டுனாக்க எடுத்து எடுத்து போட கீழே பத்தாறுல குழி வலை பின்னாலே எடுத்துக்கிட்டு வந்திருக்கு. அதோட தான் 2 பூசையை போட்டேன், அங்கேயே வச்சு குத்தி தண்ணியில் போட்டு போயிருவேன், என்ன வலை விடணும். அதுக்கப்புறம் தான் அது ஒழுங்காகவே கற்றுக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் கரெக்டாக பத்தாறுல குழுதான் வலை வச்சு அன்னைக்குன்னு 4 சிங்கி 1 7 கிலோ நண்டு பிடிச்சிட்டு வந்தோம். எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் அண்ணன் நான் என்ன 2 பேர் 3 பேர் போகிற தொழில் தானே, அது சின்ன தேவையில்லைங்க தானே, சின்ன சின்னதானே, இப்போ தானே பெருசு. முதப்புற 1 சிலிண்டர் இன்ஜின் அதானே, 2 சிலிண்டர் 1 சிலிண்டர்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன இன்ஜினுங்க தான். அதே மாதிரி இப்போ அங்கேருந்து வேதாலையிலேருந்து நாங்கள் காலி பண்ணி வரோம், பாமலை தொழில் வருது, வடக்க பாடு வருது, தோண்டி தரைக்கில பாடு வருது அப்படின்னு சொல்லிட்டு வள்ள தங்கிறது கொண்டு வந்துடுவேன், நானே கொண்டு வந்துடுவேன். சீனியர் பாருந்து வள்ளத்தை கொண்டு வந்து பாமன் பாலத்தை பொத்து இங்கே கொண்டு கரையில் ஏற்றிடுவேன். ஏற்றி அம்மரத்துக்கு போட்டோம்னா அங்கே நகரத்தை போட்டோம், இங்கே அம்மரத்துக்கு போட்டோம்னா இங்கே கரையை நிற்கிறாள் வாங்கி கட்டிடுவாங்க. நம்ம அணியத்தில் மேலே அடைக்கிறணும். 12 வயசுலேயே போய் ஒரு 4 வருஷத்துக்குள்ளேயே நல்லா கற்றுக்கிட்டேன். 4 வருஷம் போய்கிட்டே பள்ளிக்கூடமும் போனேன், போய் 10th வரை படித்தேன். நான் போகும்போது 3rd ஸ்டாண்டர்ட்லேயே நான் கடற்கரை போயிட்டேன். அப்படி போய் போய் நான் 10th வரை படித்தேன். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எதுக்கியா? அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
1: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டேனோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தென்காசி.
2: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்ற சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மானிய விலை வெங்காய விற்பனை கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தவேகா தலைமையிலான கூட்டணியில் தங்களது கட்சி இடம்பெறவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். தேசிய அளவிலான இதய அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கருத்தரங்கில் அவர் உரையாற்ற உள்ளார்.

இதய வாழ்வு பதிவேட்டு அமைப்பையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். இன்று மாலை நடைபெறும் சிறப்பு தபால் தலை வெளியீட்டு நிகழ்ச்சியிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். அகமதாபாத்தில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விளையாட்டு உபகரணங்களை தயாரிப்பதில் இந்தியா முக்கிய மையமாக மாறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். சர்வதேச போட்டிகளில் அதிக பதக்கங்களை வெல்வது மட்டுமல்லாமல் ஒலிம்பிக், ஆசிய விளையாட்டு மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இடம்பெறும் அனைத்து விளையாட்டுகளுக்கான வசதிகளை நாட்டில் உருவாக்குவதே அரசின் இலக்கு என்றும் அவர் கூறினார். சர்வதேச போட்டிகளை நடத்தும் அளவிற்கு இந்தியா நகரங்கள் கட்டமைப்பு வசதிகளை கொண்டுள்ளதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தார். ஆசிரியர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் தன்னலமற்ற தியாக மனப்பான்மை கொண்ட சிறந்த மாணவர்களை உருவாக்கும் ஆசிரியர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் விருதுகளை வழங்கி கௌரவிக்கின்றன. புதுதில்லியில் நடைபெறவுள்ள விழாவில் தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்க உள்ளார். தமிழகத்திலிருந்து இந்த ஆண்டு தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு தங்கராஜ், மதுரை திருப்பரங்குன்றம் கேந்திரிய வித்யாலயா பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி அமுதா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மாநில அரசின் சார்பில் இந்த ஆண்டு 386 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் தங்கள் வழிகாட்டுதல்கள், அறிவுரைகள் மூலம் மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதிலும் அவர்களின் குணநலன்களை வலுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்குவது ஆசிரியர்களின் கடமை என்றும், ஆசிரியர்களும் தங்களது அறிவை புதுப்பித்துக் கொண்டு புதுமையான கற்பித்தல் முறைகளை கையாள வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக அரசின் மூத்த அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன் ஆகியோர் நேற்று சென்னையில் இடதுசாரி கட்சி தலைவர்களை சந்தித்து பேசினர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் ஆகியோரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு நிர்மல்குமார், தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை மாநில அரசு முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக கூறினார். டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்று ஊதிய உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இடதுசாரி கட்சிகளுக்கு எதிரான குஜிலியம்பாறை வட்டாட்சியரின் நடவடிக்கை மற்றும் தலைமைச் செயலாளரின் சுற்றறிக்கை குறித்து வருத்தம் தெரிவித்துள்ளதாகவும், இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாது என்று உறுதியளித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவையும் அமைச்சர்கள் சந்தித்து பேசினர். தாவேக தலைமையிலான கூட்டணியில் தங்களது கட்சி இடம்பெறவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 9ஆம் தேதி தாவேக ஆதரவு கட்சிகளின் கூட்டம் சென்னையில் நடைபெறவுள்ளதாகவும், அதில் பங்கேற்குமாறு மூத்த அமைச்சர்கள் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் கூறினார். இதுகுறித்த எந்த முடிவையும் தங்களது கட்சி எடுக்கவில்லை என்றும், கூட்டணியில் இடம்பெறுவதில்லை என்பதில் தங்களது கட்சி உறுதியுடன் இருப்பதாகவும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. கூட்டுறவு அங்காடிகளில் மானிய விலையிலான வெங்காய விற்பனை நாளை மறுநாள் முதல் கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் அரியூர் பகுதியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 8419 நகர்ப்புற கூட்டுறவு அங்காடிகளில் தற்போது 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கூறினார். இதன் மூலம் 80 லட்சம் குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைந்துள்ளதாகவும், இன்று கூடுதலாக வெங்காயம் விற்பனைக்கு வந்து சேரும் என்றும், அதன் பின்னர் இந்த திட்டம் ஊரக பகுதிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்த மாதம் முதல் நியாய விலை கடைகளில் கோதுமை மாவு பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும், படிப்படியாக மற்ற அத்தியாவசிய பொருட்களும் பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு வெங்கடரமணன் கூறினார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள மிகவும் பழமையான ஆதிசன்ன கேசவ பெருமாள் கோவிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவு அமலாக்கப்படவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். ஆக்கிரமிப்பாளர்களிடம் அறநிலையத்துறை வாடகை பாக்கியை பெற்றுக்கொண்டு அவர்களை மீண்டும் வாடகைதாரர்களாக ஆக்குவது நீதிமன்ற உத்தரவுக்கு முரணானது என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர்.
முதுபெரும் இசைக்கலைஞர் எஸ் ஆர் ஜானகிராமன் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில் நேற்று காலமானார். அவருக்கு வயது 98. இசையமைப்பாளர், எழுத்தாளர், இசை ஆய்வாளர் என பன்முக திறமையுடன் விளங்கிய அவர் சென்னை அகில இந்திய வானொலியின் முதல் நிலை கலைஞராகவும் பணியாற்றியுள்ளார். அவரது இசை திறமையை பாராட்டி அவருக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கியது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இருவரி செய்திகள். ஈரானுக்கு நிதியுதவி செய்ததாக கூறி துருக்கியைச் சேர்ந்த வங்கி ஒன்றின் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு அமெரிக்கா உதவ வேண்டும் என்று அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாடு முழுவதும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஆலயங்களில் கோகுலாஷ்டமி நேற்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. எந்த ஒரு நிலைமையையும் சமாளிக்கும் வகையில் இந்திய விமானப்படை நேற்று எலாங்காவில் உள்ள விமானப்படை தளத்தில் டார்னியர் விமானங்களின் அணிவகுப்பை நடத்தியது. நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடை மருத்துவ வசதி கிடைக்காத கிராமங்களில் நடைபெறவுள்ள கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு சிறப்பு முகாம்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு விவசாயிகளை மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. திண்டுக்கல்லில் அதிநவீன ஆதார் சேவை மையம் நேற்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கோதை ஆற்றில் தென்பட்ட முதலையை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வனப்பகுதியில் கடந்த 6 ஆண்டுகளில் கைப்பற்றப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகளை நேற்று வனத்துறையினர் பாதுகாப்பாக செயலிழக்கச் செய்தனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள சாலையோர வியாபாரிகளுக்கான பிரதமரின் சுழல் நிதி திட்டத்தின் கீழ் கடனுதவி பெறுவதற்கான சிறப்பு முகாம் வரும் 9ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் அருகன்குளத்தில் 58 வகையான இனிப்புகளை 10008 பானைகளில் அடைத்து ஸ்ரீகிருஷ்ணருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி துபாயில் இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. உலக பாரா வில்வித்தை போட்டி நேற்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தொடங்கியது. வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் 19 நாடுகளில் இருந்து 105 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் சென்னையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். வரும் ஆண்டுகளில் விளையாட்டுகளுக்கான முக்கிய மையமாக இந்தியா உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மானிய விலை வெங்காய விற்பனை கிராமப்புறங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தாவேகா தலைமையிலான கூட்டணியில் தங்களது கட்சி இடம்பெறவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அதை சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு கனெக்ட் ஆகுற பைப்பு, பர்னரு, ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்டை கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்பை விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை பிரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ மிச்சம் பண்ணலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:30 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான், அலெக்ஸ் பாண்டியன். அடுத்ததா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் வந்து வேலைவாய்ப்புகள் வந்து இருக்கிறதா வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் சிறப்பு அதிகாரி பிரிவு அப்படின்ற ஒரு பிரிவு, அந்த பிரிவில் மேனேஜர், சீனியர் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் வந்து இருக்குதான். அதுக்கான தேர்வுகள் வந்து இன்னும் சில நாட்கள் வந்து நடத்திருக்காங்க. இதற்கு நீங்கள் யாராச்சும் இப்போ பேங்கிங் சம்மந்தமாக வந்து படிக்கிறீங்க, பேங்கிங் சம்மந்தமாக ஏதாச்சும் போனால் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஆசையில் இருக்கீங்க, இல்லை ஒரு பிபிஏ பிகாம் முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனையில் வந்துருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். படித்தா தான் கட்டாயமாக வந்து வேலைக்கு வந்து போக முடியும், அந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ண முடியும். ஆனால் இப்போ ஒரு படிச்சுட்டு ஒரு ரெடியாக இருக்கேன், ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம் வந்து வந்துருச்சு அப்ளை பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் இப்போ மாதம் உட்காந்து படிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்கு வந்து உங்களோட குழந்தைகள் யாராச்சும் வந்து இப்போ வேலைக்காக வந்து ட்ரை பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வேலைவாய்ப்பு வந்து இருக்குது, மேனேஜர் பதவியே இருக்குது அப்படின்னு. இதற்காக நீங்கள் பிஇ, எம்எஸ்சி, எம்சிஏ, எம்பிஏ, சிஏ இந்த மாதிரியான பிரிவுகளில் ஏதாச்சும் ஒரு பட்டப்படிப்பு வந்து முடிச்சிருக்கணும். ஏன்னா மேனேஜர் பதவியில் கொஞ்சம் பெரிய தான் எதிர்பார்ப்பாங்க. இதற்கு நீங்கள் எழுதுறதுக்காக உங்களுக்கு ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு வந்து நிச்சயமாக இருக்கும். அதனால் நீங்கள் விண்ணப்பிக்க ஆசைப்பட்டீங்கன்னா iob.bank.in அப்படின்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிச்சுக்கலாம். iob.bank.in. இதை விண்ணப்பிக்கிறதுக்கு இந்த மாதம் 15 வரைக்கும் டைம் வந்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் முதல்நிலை பட்டப்படிப்பு முடிச்சுட்டு ஒரு பேங்க் வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. இப்போ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நெஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.
4: சந்தியா
5: ஜானி, சந்தியா சந்தியா ஜானி, சந்தியாவின் கார் என்ன, பங்களா என்ன, நம்ம ஆளுகிட்ட இருப்பது வெறுங்கடல் தான்.
4: நோ ப்ராப்ளம், அதை விட்டு.
5: சந்தியாவின் கலர் என்ன பிள்ளை, நம்ம ஆளு கருப்பு இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு வெள்ளையும் செய்து தானே பழைய எம்ஜிஆர் படம் எல்லாம்.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: வரும் தகவல்களோடு விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:42 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் அப்படியே இந்த வாரத்தையும் வந்து நிறைவு பண்ணிக்கலாம். நம்ம செப்டம்பர் மாதம்

ஆரம்பிச்சு முதல் வாரமும் வந்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை நல்ல ஆசிரியர் தினமும் கூட. உங்களோட ஆசிரியர்களுக்குனா காலையிலேயே வாழ்த்து சொல்லியிருப்பீங்க. ஸ்கூலுக்கு யாராச்சும் போயிருந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கொண்டாடிட்டு சிறப்பாக வந்து வாங்க. இப்போ வீட்டில் இருக்கீங்க, வயசாகிடுச்சு அப்படின்னாலும் உங்களோட ஆசிரியர்களை அந்த காலத்தில் நம்ம கூட வந்து நமக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து நமக்கு ஒரு இன்னொரு ஒரு தகப்பனா ஒரு தாயாக இருந்த நம்ம ஆசிரியர்களை நினச்சி பார்த்து அவங்களுக்கு ஒரு நன்றி இங்கேருந்தே சொல்லிக்கிறோம் மனதார. என்னோட ஆசிரியர்களுக்கும் பெரிய நன்றி சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறேன். நீங்கள் நேரம் நினைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டளையின் கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால் திங்கக்கிழமை வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பாய், சி யூ மக்களே.

0: சமூக சேவை பாராட்டு யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி பிடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகவியல் கல்லூரியின் 100-ஆண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பல்வேறு தரப்பினருக்கு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நேபாளத்தில் 275 இந்தியர்களை காணவில்லை என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நேற்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆசிரியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள் தங்கள் வழிகாட்டுதல்கள் அறிவுரைகள் மூலம் மாணவர்களின் திறமைகளை வளர்ப்பதிலும் அவர்களின் குணநலன்களை வலுப்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்குவது ஆசிரியர்களின் கடமை என்றும், ஆசிரியர்களும் தங்களது அறிவை புதுப்பித்துக் கொண்டு புதுமையான கற்பித்தல் முறைகளை கையாள வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடன் புதுதில்லியில் நேற்று கலந்துரையாடினார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் வகையில் மாணவர்களை ஆசிரியர்கள் தயார்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மாணவர்கள் நாட்டின் மிகப்பெரிய சொத்து என்றும், அவர்களை பன்முக ஆளுமை கொண்டவர்களாக உருவாக்க வேண்டியது ஆசிரியர்களின் கடமை என்றும் திரு பிரஹ்லாத் ஜோஷி குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர்கள் திரு ஜெயந்த் சிங், டாக்டர் சுகந்த மஜுந்தார் ஆகியோர் கலந்து கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகவியல் கல்லூரியின் 100-ஆண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். தில்லி பல்கலைக்கழகத்தின் ஒரு பகுதியான ஸ்ரீராம் வணிகக் கல்லூரி இந்தியாவின் உயர்கல்விக்கான முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாகும். இது வணிகம், பொருளாதாரம் மற்றும் மேலாண்மை துறைகளில் புகழ்பெற்ற கல்வி மையமாகும். புகழ்பெற்ற கல்வியாளரும் கொடையாளருமான சர் ஸ்ரீராம் என்பவரால் 1926 ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இக்கல்லூரி கடந்த 100-ஆண்டில் ஏராளமான அறிஞர்கள், வல்லுநர்கள், ஆட்சியாளர்கள், தொழில் முனைவோர், கொள்கை வகுப்பாளர்களை உருவாக்கியுள்ளது. 3 நாள் பயணமாக கோவா சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இந்த பயணத்தின் போது உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டங்களில் அவர் பங்கேற்கிறார். போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மாநில அரசின் உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்த உள்ளார். உள்துறை அமைச்சகத்தின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் கோவா தொடர்பான விவகாரங்களை ஆய்வு செய்வதற்கான கூட்டத்திற்கு அவர் தலைமை தாங்குகிறார். கோவா பயணத்தின் போது புதிதாக கட்டப்பட்டுள்ள பிஜேபி மாநில அலுவலக கட்டிடமான அடல் பவனை திரு அமித்ஷா திறந்து வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து கட்சியின் மாநில மையக்குழு கூட்டத்திலும் அவர் பங்கேற்கிறார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவிலும் ஐரோப்பாவிலும் உள்ள விவசாயிகள், மீனவர்கள், சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோருக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் நேற்று நடைபெற்ற இந்தியா பெல்ஜியம் இடையேயான உயர்நிலை பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் 200 கோடி மக்களை ஒருங்கிணைக்கிறது என்று கூறினார். இது உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கால் பங்கையும் உலக வர்த்தகத்தில் 1/3 பங்கையும் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்றும் அவர் தெறிவித்தார். ஐரோப்பிய யூனியனின் 27 நாடுகளும் இந்த ஒப்பந்தத்தை விரைவில் நடைமுறைக்கு கொண்டுவர விரும்புவதாகவும் கூறிய அவர், ஐரோப்பிய சூழலில் இத்தகைய ஒருமித்த ஆதரவு அரிதானது என்றும் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். பெல்ஜியம் பிரதமர் திரு பார்டி வீவர் பேசுகையில், இந்த ஒப்பந்தமானது வர்த்தகத்தை வலுப்படுத்தி நிறுவனங்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோருக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்த வழிவகை செய்யும் என்று கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேபாளத்தில் 275 இந்தியர்களை காணவில்லை என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் 26ஆம் தேதி அந்நாட்டில் நேரிட்ட பெருவெள்ளத்தில் சிக்கிய ஏராளமானோர் மீட்கப்பட்டுள்ளனர். சிலர் தாங்களாகவே பாதுகாப்பாக வெளியேறியுள்ளனர். இருப்பினும் இந்தியர்கள் பலர் குறித்த தகவல்கள் இன்னும் கிடைக்காத நிலையில் காணாமல் போனவர்கள் குறித்த விவரங்களை வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேற்று வெளியிட்டது. அதன்படி 275 இந்தியர்கள் குறித்த தகவல்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் குறித்து நேபாள அரசுடன் இணைந்து அவர்களை தேடும் முயற்சியில் இந்தியா ஈடுபட்டுள்ளது என்று வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் கூறினார். நேபாள இயற்கை பேரிடரில் இருந்து இதுவரை 166 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் சீன எல்லைப்பகுதியில் தங்கியிருந்த 1907 பேர் பாதுகாப்பாக நேபாளத்திற்குள் வந்துவிட்டதாகவும் திரு ரந்தி ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். யுஜிசி நெட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான அனுமதிச்சீட்டை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. ஆங்கிலம், வணிகம் மற்றும் சமூகவியல் பாடங்களுக்கான இந்த தேர்வு இம்மாதம் 9ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. இந்த தேர்வை எழுதவுள்ள தேர்வர்கள் UGCNET.NTA.NIC.IN என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் அனுமதிச்சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஆங்கிலம், வணிகம் மற்றும் சமூகவியல் ஆகிய 3 தேர்வு தாள்களில் பல பிழைகள் இருப்பதாக வந்த புகார்களை தொடர்ந்து இவற்றுக்கான மறுதேர்வை தேசிய தேர்வு முகமே அறிவித்துள்ளது. அதன்படி ஆங்கில பாட தேர்வு செப்டம்பர் 9ஆம் தேதி அன்று காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையும், வணிக பாட தேர்வு அதே நாள் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 6 மணி வரையும் நடைபெற உள்ளது. சமூகவியல் பாட தேர்வு செப்டம்பர் 10ஆம் தேதி அன்று காலை 9 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை நடைபெறும். இந்தியா போலந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 10 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டும் என்று போலந்து துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான திரு ராடஸ்வோ தெரிவித்துள்ளார். போலந்து சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் இருவரும் பேசியதாக அவர் கூறினார். கடந்த ஆண்டு இருதரப்பு வர்த்தகம் 6.3 பில்லியன் டாலரை எட்டியதாகவும் இதனை மேலும் அதிகரிக்க இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு, விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் இருதரப்பு ஒத்துழைப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார். பாரம்பரிய துறைகளை தாண்டி வளர்ந்து வரும் புதிய தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியாவும் போலந்தும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு ராடல்ஸ்வா தெரிவித்தார். ஆப்பிரிக்காவின் புதிய வரைபடத்தை ஐநா பொதுச்சபை அங்கீகரித்துள்ளது. ஆப்பிரிக்க யூனியனைச் சேர்ந்த உறுப்பினர்களின் ஆதரவுடன் தாக்கல் செய்யப்பட்ட தீர்மானம் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து உட்பட 164 நாடுகளின் ஆதரவுடன் நிறைவேறியது. அமெரிக்கா மட்டும் இதற்கு எதிராக வாக்களித்ததுடன் 6 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. வாக்கெடுப்புக்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய டோகோ நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ராபர்ட் டஸ்ஸி, நியாயமான உலகமானது நியாயமான வரைபடத்தில் தான் தொடங்குகிறது என்று கூறினார். யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் 5வது ஆண்டை நெருங்கி வரும் நிலையில் கீவ் நகரில் உள்ள யுக்ரைன் பாதுகாப்பு தலைமை அலுவலகத்தின் மீது ரஷ்யா நேற்று ட்ரோன் தாக்குதலை நடத்தியது. இதில் 12 பேர் காயமடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க தூதரக அலுவலகத்தின் முன்முயற்சியால் பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். ரஷ்யாவின் இந்த நடவடிக்கை அமைதி பேச்சுவார்த்தையில் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று யுக்ரைன் வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நேற்று தொடங்கியது. வரும் 9ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த போட்டியில் 19 நாடுகளில் இருந்து 105 வீரர்கள் பங்கேற்கின்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை மலேசியாவின் அஸ்ரியான் அயூப் டான் வி கியோங் இணையை இன்று எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி துபாயில் இன்று இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் உள்ள ஸ்ரீராம் வணிகக் கல்லூரியின் 100ஆண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பல்வேறு தரப்பினருக்கு வாய்ப்புகளை வழங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நேபாளத்தில் 275 இந்தியர்களை காணவில்லை என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக வில்வித்தை போட்டி குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: உங்க வயசு 60 16 மலையில டைல்ஸ் வலிக்கிட போகுது, உள்ள வாங்க.
4: அது அனுஜோட ஆன்டி ஸ்லிப்பரி டைல் ட்ரெயின்ல கூட வழுக்காம சேஃபா இருக்கும். அனுஜ் டைல்ஸ் மால்ல டிஃபரண்ட் பிளேஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி பல ஆன்டி ஸ்லிப்பரி டைல்ஸ் இருக்கு. 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் அண்ட் தென்காசி.
5: ஆடை உலகின் அரசன் ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வணக்கம். இணைந்திருக்கீங்க நமது கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. அதாவது நம்ம எவ்வளவு தான் படித்து வளர்ந்துருந்தாலும் நம்மளை வந்து போராமப்படாத ஒரே ஆட்கள்னால் அது ஆசிரியர்கள் மட்டும்தான். தனக்கு மேலே வளர்ந்துட்டானே அப்படின்னு வந்து என்றைக்குமே ஆசிரியர்கள் வந்து அதை வந்து நினைக்கவே மாட்டாப்புல. நம்மளை வந்து தட்டி கொடுத்து தான் அவங்களுக்கு பழக்கம். நம்ம 2வது குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் நினைவாக தான் இந்த தேசிய ஆசிரியர் தினம் வச்சுருக்காங்க. அனைவரு ஆசிரியருக்கும், ஆசிரியர் ரிட்டையர் ஆனவர்களுக்கும், ஆக போகிற ஆசிரியர்களுக்கும் கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் வணக்கத்தை தெரிவிச்சுட்டு இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர்களுக்கும் நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லலாம், பாடலை கேட்கலாம், கால் பண்ணுங்கள், எஸ்எம்எஸ் அனுப்புங்க, வாய்ஸ் நோட்டும் அனுப்புங்க. 709-4-3-9-9-9 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காங்க, யாருன்னு கேட்போம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை.

எல்லாம் பேசி அனுப்பியிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்டு வினோத்துக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும், செந்தில் அவங்க சார்பாகவும் வினோத் அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. பகப்பிரிவினைன்னு நினைக்கிறேன் அந்த படத்துலேருந்து டி எம் சௌந்தரராஜன் அவங்க குரலில் வந்து ஒரு அர்த்தமுள்ள பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு ஆசிரியர் தின வாழ்த்துக்களையும் சிந்துஜா அவங்க சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. பிரியங்கா படத்திலேருந்து வெட்டி கீழி வெட்டி வந்து வெட்டி வேறு வாசம் அப்படின்னு ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்களும் வருது. தொடர்ந்து கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் வருது. கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: சிவமாளி தாசன் வயசு 70 வயசு ஆச்சு. எப்படின்னா கட்ட மரத்தில் போவோம், பெரிய மரம் சின்ன மரம் இருக்கும், தண்டை எடுத்து தான் மீனை பிடிப்போம். கடலுக்கு போனா ஓங்கியே எப்பவும் பார்க்கலாம், இந்த கரவழியோட கிடக்கும். கண்டவங்க சுமார நாலஞ்சாத்துல கிடக்கும். இந்த மீன் அடிச்சுன்னா சிகப்பா, அந்த மீன் சிகப்பா வர்ற லக்கத்துல தண்ணி ஒச கட்டி சுட்டுட்டு அப்படியே வாயை பிறந்துடும். இந்த கண்டாவிங்கி பெரிய ராட்சத மீன் அது, அதோட வாயை பிறந்தோடனா மீன் பூரா உள்ளே போயிடும். அதோட அப்படியே போகும், அது வாடல தெரியும் அழகாக போகிறது. என்ன செய்ய கிளம்பும், கிளம்புன உடனே தண்ணியை புஷர் விலங்க ஒசக்க அடிங்க தண்ணி.

0: கல்ல போகும் ஒசங்க அப்படி வாயை பிளந்துடும். ஆண் வாயை பிளந்த உடனே அந்த அந்த போதில் தண்ணி அந்த அதில் போகிற மீன் பூரா அப்படியே அது வாய்க்கு ஓடி அவனும் போயிடும். இதுக்காக தான் அடிக்கும் தண்ணியை மேலே. இந்த மீனுக்குள்ள போன உடனே அது இறை தேடி போதில் அந்த தண்ணி அடிச்சுட்டு வாயை பிளந்துடும். வாயை பிளந்த உடனே அப்படி மீன் பூரா உள்ள போயிடும். இதுதான் அதுக்கு அதுக்கு வேலை. இறை பிடி ஓடி பிடிக்கிறப்படில இருக்கிறது அப்படி அடித்து சிவப்பு மீன் போய் அடிச்சுட்டு தோணிடும். இதோட நாங்கள் பார்த்துட்டு கரையை வந்துடுவோம். ஜன்னல் காற்று வர அந்த கட்டுமர தோழியே ஜன்னல் காற்று வர வரும் அந்த மீன். ஒன்றும் செய்யாது. எலும்புறது நினச்சினா லேசாக அடித்தாலும் போது பன்னெண்டு ரூபாய் ஆள் இருக்காது எதுவும் இருக்க களியாக்கி விட்டுரும். உருவம் வந்துக்கிட்டு எப்படி குறைஞ்ச ஒரு 30 ரெண்டு இருக்கும். வலையில் பட்டுச்சுன்னா அடித்து வல நாசம் அது பிச்சுக்கு போயிடும். சில நேரத்தை சுற்றிட்டு கடந்துடும். அதே நேரத்தில் இந்த கொம்புன்னு சொல்கிறது இருக்குது, கொம்பை கொண்டைன்னு சொல்லி இருக்குது, அது வலையில் படுவோம். வலையில் விட்டு கரையை விழுந்தோம்னா அதில் தூவி வந்துட்டு நல்ல ரேட்டு போகும். தூவி அதை வெட்டி எடுத்து போயிடுவாங்க. அது என்னைக்கு மீன் கருவாட்டுக்கு மீனுக்கு போயிடும். இதான்
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
2: ஒன்பது மணி 26 நிமிஷத்தில் இணைந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில். அங்கே அதாவது விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்க இசையிலையும் இளையராஜா இசையிலேருந்து அழகான பாடல் கேட்டு வந்தோம். ஆனால் முதல் பாடல் வந்து சோகம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டாலும் அதில் உள்ள கருத்துக்கள்லாம் வந்து உண்மையிலேயே அழகான கருத்துக்கள். நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னும் இங்கு வந்து ஏன் பிறந்தாய் தங்க மகனே. அதில் வந்து நம்ம சிவாஜி சார் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக ஒரு முடியாத மாதிரி நடிச்சிருப்பாப்புல. அதில் ஒரு அழகான ஒரு கருத்தான பாடல் கேட்டிருக்காங்க. இது மாதிரி தான் நம்ம வந்து எவ்வளவு பெரிய மரங்களாக இருந்தாலும் அந்த மரத்துக்கு கீழே முளைக்கிற சின்ன கன்றுகள் வந்து என்றைக்குமே பெரிய மரமாக ஆகவே முடியாது. ஏன் காரணம் என்னென்னா அது அப்படியே வளர்ந்தாலுமே அந்த இனல் வந்து மறைச்சிக்கிறோம், அது வந்து வளர விடாது. அதனால அந்த கன்று வந்து வேறு இடத்துல அழகான இடத்துல முளைச்சிருந்துச்சுன்னா அந்த வெயில் பட்டு ஒரு அந்த மலை பட்டு அப்படி வளர்ந்து அந்த மரத்தை பார்க்குற அண்ணாந்து பார்க்குற உயரத்துக்கு வளர்ந்துடும். அதாவது இன்னொரு மரத்துக்கு கீழே வந்து அந்த மரம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து ஒரே இடத்துல வந்து என்ன பண்ணாலும் பல பல இடத்துகள்லையும் போய் பல பல நம்ம முன்னேற்றம் ஆகிறதுக்கு வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலர். வணக்கம்.
3: வணக்கம். வாழ்த்துக்கள்.
2: உங்களுக்கும் வாழ்த்துக்கள். யார், எங்க இருந்து உங்க பேரு?
3: தங்கச்சி மடத்துல இருந்து நோவா பேசுறேன். அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு.
2: உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் யாரு?
3: மெல்தியா. அவங்க பேரு மெல்தியா.
2: எத்தனாவது ஆசிரியர் அவங்க?
3: ஒரு
2: வாழ்த்துக்களை சொல்லுங்க. எனது சார்பாகவும் அவங்க சார்பாகவும் உங்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். என்ன பாடல் வேணும்?
3: படத்திலிருந்து
2: அழகான பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தங்கச்சி மடத்தில் இருந்தேன் யோவான்னு பேசியிருந்தாங்க. ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்து கடலாடி வட்டம் சபரியார் பட்டணத்திலேருந்து ராபட்டனை எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு ஆசிரியர் தின வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அவங்க சிஸ்டர் வந்து ரொம்ப பிடிக்குமா, அவங்க அம்மா மாதிரியே வந்து பார்த்துக்கிடுவாங்களாம். 8வது படிக்கும்போது எந்த ஒரு இதுங்க இல்லாமல் சந்தோஷமாக வச்சு நீட்டாக என்னென்ன படிக்கணுமோ அதை போல் அழகாக சொல்லி கொடுப்பாங்களாம். அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. கடலாடி வட்டம் சௌரியார் பட்டணத்துலேருந்து ராவட்டனா தான் ஜேம்ஸ். அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து திருமண நாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. சேம்ஸ் பென்சியா அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவிச்சுட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. இடிச்ச பச்சரிசி அப்படிங்கிற ஒரு பாடல். பாடல்கள் வருது தொடர்ந்து கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்துக்களோடு வாங்கள்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்திய வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்டினி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: இணைந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில. தாங்க தங்கச்சி மடத்திலிருந்து நோவா அந்த பாட்டு, அழகான பாட்டு கேட்டிருந்தாங்க, நீயே நீயே தாயே நீயே அப்படின்னு. இந்த நோவாவுக்குங்கிறது ஒரு பேருக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது, அதை இன்னும் ஒரு நாளைக்கு மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிடுவோம். அடுத்து கழுகுமலையிலேருந்து வடிவேல் அண்ணன் எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு எல்லா ஆசிரியருக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு எனக்கும் ஒரு வாழ்த்துக்களை சிறப்பாக சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு, ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஆசிரியை யாருன்னு கேட்டிங்கன்னா ராணி டீச்சர். 3வது படிக்கும்போது அவங்கள வந்து அன்பு பண்பு ஒழுக்கம் எல்லாத்தையுமே வந்து கற்றுக் கொடுத்த அந்த டீச்சருக்கு இதயம் கனிந்த ஒரு நல்வாழ்த்துக்கள், ஆசிரியர் தின வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அண்ணனுக்கு மாதிரி தான் எனக்கும் ஒரு டீச்சர் இருந்தாங்க, நானும் படிக்கும்போது ரொம்ப அன்பாக பார்த்துக்குருவாங்க. அவங்க பேரை சொல்ல விரும்பலை, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு கஜேந்திரா படத்திலிருந்து ஒரு அழகான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. செல்வி அவங்க பேரனுக்கு நேற்று பிறந்தநாள் அமேஸ்டியட், அவங்களுக்கு வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு ஒரு அழகான பாடல், அழகு குட்டி செல்லம் அப்படிங்கிற ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேசக்கரங்கு தொகுப்பாளர் வந்துட்டாங்க, பதிலை சொல்லுங்கள், பாடலை கேளுங்க. நேற்று கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப சிறப்பாக எல்லா ஏரியாவிலையும் நடந்துருச்சு. நேற்று வந்து சில ஊர்களில் உரி அடித்தாங்க, சில ஊரில் உரி அடிக்கலை, இன்றைக்கி அடிப்பாங்க. இன்றைக்கி ஊர்வலமும் சிலையை கொண்டுக்கிட்டு வருவாங்க, அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் திரும்ப வந்து திங்கக்கிழமை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விளைவிட்டு செல்லும் நான் உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது பாம்பல் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.
4: தமாரோ

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:01. நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாமர் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரமும் உங்ககிட்ட பேச போறது நான் உங்க அமலி ஜெனிஃபர். எல்லாருக்குமே அழகான சனிக்கிழமை வணக்கத்தையும் இன்னைக்கு ஆசிரியர் தினத்தையும் கொண்டாடுற இந்த நேரத்துல நம்ம வாழ்க்கையில ஒரு அர்த்தத்தை கொடுத்து சரியான பாதையில நம்மளை கைபிடிச்சு கூப்பிட்டு போறதுல நம்ம ஆசிரியர்களுக்கு முக்கியமான பங்கு இருக்குது. சாதாரணமா எழுத்துகளையும் பாடங்களையும் சொல்லி கொடுக்கிறது மட்டும் அவங்க வேலை இல்லை, நம்ம கிட்ட இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வந்து நம்மளாலையும் முடியுங்கிற நம்பிக்கையையும் நம்ம மனசுல விதைக்கிறவங்க தான் உண்மையான குரு. உலகத்துல எத்தனையோ உறவுகள் நம்ம கிட்ட இருக்கலாம், நம்மளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிற ஒருத்தரா பார்த்தா அது நம்ம ஸ்கூல் பாடம் நடத்திய ஆசிரியரா தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில செதுக்கிற குருமார்களோட உழைப்பை போற்றுறதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுது. நம்ம முன்னாள் ஜனாதிபதி திரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐயாவோட பிறந்த நாளை தான் நம்ம ஆசிரியர்கள் தினமா கொண்டாடிட்டு வர்றோம். அவங்க தான் நான் உயர்ந்த பதவியெல்லாம் இருக்கிறத விட ஒரு ஆசிரியரா இருக்க தான் விரும்புறேன்னு பெருமையா சொன்னவங்க. கல்விக்காக அவங்க செஞ்ச சிறப்பான சேவைகளை கௌரவிக்கிறதோட இன்னைக்கு மாணவர்களுக்காக உழைக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நம்மளோட நன்றியையும் மரியாதையும் தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த நாள். இந்த நேரத்துல நம்ம ஊர்ல சின்னப்பாளம் அப்படிங்கிற மீனவ கிராமத்தோட எல்லா குழந்தைகளும் படிக்கிற ஒரு ஸ்கூல் தான் சின்னப்பாளம் அரசினர் நடுநிலை பள்ளி. பொதுவா இந்த கிராமத்துல குடும்பமா ஆண்களும் சரி பெண்களும் சரி சேர்ந்து கடலுக்கு போறதால சின்ன வயசுலயே அவங்க கூட சேர்ந்து பசங்களும் கடலுக்கு போக பழகிடுறாங்க. இந்த மாதிரி பள்ளி படிப்பை பாதியிலேயே விடுறவங்க இல்ல பள்ளிகளுக்கு வராம இருக்கிற பிள்ளைகளை குழந்தைகளோட வீட்டுக்கு நேரடியா போய் கல்வியோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி மறுபடியும் அவங்கள ஸ்கூலுக்கு வர சொல்லி நல்ல படிக்க உறுதுணையா இருந்து அவங்கள நல்வழிப்படுத்துற அருமையான வேலையை தான் பார்த்துட்டு வர்றாங்க. அந்த ஆசிரியர் யாருன்னு பாத்தீங்கன்னா சின்னப்பாளம் அரசு நடுநிலை பள்ளியோட தலைமை ஆசிரியர் தான் திருமதி ராஜ் செல்லம்மாள். இவங்களுக்கு தமிழக அரசு சார்பா நல்லாசிரியர் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு கடலோசை எஃப்எம் சார்பா ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உண்மைக்குமே அந்த ஸ்கூலுக்கு நானுமே போயிருந்தேங்க, அவ்வளோ அழகா இருந்துச்சு. அந்த ஸ்கூலோட சுற்றுச்சூழலும் சரி நல்ல காத்தோட்டமாகவும் சுத்தமாகவும் பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாகவே இருந்துச்சு. மாணவர்களும் நடந்துக்கிட்ட விதம் இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் நம்ம தலைமை ஆசிரியரும் கூட சேர்ந்து பணியாற்றிட மற்ற ஆசிரியர்களையும் சேர்த்து தான் சொல்லலாம். இன்னைக்கான நிகழ்ச்சியில் நமக்கு ஆசிரியர்னா ஸ்கூலில் போய் கற்றுக்கிட்டா மட்டும்தான் ஆசிரியர் இல்லை, நம்ம யார் யார்கிட்ட இருந்தெல்லாம் கற்றுக்கிறோமோ அவங்க எல்லாருமே நமக்கு ஆசிரியர்கள் தான். அப்படி நீங்கள் யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆசிரியர் யார், உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. நேற்று பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியில் ப்ளூ பட்டன் ஜெல்லி ஃபிஷ், இந்த ப்ளூ பட்டன் ஜெல்லி ஃபிஷ் வந்து கரையோரமாக ரொம்ப ஒதுங்கி இருந்திருக்கு. அதை வந்து நம்ம மக்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க. இதனால் ஆபத்துலாம் அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, ஆனால் அதில் வந்து கொடுக்கு மாதிரி இருக்குமா, அந்த கொடுக்கை போய் நம்ம தொட்டோம்னா நம்மளோ இல்லை சின்ன பிள்ளைகளோ பார்க்க அழகாக இருக்கானா, பார்க்க அவ்வளோ அழகாக ப்ளூ கலரில் நம்ம சட்டை பட்டன் மாதிரியே அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணுனா தொட்டு பார்க்க தோணும், ஆனால் அப்படி தொட்டு பார்க்கக்கூடாது. அதனால் ரொம்ப ஆபத்து கிடையாது, ஆனால் அதில் அதை நம்ம தொட்ட ஒன்று அதில் ஒரு கொடுக்கு இருக்குமா, அந்த கொடுக்கு வந்து நம்ம மேலே பட்ட ஒன்று உடம்புல அரிக்கிறது எரியிறது இல்லைன்னா ரெட் கலரில் ரேஷஸ் மாதிரி வருமா. அதனால அழகை எப்பயுமே தூரத்துல இருந்து தான் ரசிக்கணும், பக்கத்துல போய் ஆராதிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த ஜெல்லி ஃபிஷ்லாம் பொதுவாகவே இந்த ஜெல்லி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா அதுவாக நீந்த முடியாது. கடலோட அலை எந்த பக்கம் வருது இல்லை காற்றோட வேகம் எந்த அளவுக்கு இருக்கு அதை பொறுத்து கடலோட அலையில தான் நேற்று வந்து அந்த ஜெல்லி ஃபிஷ் வந்து ஓரமாக கரையாக ஒதுங்கியிருக்கும். அதனால இந்த மாதிரி ஜெல்லி ஃபிஷ்லாம் பார்க்கும்போது போய் தொட்டு பார்க்கணும் அப்படிலாம் நினைக்காம தூரமாக இருந்து ரசிச்சுக்கலாம், ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், பார்த்த உடனே தொட்டு பார்க்கணும் தான் தோணும். அப்படிலாம் இல்லாமல் பார்த்து ரசிக்கிறதோட நிறுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா லினா சிஸ்டர் வந்து களத்தில் இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: வணக்கம் அக்கா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்கக்கா.
4: என் பேரு லீனா, நான் பாமன சேர்ந்த பொண்ணு.
3: அக்கா, நீங்க ஸ்கூல் காலேஜ்னா முடிச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு?
4: ஸ்கூல் போயிருக்கேன், ஆனா காலேஜ்னு ஒண்ணு போனதுல ஆசைப்பட்டிருக்கேன், ஆனா அதுக்கான வாய்ப்பு அமையல. இப்ப ஸ்கூல் முடிச்சு 14 வருஷம் ஆச்சு.
3: இந்த 14 வருஷத்துல உங்களோட ஆசிரியர்கள்லாம் ஞாபகம் இருக்காங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆசிரியர் யாரு?
4: லிஸ்ட் பெருசா இருக்கே. எல்லா ஆசிரியருமே நல்ல ஆசிரியர் தான், மோட்டிவேஷன் பண்ணவங்க தான். எல்லா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொருத்தவங்க, அவங்க வந்து எல்லாருமே நல்லா தான் சொல்லிக் கொடுப்பாங்க. யாரையும் குறையெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாரும் ஆசிரியர் பெருமை ஞாபகம் இருக்கு.
3: உங்களுக்கு அதுல ரொம்ப ஃபேவரட்னா யாரு?
4: எனக்கு வந்து சப்ஜெக்ட் தள்ளி ஸ்போர்ட்ஸ்ல வந்து பிடி சார் முத்துராமலிங்கம். அவங்க இப்ப ராம்நாட்டுல இருக்காங்க, அவங்க ஊரு ராம்நாடு, அங்க இருக்காங்க.
3: என்ன பிடி சார் என்ன ஃபேவரட் உங்களுக்கு? அவங்களோட அந்த பிடி பீரியட்ல இருந்து இருந்தது ஞாபகங்கள் இருக்கா?
4: பிடி சார்ட்ட பிடிச்சதுன்னா வந்து மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம ஸ்லோவா இருந்துட்டாலும், ஏன் ஸ்லோவா இருக்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, தட்டி விட பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து ஒரு மேட்சே தோத்துட்டோம் நாங்க பிள்ளைங்களை போய் சாப்பிட்டு போவோம் வீட்டுகளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஒருத்தவங்க தான் பேசிடுறாங்க, டக்குனு அந்த இடத்துல பேச மாட்டாங்க. நாங்க பிள்ளைங்க நாங்க பப்ஸ் வாங்கி சாப்பிட்டு அப்படியே ட்ரெயின் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலயே சரி சார ரொம்ப கஷ்டப்படுத்துறோமோ அப்படின்னு ஒரு வித நமக்கு தோணும். ஆனா அவங்க வந்து பேசியே எங்களை சரிக்கு வச்சிருவாங்க. My dear best teachers, special happy teachers day, Muthuramalingam sir, PT sir.
2: சூப்பரா லீனா சிஸ்டர் வந்து அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டாங்க. உண்மைக்குமே ஆசிரியர்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? எல்லா டீச்சர்ஸையும் ஒரு ஒரு விதத்தில் நமக்கு பிடிக்க தான் செய்யும். அவங்க பாடம் நடத்துகிற விதமாக இருக்கட்டும், இல்லை நம்மள்கிட்ட நடந்துக்கிற விதமாக இருக்கட்டும், இந்த வகையில் நம்மளுக்கு எந்த டீச்சர்ஸாக இருந்தாலும் பிடிக்க தான் செய்யும். அந்த வகையில் எனக்குமே ஒரு ஆசிரியரை ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்குமே நான் எந்தெந்த டீச்சர்ஸ்டையெல்லாம் கற்றுக்கிட்டனோ, எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா டீச்சர்ஸ்க்குமே ஒரு சிறப்பான ஆசிரியர் தின வாழ்த்துக்களை சொல்லிட்டு, எக்ஸ்பெஷலி இளமாறன் சார் அவங்களுக்கு வந்து சிறப்பான வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு, நம்ம அடுத்து வந்து நம்ம லீனா சிஸ்டர் கேட்ட நட்பே துணை படத்திலிருந்து பாட்டுகளை கேட்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் வாசுபடகாமா, நான் பாமல் இருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் சொன்னால், நான் கடலில் தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்துட்டு நம்ம ராமேஸ்வரம் எப்பவும் பிடிக்கிறது தான் வழக்கம். நாங்கள் சேலாவட்டணத்துலேருந்து நேராக தொழில் பார்த்துட்டு சேலாவட்டணம் பிடிப்போம், இல்லைன்னா ராமேஸ்வரம் வருவோம். இவங்க சேலாவட்டணமும் வராமல் ராமேஸ்வரமும் வராமல் நேர நெடுஞ்சி பார்க்க வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுவும் மழை டயம் கிடையாது, வெங்காரமான டயம் தான். பொழுதுக்கு கிளம்பி வருது, பொழுதுக்கு நிறைய வெள்ளம் போகுது. பெரியாளுக்கு தான் அப்போ உள்ள நேரங்கள் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னே இருக்கு. பெரியாளுக்கிட்ட சொல்கிறேன்னா, என்ன வண்ணம் நெடுஞ்சியை பார்த்து ஓடுற மாதிரி தெரியுது, வலது திருப்பி நேர எதுக்க ஓடியாங்க, தக்கவாத்து வாங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்க பேச்சு எக்கோல இல்லை, உனக்கு என்னப்பா தெரியும், சும்மா கேப்பா நீ சின்னாலும் சொல்லி என்னை சொல்கிறாங்க. கடைசியில் சொல்லி பார்த்தும் கேட்கல, மறுபடியும் ஓடி வராங்க. ஓடி வந்தால் நேர நெடுஞ்சி ஓரத்தில் ஓடிட்டு வலது திருப்புறாங்க. திருப்பி எதுக்கு எடுத்து ஓடி வரும்போது கச்சதீவ நெருக்கி கச்சதீவ ஓரத்தில் வரும்பொழுது டீசல் இல்லாமல் ஏறாகி ஏறாகிற அளவுக்கு ஆகிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாப்புல அப்படியே லேசாக வழி விட்டு தீவிர ஓய் பிடிச்சிட்டேன். அப்படியோ நான் கச்சதீவில் போய் பிடிக்கலாம், அப்போ கச்சதீவில் பிடிப்போம். கச்சதீவில் பிடிச்சாச்சு. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு வள்ளத்தில் அவங்க அந்த கட்டுமரத்தை வச்சுக்கிட்டு கனவை தூண்டிக்கு வர்றவங்களாக இருந்திருக்காங்க. நம்ம நரிக்குண்டு ராமேஸ்வரம் நரிக்குண்டு பக்கத்தில் தொழில் பார்க்குறவங்க வத்தையே, அவங்க தற்சமையெல்லாம் அங்கே கிடக்காங்க. அங்கே இருந்தால் அங்கே அவங்க சோறாக்கி அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இப்படி கரையை போக முடியாமல் அவங்களும் கிடக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் டீசல் தரோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.

0: நேரம் சரியாக 10:19 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பர் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்ககிட்ட பேசிருக்கிறது அமளி ஜெனிஃபர். நமக்கு ஆசிரியர்னா ஸ்கூல்ல போய் கத்துக்கிட்டா மட்டும்தான் ஆசிரியர் இல்லை, நம்ம யாருக்கிட்ட இருந்தெல்லாம் கத்துக்கிறோமோ அவங்க எல்லாருமே நமக்கு ஆசிரியர்கள் தான். அந்த மாதிரி நீங்க யாருக்கிட்ட இருந்தெல்லாம் என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆசிரியர்னா யார சொல்லுவீங்க, உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. கால் பண்ண முடியல அப்படின்னா வாட்ஸ்அப்லயாவும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். நாம ஸ்கூல்லையும் காலேஜ்லயும் படிக்கிற படிப்பு மட்டும்தான் படிப்புன்னு எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா அதுக்கு மேல ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இருக்குன்னா அது நம்ம வீடும் அங்க இருக்கிற நம்ம பெற்றோர்களும் தான். ஸ்கூல்ல ஆசிரியர்கள் பாடங்களை சொல்லி கொடுத்தாலும் இந்த உலகத்துல ஒரு சக மனுஷனா எப்படி வாழ்றது, நேர்மையா இருக்கிறது எப்படின்னு உண்மையான வாழ்க்கை படத்தை சொல்லி கொடுக்கிற முதல் ஆசிரியர் நம்ம அம்மாவும் அப்பாவும் தான். அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு விஷயம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. முதல்ல அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறது நிபந்தனையற்ற அன்பு. நமக்கு உடம்பு சரியில்லாம போனா ராத்திரி முழுக்க தூங்காம நம்ம தலை மாட்டிலேயே உட்காந்து விசிறி விடுவாங்களே, அந்த அன்பை யாராலையும் கொடுக்க முடியாது. தனக்கு நல்ல உடுப்பு வேணா, எந்த பொருளும் வேணா, நம்ம பிள்ளைக ஏன் பிள்ளை நல்லா இருக்கணும்னு அவங்க படுற பாடு இருக்கே அதுக்கு ஈடு இணையே கிடையாது. இந்த உலகத்துல நம்ம மேல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உயிரையே வைக்கிற ஒரு ஜீவன்னா அது நம்ம பெற்றோர்கள் தான். இதை பார்த்துதான் நாம அன்பு செலுத்துறதையும் கத்துக்கிறோம். அவங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறது தான் இருக்கிறதுலயே பெஸ்ட் அனுபவ பாடம். அவங்க பட்ட அவமானங்களோ இல்ல நம்ம பெற்றோர்கள் செஞ்ச தப்போ நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு சொல்லி இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லி தருவாங்க. நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாதுன்னு ரா பகலா உழைச்சு நல்லா படிக்க வச்சும் ஆளாக்குனாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு உண்மைக்குமே நம்ம பெற்றோர்கள்ட்ட இருந்து தாங்க நம்ம எப்பயுமே விஷயங்களை வந்து முதல்ல கத்துக்கிறோம். ஸ்கூல்ல ஒரு 4 வயசு 3 வயசு, இப்போ 3 வயசுல எல்லாம் போயிடுறோம். அதுக்கு முன்னாடி இந்த 3 வயசு வரைக்கும் நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு சாப்பிட சொல்றதா இருக்கட்டும், சொல்லித்தரலைனாலும் நம்ம அப்பா அம்மாவை பார்த்து நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்குவோம். அவங்க சொல்லித்தரணும்னு தேவை கிடையாது, கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் சில விஷயங்கள் அவங்க சொல்லி தருவாங்க. ஆனா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரொம்ப விஷயம் அப்பா அம்மா கிட்ட இருந்து தான் நம்ம கத்துக்குவோம் அப்சர்வ் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லிட்டு. அடுத்ததா சீசு சிஸ்டர் வந்து லைன்ல இருக்காங்க, களத்துல இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
1: வணக்கம் தங்கச்சி, உங்க பேர் என்ன தங்கச்சி?
2: My name is Jisu.
1: நீ இப்ப என்ன படிக்கிறீங்க?
2: 10th ஸ்டாண்டர்ட்.
1: இப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீச்சர்னா நீங்க யார சொல்லுவீங்க?
2: அருணாக்கா. எங்க பழைய ஸ்கூல்ல இருந்தாங்க, அவங்க நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் எல்லாமே நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க.
1: அவங்கள ரொம்ப பிடிச்சது என்ன உங்களுக்கு?
2: நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா இருக்கும், கேம்ஸ்ல வாலிபால் எல்லாமே சூப்பரா சொல்லிக் தருவாங்க.
1: இப்போ ஒரு டீச்சரை தாண்டி ஸ்கூல் கிளாஸ் எல்லாம் தாண்டி நீங்க வேற யார்ட்டாச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயம் கத்துருக்கீங்களா? அது அவங்கள்ட்ட இருந்து ஒரு விஷயம் கத்துக்கிட்ட மாதிரி ஆகும்.
2: சிலம்பம் மாஸ்டர், அவங்க நான் வந்து 2 இயர்ஸா சிலம்பம் கிளாஸ் போயிட்டு இருக்கேன், அவங்க எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அது எங்க தாத்தா தான், அவங்க வந்து என்னை மேலும் வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க.
1: சிலம்பம் கத்துக்கணுங்கிற ஒரு ஆசை வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு?
2: எங்க தாத்தா வந்து எல்லா மேரேஜுக்கும் சுத்துவாங்க, அப்போ வந்து நான் பாத்திருக்கேன், அப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான்
1: என்ன பாடல்
2: விஜய் மூவில உள்ள ஒரு நல்ல சாங் போடுங்க.
1: ரொம்ப நன்றி.
2: ஓகே, தேங்க்யூ.
0: சீசு தங்கச்சி வந்து உண்மைக்குமே சொல்லிட்டாங்க, நல்ல விஷயம் சொல்லிட்டாங்க. ஸ்கூலுக்கு போய் கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு ஆசிரியர் கிடையாது. சிலம்ப மாஸ்டர் யாரா இருந்தாலும், ஒரு டான்ஸ் மாஸ்டர் கராத்தே மாஸ்டர் யாரா இருந்தாலும், நம்ம யார் யார்கிட்ட இருந்தெல்லாம் கத்துக்கிறோமோ, ஏன் நம்ம ரோட்ல வந்துட்டு இருக்கும் போது கூட எந்த விஷயங்களுமே பார்த்து கூட கத்துக்கலாம். சின்ன பிள்ளைகள்ட்ட இருந்து கூட நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யார் எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்,
0: எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்னன்னா?
3: அடிக்க
0: மாட்டாங்களா அதனாலயா?
3: ஆமா.
0: சரி, தமிழ் சார், தமிழ் சாரை வந்து எதுக்காக பிடிக்கும் உங்களுக்கு?
3: புரியல மேம்.
0: தமிழ் சாரை பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து எந்த விஷயத்துக்காக உங்களுக்கு தமிழ் சாரை பிடிக்கும்?
3: அவங்க பாடத்துல பாடத்தில் கொடுக்குற கற்றுக் கொடுக்கறது ரொம்ப நல்ல ஒழுக்கமாக வளர்க்கணும், நமக்கு புரியுற மாதிரி கற்று கற்றுப்பாங்க.
0: சரிண்ணா, சரி. நீங்க வந்து ஸ்கூலை தாண்டி இப்போ நீங்க வேற யார்கிட்ட எல்லாம் ரொம்ப விஷயங்கள் கத்துருப்பீங்கல்ல? யாருனாலும் இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருந்துனா சக நம்ம கூட இருக்கிறவங்க யார்கிட்ட இருந்தாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டீங்கன்னா அது எந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க, யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டீங்க?
3: என்ன
0: கருத்துக்கு உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: பழைய பாடலா இல்ல புது பாடலா?
0: என்ன பாட்டு வேணாலும் கேளுங்க, தரலாம். தூதுவலை. ஓகேண்ணா, தந்துடலாம்ண்ணா.
3: தேங்க்யூண்ணா.
0: பூபாலன் அண்ணா சூப்பராகவே அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டாங்க. அவங்க உண்மைக்குமே நம்ம டீச்சர்ஸை தாண்டி நம்ம பெற்றோர்கள்ட்ட இருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்குறோம், ஏன் நண்பர்கள்ட்ட இருந்துமே ரொம்ப நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம். அதை அடுத்தடுத்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10:34 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நமக்கு ஆசிரியர்னா ஸ்கூல்ல போய் கத்துக்கிட்டா மட்டும்தான் ஆசிரியர் இல்ல, நம்ம யாருக்கிட்ட இருந்தெல்லாம் கத்துக்கிறோமோ அவங்க எல்லாருமே நமக்கு ஆசிரியர்கள் தான். அப்படி நீங்க யாருக்கிட்ட இருந்தெல்லாம் என்னென்ன விஷயங்களை கத்துக்கிட்டீங்க, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆசிரியர் யார், உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-4-4-3-9-9-9. கால் பண்ண முடியாதவங்க வாட்ஸ்அப் வழியாகவும் உங்க கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு, ஒரு குடும்பத்தை எப்படி சமாளிக்கிறது, கஷ்டம் வரும்போது எப்படி தாக்கு பிடிக்கிறது, எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையை கைவிடாம எப்படி நடந்துக்கிறதுன்னு நம்ம பெற்றோர்களோட ஒவ்வொரு செயலையும் பார்த்தே நம்ம கத்துக்கிறோம். நம்மள்கிட்ட யாராவது தவறா வம்பிழுத்துட்டா கூட மத்தவங்க கிட்ட சண்டைக்கு போய் கூட நம்மளுக்காக நிக்கிறவங்க தான் நம்ம பெற்றோர்கள். எந்த காலத்திலயும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இப்போ இருக்கிற காலத்துல நாம கொஞ்சம் வளர்ந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்மள ஒரு சில பேர் பெற்றோர்களை ஒதுக்க ஆரம்பிச்சிடறோன்னே சொல்லலாம். நமக்கு ஒண்ணுன்னா உடனே ஓடி வர்ற அவங்கதான். ஒரு நாள் நம்ம கிட்ட வந்து கொஞ்ச நேரம் பேசணும்னு நினைச்சா கூட எனக்கு வேலையா இருக்குன்னு தட்டி கிழிச்சிடுறோம். நம்ம கூடவே இருக்கிற வரைக்கும் அவங்களோட அருமை நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். வயசான காலத்துல அவங்கள நல்லபடியா பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை. இப்படி பெற்றோர்கள் கிட்ட இருந்து நம்மள அறியாமலேயே ரொம்ப விஷயங்களை நம்ம கத்துக்கிறோம். நம்ம வாழ்க்கை படத்தை அவங்க வாழ்ந்து காற்றுனாலதான் ரொம்ப விஷயங்களை கத்துக்கிறோம். நம்ம பெற்றோர்கள் நம்ம வாழ்க்கையோட முதல் ஆசிரியர்னு சொல்லலாம். இப்படி பெற்றோர்கள் கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு விஷயங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. சும்மா அவங்க பேசுறத கேட்டாலே பாதி பாடத்தை நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா ஒரு நேர்மை நினைச்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், நான் வசந்தி ரங்கநாதன், அருள் இருந்து பேசுறேன்.
2: எப்படி இருக்கீங்க, ரொம்ப நாளா ஆளையே காணோம். ஏன்
3: இல்ல, கொஞ்சம் வேலை அதிகம்,
2: அதனால. எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க காச்சேரி, உங்க ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு எந்த டீச்சரை ரொம்ப பிடிக்கும்?
3: எனக்கு வந்து மூணு டீச்சர் ஞாபகம் வச்சு எப்பயுமே நினைக்கிறது உண்டு. முத வந்து 1வது படிக்கக்குள்ள ஒரு ஆசிரியர், அவங்க வந்து நாங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாம் கிராமம், அங்க வந்து 1 கிலோமீட்டர் தள்ளிதான் ஸ்கூல் இருக்கு. அங்க போகணும்னாக்கா, அதாவது அக்காவுக்கு எனக்கும் 1.5 வயசு வித்தியாசம். அக்கா ஸ்கூல்ல சேர்த்துனதுமே அப்பா கிட்ட, அதன்னு அக்கா தான் ஸ்கூலுக்கு போவாங்களா, என்ன அனுப்ப மாட்டீங்களான்னு அடம் பிடிச்சு கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு சரி போன்னு அனுப்பி விட்டுட்டாங்க. அப்பெல்லாம் இது பெருசா எடுத்துக்க மாட்டாங்களா, வயசு எல்லாம் பார்க்க மாட்டாங்க, அதனால அனுப்பி விட்டுட்டாங்க. அது இல்லாம அந்த 1வது வந்து அவங்களே டெய்லியும் ஸ்கூலுக்கு, அக்காவும் என்ன பெற்றோரும் ஆசிரியரும் தான். இப்ப அடுத்த ஒரு சார் பாத்தீங்கன்னாக்கா, 6வது 7வது படிக்கக்குள்ள பெரியசாமி ஆசிரியர்னு சொல்லிட்டு தமிழ் ஆசிரியர், அவர் வந்து பாடம் நடத்துறது அவ்வளவு புரியாத பசங்களை கூட புரிய வச்சு பாஸ் பண்ண வைப்பாரு, அந்த அளவுக்கு நடத்துவாங்க. அடுத்து இன்னொரு ஆசிரியர் வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல வந்து இருந்தாங்க, ரங்கநாதன் சொல்லிட்டு அவர் பேரு, அவரு இங்கிலீஷ் போர்ஷன் எடுத்தாங்க.
2: சரி, இத்தனை வருஷம் ஆயிருச்சு, அவங்கள எங்கயாவது நீங்க பாத்திருக்கீங்களா, இல்ல உங்க ஊர் தானா?
3: இல்ல, அவங்க வெளியூர், அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா 1வது சார் வந்து எங்க ஊர் பக்கம்தான், கொஞ்சம் ஒரு பல வருஷம், அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் பாத்திருக்கேன், எங்க கடைகிட்டே கூட வந்தாரு செஞ்சாரு. ஆனா மத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்க எப்படி எதுவும் எனக்கு தெரியாது. இந்த 8th படிக்கக்குள்ள அந்த ஆசிரியர் வந்து முக்கியமா ஏன் சொல்லணும்னாக்கா, அவர் வந்து இங்கிலீஷ் பாடம் எடுத்தாக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லிதான் ஒரு பாடத்தை நடத்துவாரு.
2: கண்டிப்பா, அது முன்னாடி சொல்லும் போது நம்மள அப்படியே கவர்ந்து இழுக்கிற மாதிரி தானே, நம்ம அப்பதான் அந்த விஷயத்துக்குள்ள போவோம், கவனிக்க ஆரம்பிப்போம், அந்த ட்ரிக் தானே.
3: அந்த பாடம் புரியணும்னாக்கா அந்த ஸ்டோரியை நம்ம கவனிக்கக்குள்ள அவங்க சொல்ற பாடத்தையும் நம்ம புரிஞ்சுக்கோம் சொல்லிட்டு அந்த மாதிரி டெய்லி ஒரு ஸ்டோரி சொல்லுவாரு. அதே சமயம் பாத்தீங்கன்னாக்கா, அவர் வந்து கடைசியில

0: ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு விஷயம் என்னன்னாக்க, கிளாஸ் டீச்சரா இருந்தாரு, இந்த ப்ரோக்ரஸ் கார்டுல வந்து பேரண்ட்ஸ் சைன் போட்டு எல்லாம் வாங்கி கொடுக்கணும் இல்லையா?
1: கண்டிப்பா.
0: அது கொடுக்கக்குள்ள வந்து லைனை தடுத்து கொடுத்துட்டு வரக்குள்ள எங்க அக்காவும் நானும் கொடுத்ததும் அவர் வந்து இன்னும் இது ரெண்டு பேரு இதுலயும் ஒரே சைன் இருக்கு அப்படின்னு, ஆமா நாங்க அக்கா தங்கச்சின்னா ஏன் போய் சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்பல. அப்புறம் பசங்க எல்லாம் ஆமாங்க சார் அவங்க அக்கா தங்கச்சிங்க. அப்புறம் அவர் வந்துட்டு யார் அக்கா யார் தங்கச்சின்னு கேட்டாரு. நான் அக்கா சொல்லி நான் என்ன தங்கச்சி சொல்றேன்.
1: ஒரே மாதிரிதான் இருப்பீங்களா ஹைட்டு இந்த மாதிரி எல்லாம்?
0: இல்ல இல்ல, அதனாலதான் அவருக்கு டவுட் என்னன்னாக்க ஏன் போய் சொல்றீங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லி திரும்பியும் கேட்டாரு. அவங்க சொல்லியும் அவங்க நம்பிக்கை வரல. அப்புறம் வந்துட்டு அக்கா தங்கச்சின்னாக்க வித்தியாசம் இருக்கணும் இல்லையா? அக்கா வந்து தங்கச்சி மாதிரி, தங்கச்சி அக்கா மாதிரி இருக்கிறதுனால
1: உங்க அக்கா விட நீங்க கொஞ்சம் மெச்சூர்டா ஹைட்டாயிட்டீங்க.
0: ஆமா, அதனால வந்து அவங்க நம்பவே இல்ல. அவங்க அன்னைக்குதான் ரிட்டையர் ஆயி போனாரு. அதனால வந்து அந்த மூணு சாரு பாடம் நடத்துறதுல சொல்லி கொடுத்த
1: என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு வந்து கை கொடுத்த தெய்வம் படத்துல இருந்து சிந்து நதியின் மிசை அந்த பாட்டு வரும் இல்லைங்களா?
1: கை கொடுத்த தெய்வமா?
0: தெய்வம், ஆமாங்க.
1: சிந்து நதி,
0: சிந்து நதியின் மிசைன்னு சொல்லிட்டு ஒரு பாரதிய பாடல் ஒண்ணு வரும் பாருங்க.
1: ஓகேக்கா, தந்துடலாம்க்கா. தேங்க்யூக்கா.
0: நன்றி.
1: நன்றி அக்கா. வசந்தி அக்கா ஒரு 10 நாளைக்கு அப்புறமா வந்திருக்காங்க. உண்மைக்குமே நல்ல நல்ல கருத்துக்களையும் தந்திருக்காங்க. ரொம்ப ஆசிரியர்களை நமக்கு பிடிக்கும், ஆனால் ஒரு சில ஆசிரியர்களை ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா அது என்ன காரணத்துக்காகனா, நம்ம மேலே அவங்க அக்கறை எடுத்துப்பாங்க. அதை வந்து நம்மளுக்கு அந்த ஏஜில் வந்து என்ன எப்போ பார்த்தாலும் நம்மளை திட்டிகிட்டே இருக்காங்க, என்னடா எப்போ பார்த்தாலும் நமக்கு அறிவுரை சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அது அப்போ புரியாது, இப்ப நம்ம ரொம்ப பேருக்கு ரொம்பவே புரிஞ்சிருக்கும். நம்ம நல்லதுக்காக தான் நம்ம சார் வந்து நம்மளை திட்டிருக்காங்க, நம்ம டீச்சர் வந்து திட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்ப புரியல, ஆனா இப்ப புரிஞ்சிருக்கும், ரொம்ப பேருக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10:48 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நமக்கு ஆசிரியர்னா ஸ்கூல்ல போய் கத்துக்கிட்டா மட்டும்தான் ஆசிரியர் இல்ல, நம்ம யார் யார்கிட்ட இருந்தெல்லாம் கத்துக்கிறோமோ அவங்க எல்லாருமே நமக்கு ஆசிரியர் தான். அப்படி நம்ம யார்கிட்டயாவது இருந்து கத்துக்கிறோம் அப்படின்னா நீங்களும் யார்கிட்ட

0: கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 7094439999. நாம ஆசிரியர்னா உடனே நம்ம நினைக்கிறது ஸ்கூல்ல பாடம் சொல்லி தர்ற ஆசிரியர்களை தான். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா ஸ்கூல்ல மட்டும் நாம கத்துக்கிறது இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிற பெரியவங்க கிட்ட இருந்தோ நாம தினமும் எவ்வளவோ விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க நமக்கு முன்னாடி உட்கார வச்சுலாம் பாடம் நடத்த மாட்டாங்க, ஆனா அவங்க பேசுறது, அவங்க நடந்துக்கிறது, அவங்க வாழ்க்கையில சந்திச்ச அனுபவங்கள் இது எல்லாமே நமக்கு ஒரு பாடமா தான் இருக்கும். பெரியவங்க கிட்ட இருந்து நாம முதல்ல கத்துக்கிறது பொறுமை. நமக்கு எதுவுமே உடனே நடக்கணும்னு தோணும், ஒருவேளை பண்ணுனா உடனே முடிஞ்சிடணும், நாம நினைச்சது உடனே கிடைக்கணும்னு நினைப்போம். ஆனா பெரியவங்க எதுவா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செய்வாங்க. ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே பதறாம என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க. அவங்கள பார்த்து நாமும் கொஞ்சம் பொறுமையா இருக்க கத்துக்கிறோம். அதே மாதிரி பெரியவங்க கிட்ட இருந்து வாழ்க்கையை எப்படி சமாளிக்கணும்னு கத்துக்கலாம். அவங்க வாழ்க்கையில நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்த்திருப்பாங்க, அதனால ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுக்கே உடஞ்சு போகாம இதுவும் கடந்து போகும்னு நினைச்சு சமாளிக்கிறது எப்படின்னு அவங்க வாழ்க்கையை பார்த்து நம்ம கத்துக்கலாம். பணத்தோட மதிப்பையும் அவங்க கிட்ட இருந்து நாம கத்துக்கலாம். நமக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா உடனே வாங்கணும்னு தோணும். ஆனா பெரியவங்க இப்ப இது உண்மையிலேயே செலவு பண்ண தேவையான்னு யோசிப்பாங்க. தேவையில்லாம செலவு பண்ணாம இருக்கிறத வீணாக்காம பாத்துக்கணும். அவங்கள பார்த்து நாம கத்துக்கிறோம். பெரியவங்க உறவுகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் நமக்கும் ஒரு பாடம் தான். உதவி செய்யறவங்களை மறக்காம இருக்கிறது, கஷ்ட நேரத்துல துணையா இருக்கிறது, இப்படி பெரியவங்க சொல்லித்தராமலேயே நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததா களத்துல இருந்து சத்யா அவங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
1: இருக்கு, மறக்க முடியுமா? அவங்களெல்லாம் இன்னும் ஞாபகத்துல இருக்கு, இன்னும் இருக்காங்க, பேசுறேன். என் பிள்ளைங்களுக்கு அவங்க கிளாஸ் இருக்கிறாங்க.
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆசிரியர்னா யார சொல்லுவீங்க?
1: எங்க வினோத் சார், ஷீலா மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்ப இருந்து ஒரு கேரிங் எங்க மேல, எங்க அக்கா அடுத்துனா அடுத்து என் தங்கச்சி அப்படின்னா எங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃப்ரெண்ட்லியா பய பேசுவாங்க. இன்னைக்கு என் பிள்ளைங்களை வச்சு இன்னும் நான் க்ளோஸா இருக்கேன் அவங்க கிட்ட. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பேசுறது, என் பிள்ளைங்க கிட்ட ஒரு அக்கறை காட்டுறது எனக்கு ரொம்ப.
2: சரி, இப்ப ஒரு பாடங்கள் பாடகப்புகள் எதுனா தாண்டி கூட ஒரு ஸ்கூலை தாண்டி நீ வேற யாராச்சும் கத்துருக்கீங்களா?
1: சும்மா அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சனால அந்த கிளாஸ் நடத்துறதோட அவங்க இது முடிஞ்சிடும். இந்த சார் மட்டும்தான் இப்ப பிள்ளைங்களை வச்சு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தனால கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அவங்களை சொல்லி கொடுக்கறது விதம், என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்ணாலும் அதை என்கிட்ட கண்டிப்பா, எனக்கு ஆசிரியரா இருந்து இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு இருக்காங்க, அவங்களுக்கும் என்னை பார்க்கல ஒரு சந்தோஷம். என்னைய அவங்க மறக்கல, நானும் அவங்கள மறக்கல.
2: உங்க ஆசிரியர்களுக்கு ஒரு ஆசிரியர் வாழ்த்து.
1: ஹாப்பி டீச்சர்ஸ் டே மேம் சார், உங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். நாங்க உங்களுக்கு இந்த வேஃபம் மூலமா உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் நினைக்கிறேன்.
2: உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: சாட்டை படத்துல இருந்து அந்த சார் வச்சு ஒரு பாட்டு ஒன்று ஆள போட்டு.
2: நன்றி.
1: ஓகே, தேங்க்யூ.
0: உண்மைக்குமே ஒரு சில விஷயங்கள் நடக்கும். நம்ம அம்மாவும் படிச்சிருப்பாங்க அந்த டீச்சர்ஸ்ட, அதே மாதிரி நம்ம குழந்தைகளும் போய் அதே டீச்சர்ஸ்ட படிப்பாங்க. இப்படி சில ரொம்ப சம்பவங்கள் வந்து நடந்திருக்கும். இந்த மாதிரி படிக்கும்போது உங்க அம்மா அப்படி நல்லா படிப்பாங்க, இப்படி நல்லா படிப்பாங்க, நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு அந்த டீச்சர்ஸ் வந்து நம்மளை ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. எப்பயுமே நம்ம டீச்சர்ஸ் வந்து நல்ல விஷயங்களை மட்டும்தான் சொல்லித்தருவாங்க, இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும். அதை நம்மளுக்கு ஏத்துக்கிறதுக்கு வேணா அந்த ஏஜ்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை ஏத்துக்கிட்டு நல்ல வழியில இப்பயும் ரொம்ப பேர் நடந்து பெரிய பொசிஷன்ல எல்லாம் இருந்திருக்காங்க. நம்ம ஆசிரியர்கள்ட்ட இருந்து இப்ப இல்ல எப்பயுமே கத்துக்கிட்டே தான் இருப்போம். அவங்களுக்கு பெருமையை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம நல்லா படிச்சு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறதா நம்ம கத்துக்கிட்ட ஆசிரியர்களுக்கு நம்ம கொடுக்கிற பெருமை அப்படிங்கறத சொல்லிட்டு சத்யாக்கா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:04 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நமக்கு ஆசிரியர்னா ஸ்கூல்ல போய் கத்துக்கிட்டா மட்டும்தான் ஆசிரியர் இல்ல, நம்ம யார் யார்கிட்ட இருந்தெல்லாம் கத்துக்கிறோமோ அவங்க எல்லாருமே ஆசிரியர் தான். அப்படி நீங்க யார் யார்கிட்ட இருந்தெல்லாம் என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் யார், உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 7094349999. நம்ம பசங்க இயற்கையா வெளியில போய் கத்துக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னு யோசிச்சிருக்கீங்களா? இயற்கையோட விளையாடும் போதுதான் பசங்களுக்கு இயற்கை மேல ஒரு பாசமும் வரும். அதனால மனசும் உடம்பும் முக்கியம் ஆரோக்கியமா இருக்கணும். பசங்க கண்டிப்பா ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது வெளியில போய் விளையாடணும். வெளியில விளையாடும் போது பசங்களோட யோசிக்கிற திறன் அதிகமாகும்னு சொல்லலாம். மொபைலு ஆன்லைன் கிளாஸ்னு உட்கார்ந்து இருக்கிறதால வர்ற டென்ஷனை இயற்கையான காத்து குறைச்சிடும். சோம்பேறித்தனம் போல உடம்புல தெம்பு கூடினாலே, சோம்பேறித்தனம் போய் உடம்புல தெம்பு கூடினாலே பசங்க புது புது விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களோட கோபத்தை அவசரத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க தெரியாது. இதனால படிக்கிறது கூட தடைப்படும்னு சொல்லலாம். நம்ம பசங்களை சும்மா பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் நடக்க கூட்டிட்டு போங்க. அதுவும் இல்லைன்னா இயற்கையோட நம்ம பசங்களை விளையாட விடலாம். நம்ம குழந்தைகள் இயற்கையோட பழக பழக நிறைய விஷயங்களை கத்துப்பாங்க. இது அவங்களுக்கு தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொள்ற பழக்கத்தையும் கொடுக்கும்னே சொல்லலாம். இந்த சுய கட்டுப்பாடு தான் நம்ம பசங்க நல்லா படிக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமா இருக்கும். வெளியில செலவழிக்கிற நேரம் நம்ம பசங்களுக்கு மனசுல ஒரு அமைதியை கொடுத்து கவனத்தை ஒருமுகப்படுத்த உதவும். பசங்க வகுப்பறையில கத்துக்கிறத கிளாஸ் விட்டு வெளியே வந்து நிஜ வாழ்க்கையில எப்படி நடந்துக்கணும்னு பார்ப்பாங்க. இயற்கை பசங்களோட படிப்பையும் அவங்க நடந்துக்கிற விதத்தையும் ரொம்பவே மேம்படுத்தும்னு சொல்லலாம். வெளியில போய் பழகுற நம்ம பசங்களுக்கு மத்தவங்க கூட சண்டை வந்தா அதை எப்படி சமாதானமா பேசுறதுன்னு நல்லாவே தெரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்லாம பசங்களுக்கு வந்து தலைமைத்துவ பண்பும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யற பழக்கமும் நம்ம பசங்களுக்குள்ள வரும். இயற்கையோட நம்ம பசங்களை விட்டா அவங்களோட கவனமும் சிதறாம இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. அவங்க யார், எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சொல்லுங்க, நான் எப்படி நான் இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு ஸ்கூல்ல ரொம்ப பிடிச்ச டீச்சர்ஸ்னா யாரு சொல்லுவீங்க? டீச்சர்
3: எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது கார்த்திகேயன் அந்த சார் தான்.
2: எந்த சப்ஜெக்ட் டீச்சர்?
3: எனக்கு காலேஜ் போது எடுத்தாரு. அவர் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் எடுத்தாரு.
2: ஓகே மேம், ஓகே சார். சொல்லுங்க. சரி, ஸ்கூலு காலேஜ தாண்டி ஒரு விஷயம் நான் இவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன விஷயம், யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க?
3: என்னுடைய பெரியம்மா அனுராதா அவங்க கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன்.
2: என்ன விஷயம் கத்துக்கிட்டீங்க?
3: எனக்கு வந்து இந்த தோட்டம் வளர்க்கறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். சோ செடி எல்லாம் எப்படி வளர்க்கறது, அதே மாதிரி நம்ம எனக்கு நிட்டிங் அப்படிங்கறது அவங்க பண்ணுவாங்க. அதாவது கூடை பின்னர்தா இருக்கட்டும் சரி, அல்லது இந்த உல் மாதிரி வீவிங் பண்ணறதா இருக்கட்டும் சரி, அது எனக்கு பண்ணறதுக்கு என்னுடைய பெரியம்மா அவங்க பேர் அனுராதா அவங்க அதை கத்து கொடுத்தாங்க.
2: உங்களுக்கு இப்ப அந்த விஷயம் தெரியும், இப்ப அதை செஞ்சுட்டு இருக்கீங்களா?
3: என்னுடைய பெரியம்மா கத்துக்கிட்டாங்க, அதை எனக்கு அப்படியே கத்து கொடுத்தாங்க.
2: சரி சார், சரிண்ணா. உங்ககிட்ட இருந்து யாராவது, நான் உங்ககிட்ட இருந்து நான் இந்த விஷயம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு யாராவது உங்ககிட்ட உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாராவது சொல்லியிருக்காங்களா?
3: ஆமா ஆமா, சொல்லிருக்காங்க. எனக்கு எப்பொழுதுமே அந்த கவிதை எழுதுறதுக்கு வரும், அதே மாதிரி தமிழ் வந்து அழகா பேசுறதுக்கு எழுதுறதுக்கு தெரியும். நிறைய சின்ன பசங்களுக்கு நான் அந்த தமிழ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறேன். நிறைய பேர் அழகா தமிழ் பேசுவாங்க. அப்போ கேட்கும் பொழுது எனக்கு சந்திரசேகர் அண்ணா தான் கத்து கொடுத்தாருன்னு சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும்.
2: ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: ஒன்னே ஒண்ணு சொல்லணும்னா, ஆசிரியர்கள் அவங்க வந்து மாணவர்களை சிறப்பாக வழி நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கறது அவங்களுக்கு தான் தெரியும். கார்த்திகேயன் சார் எல்லாம் எல்லா மாணவர்களையும் ஈக்குவலா பாப்பாருப்பா. குறிப்பிட்டு இவங்க நல்லா படிப்பாங்க, இவங்க நல்லா படிக்க மாட்டாங்க அப்படிங்கிற டிஃபரன்சியேஷன் எல்லாம் கிடையாது. அவங்க வந்து லைஃப்க்கு தேவையான நிறைய விஷயங்களை சொல்லி கொடுப்பாரு. இப்போ கிளாஸ் வந்து ஒரு 30 நிமிஷம் நடந்தது, ஐ மீன் முக்கால் மணி நேரம் நடந்ததுன்னா 30 நிமிஷம் தான் கிளாஸ் நடத்துவாரு. மீதி இருக்கிற 15 நிமிஷம் எங்களுக்கு வந்து கவிதை எழுதுறது தெரியணும் அதை சொல்ல சொல்லுவாரு. அதே மாதிரி டான்ஸ் ஆட சொல்லுவாரு, பாட்டு பாட சொல்லுவாரு. என்ன திறமை இருக்கோ அதை எக்ஸிபிட் பண்ணி எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்தந்த திறமையா ஒருத்தர்கிட்ட இருக்கு அப்படின்னு அடையாளப்படுத்தினதே நம்ம கார்த்திகேயன் சார் தான் சொல்லுவேன்ப்பா.
2: ஓகேண்ணா, தேங்க்யூ. நான் உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் பாத்தீங்கன்னா 24 இந்த திரைப்படம், ஏதாவது ஒரு சாங் போடுங்கப்பா.
2: ஓகேண்ணா, தந்துடலாம் நான். உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி அண்ணா.
3: தேங்க்யூப்பா, பாய்.
2: தேங்க்யூண்ணா, பாய்ண்ணா. உண்மைக்குமே நம்ம வந்து டீச்சர்ஸ்ட்ட வந்து ரொம்ப விஷயம் கத்துக்கலாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ரொம்ப ரொம்ப விஷயங்கள் கத்துக்கலாம். நம்ம வீட்டுல நம்ம பேரண்ட்ஸ்க்கு தெரியாத, நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் கூட உண்மைக்குமே நம்மளோட டீச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இவன் இந்த விஷயம் நல்லா பண்றான், இந்த விஷயம் நல்லா பண்றான். ஸ்கூல்ல எல்லாம் அந்த நாள்ல மாரல் பீரியட்னு ஒண்ணு இருக்கும், அப்ப வந்து இந்த பாட்டுலாம் பாடுவாங்க. நம்ம பாடுறதை பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுகளும் சேர்ந்து பாடுவாங்க. அதான் அவன் மட்டும் பாடுறான், நம்ம பாட முடியாதா அப்படின்னு நம்மளை பார்த்து ஒரு விஷயம். சரி, அவனுக்கு அந்த திறமை உள்ளே இருந்திருக்கும். ஒரு ஆள் பாடுறதை பார்த்து அந்த பையன் பாடும்போது, அந்த பொண்ணு பாடும்போது உண்மைக்குமே நம்மளை பார்த்து கற்றுக்குறாங்கல்ல. எந்த விஷயமா இருந்தாலும் யார்கிட்ட இருந்தாலும் கற்றுக்கலாம். அதுக்கு வயசு ஒரு தடை கிடையாது. சின்ன பையலாக இருக்கானே, அவன்கிட்ட இருந்து நம்ம என்ன விஷயத்தை கற்றுக்க முடியும், ஏன் கற்றுக்கணும், ஐயோ ஆமாம் அந்த மாதிரிலாம் சொல்ல வேணாம். எந்த விஷயமா இருந்தாலும் கற்றுக்கலாம், வயசு ஒரு தடையே கிடையாது. நல்ல விஷயங்களை ஏத்துக்கலாம், கெட்ட விஷயங்களை தெரிஞ்சு அது மாதிரி இனிமே பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம திருத்திக்கலாம் நம்மளை அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: துபாய் உலகின் அரசன் ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
2: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் செல்லச்சாமி, சின்னப்பாளையத்திலிருந்து பேசுறேன். சுனாமியில இருந்தது, கரையை தான் இருந்தேன். திருக்கொலைக்கு போகையில் வள்ளத்திலிருந்து சமைச்சுக்கிட்டு இருந்தோம். சமைச்சுக்கிட்டுங்கன்னா உள்ளே இருந்து சமைச்சிக்கிட்டு இருந்தோம். ஆளுக்கு பூரா மேலே இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கல, திடீர் புடின்னு கேட்டுச்சு. என்னடா திடீர் புடின்னு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பதிலட்ட கேட்டேன். வெள்ளம் அதிகமாக வருது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சொல்லிட்டு என்னடா வெள்ளம் வள்ளங்களை காப்பு லாக்கலாக்க தள்ளுங்கிற அப்படின்னு சொல்ல, நான் கீழே இறங்கி அட்டிலிருந்து தள்ளிக்கிட்டு கீழே ஒரு சங்கு கிடந்து கீழே வலிக்கி விட்டுருச்சு. எனக்கு வலிக்கி விட்டு கீழே விழுவ நறுக்குண்டு முண்டுச்சு. அந்த பக்கம் போய் கிளம்புனேன், நறுக்குனு அப்பவும் வெள்ளம் உட்காந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் தாம ஆகுதுண்டா உயிர் போயிருக்கும். அப்புறம் அதோட எந்திரிச்சு மாதிரி தள்ளி தனித்தனியாக வள்ளங்களை கொண்டு போய் லாக்கலக்காக கொண்டு போட்டுட்டு பொசுக்குன்னு வந்துச்சு. பொசுக்குன்னு மாதிரி வெள்ளம் குதிருச்சு. மீன்லாம் பார்த்தா மிதக்குது அப்படி தன்னால். எங்கள் ஊருக்குள்ள சின்ன பழத்துக்குல மீன்லாம் மிதஞ்சிச்சு அப்படியே. அப்புறம் இருக்கு இருக்கு பார்த்தா மர வெள்ளம் எரிச்சு அப்புறம் திடீர் திரும்பி வந்துச்சு. அப்புறம் தான் இதில் நீசில இது ஒரு சுனாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இழப்புலாம் வள்ளங்கள் இதுகள்லாம் உடைய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப வள்ளங்கள் இந்த கடலில் கிடக்கிற வலைகளை எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிருச்சு. எங்கிட்டு கொண்டு போச்சுன்னா தெரியாது. பாரு இதுகளையெல்லாம் சும்மா திடீர்னு வத்தி காஞ்சி கிடக்கிற மாதிரி கிடந்துச்சு. மீனுகள்லாம் அப்போல துடிச்சு கிடந்துச்சு. திடீர்னு பார்த்தா மறு வெள்ளம் முடியாந்துருச்சு. அதோட தனிக்கு கொண்டு இருந்து போன வந்துச்சு. டீசல் வாங்கிட்டு வாங்க கடலுக்கு போ, இது வள்ளத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டீசல் வாங்கிட்டுனா அங்கே உள்ள போலீஸ்லாம் விடமாட்டிருந்தாங்க. அதோட நான் எல்லாப்பரும் சொல்லி ஒரு வண்டி பிடிச்சி டீசல் ஏற்றிட்டு போய் அங்கே உள்ள வள்ளத்துக்களை கொண்டு வந்து அப்புறம் அதே டயத்தில் வருஷம் வருஷம் எப்பாச்சும் ஒரு ட்ரிப்பு ஏதாச்சும் ஒன்று அடிக்கி. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 11:24 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நமக்கு ஆசிரியர்கள்னா ஸ்கூல்ல போய் கத்துக்கிட்டா மட்டும்தான் ஆசிரியர் இல்லை. நம்ம யார்கிட்ட இருந்தெல்லாம் கத்துக்கிறோமோ அவங்க எல்லாருமே நமக்கு ஆசிரியர்கள் தான். அப்படி நீங்க யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டீங்க, உங்க வாழ்க்கையில ரொம்ப பிடிச்ச ஆசிரியர்னா யார், உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இப்போ ஸ்கூலில் போய் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம விஷயங்கள் வந்து ஆசிரியர் கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் நம்ம கற்றுக்குவோம் அப்படிலாம் கிடையாது. இந்த இயற்கையோட பசங்களை விளையாட விடுறது, இல்லை இயற்கையை பசங்களை வந்து இப்போ பசங்களை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிறது, வீட்டுக்கு வர்றது, ஸ்கூல் போகிறது, வீட்டுக்கு போகிறது, வீட்டுக்கு வர்றது, டியூஷன் போகிறது, ஹோம்ஒர்க் முடிக்கிறது, இந்த மாதிரியே பசங்க வந்து நம்ம குழந்தைங்கள் எல்லாருமே ஒரே இடத்துல இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் பசங்களை ஸ்கூல் விட்டதுக்கப்புறமா ஒரு பாம்பன் பாலத்தில் கூப்பிட்டு இந்த கடலை ரசிக்க விடலாம், இல்லைனா பீச்சுக்கு கூப்பிட்டு போகலாம், இல்லைனா சந்தைகளுக்கு கூட்டு போய் அங்க என்ன விஷயம் என்ன நடக்குது வெளி விஷயங்களை வந்து பசங்க ரொம்ப விஷயங்களை அப்சர்வ் பண்ணிக்குவாங்க கத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாம பீச் பார்க் இந்த மாதிரி எல்லாம் போகும்போது அவங்க அந்த ஸ்கூல் விஷயத்தையும் தாண்டி ரொம்ப விஷயங்கள் வந்து வெளியவுமே இருந்து கத்துக்குவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை கற்றுக்கும் போது அவங்களுக்கு மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா படிக்கிறாங்க, மறுபடி வீட்டுக்கு வராங்க, இந்த மாதிரி இருக்கும்போது ஹோம்ஒர்க் இப்படியே தான் போகும். இந்த படிப்புலையும் வீட்லையுமே இந்த ரெண்டு விஷயங்களையுமே இருக்கும்போது பசங்களுக்கு எங்கேயாவது வெளியே போகணும், நம்ம பெரிய ஆளுகளை நினைச்சோம்னா போயிடுவோம். பசங்க நம்ம கிட்ட கேட்பாங்க, அந்த நேரம் வந்து நம்மளால செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், அந்த மாதிரி பசங்களை வந்து வெளியே போய் கூப்பிட்டு போயிட்டு இயற்கையோட பழக விடலாம். இயற்கையிலேருந்து ரொம்ப விஷயங்கள் கத்துக்குவாங்க. இயற்கைன்னு சொன்ன உடனே மரம் செடி கொடி எல்லா விஷயத்துல இருந்துமே நம்ம கத்துக்கலாம், பசங்களுமே கத்துக்குவாங்க, ரொம்ப விஷயங்களை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா ஒரு நேயர் ஆந்திரால இருந்து கருத்துக்கள் தந்திருக்காங்க. அவங்க யாரு, எங்க இருந்து பண்றாங்க, பேசிருக்காங்க, கருத்துக்கள் தந்திருக்காங்க அப்படின்னு
4: சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆந்திர மாநிலம் குண்டூர்ல இருந்து லதா ஜெயபாலன் பேசுறேன். ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் 3வகுப்பு படிக்கும் போது ஞானமலர்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க, அவங்களதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து எங்களுக்கு ஆங்கில டீச்சரா இருந்தாங்க. முதல்ல எங்களுக்கு ஏபிசிடி எல்லாம் கத்துக் கொடுத்ததே அவங்க தான். அது வரைக்கும் ஒன்னா வகுப்பு ரெண்டோ வகுப்புல எல்லாம் எங்களுக்கு ஏபிசிடினே தெரியாது. தமிழ் எழுத்துக்களையே சரியா படிக்காத நேரத்துல அவங்க வந்து எங்களுக்கு ஆங்கிலத்தை நல்ல முறையில கத்துக் கொடுத்தாங்க. அந்த எழுத்துக்களை அவங்க கத்துக் கொடுத்த விதமும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து அந்த டீச்சர் அப்படிங்கிற ஒரு ஒரு பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒன்றும் ரொம்ப ஒன்றும் அழகாக இருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த கொடையை வச்சுக்கிட்டு அந்த ஒரு கூழை ஒரு இதில் சாப்பாடு கொண்டுக்கிட்டு அவங்க நடந்து வர்ற அந்த அழகு இப்பயும் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அந்த டீச்சர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர். நல்ல பாசமாகவும் ஆங்கிலத்தையும் தாண்டி அவங்க நிறைய பாடல்கள் டான்ஸ் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அதனால எனக்கு அந்த டீச்சரை ரொம்ப பிடிக்கும். ஆசிரியர்களை தாண்டி ஒரு விஷயங்களை நம்ம அடுத்தவங்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம்னா அது என்னோட சின்ன மாமியார். நான் திருமணம் ஆகி போயிருந்த புதுசில் அவங்களோட அந்த பண்பை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க வீட்டுக்கு யார் போனாலும் சரி, அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க பிடிக்காதவங்க யார் அவங்களுக்கு அவங்க வீட்டுக்குன்னு வந்துட்டாங்கனாலே முதல்ல அவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று உடனே ரெடி பண்ணி ஒரு சாப்பாடாக கொடுத்துருவாங்க. பெரும்பாலும் அவங்கள வீட்டுக்கு வந்தவங்களுக்கு யாரையுமே சாப்பிடாம அனுப்பவே மாட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்துலலாம் ஃபோன் பண்ணிட்டு போனாலே சாப்பாடெல்லாம் பண்ணுறதுனா கொஞ்சம் எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் அவங்க வந்து யார் போனாலும் முகம் சுளிக்காம ஏதோ ஒன்று உடனே பண்ணி கொடுக்கறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்க அளவுக்கு என்னால் இல்லை, நான் செய்ய முடியலனாலும், ஆனால் என் வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள நல்ல விதமாக கவனித்து சாப்பாடு நல்ல மன திருப்தியோட அவங்களுக்கு நிறைய நல்லா செஞ்சு கொடுக்கணுன்ற ஒரு பண்பை நான் அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அதன்படி தான் நான் இன்னமும் எங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நான் நல்லா கவனித்து அனுப்புவேன். எனக்கு வந்து மங்கை ஒரு கங்கை படத்துல இருந்து காலை தென்றலில் எத்தனை சந்தங்கள் காதில் மன்மாதோதே சொத்து தாளங்கள் அந்த பாடல் போடுங்க. நன்றி.
3: நம்ம லதா அக்கா தான் ஆந்திரால இருந்து கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. உண்மைக்குமே ரொம்ப விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எனக்குமே இவங்க ஒரு விஷயம் சொன்ன உடனே தான் ஒரு ஞாபகம் வருது. அந்த நாளில் நாங்கள் படிக்கும்போது எங்களுக்குமே ஒரு பிடித்தமான ஆசிரியர் இருந்தாங்க. அவங்களுக்கு அவங்கள வந்து எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் பிடிக்காத அப்படிலாம் சொல்ல முடியாது. அவங்க முதல்ல வந்த உடனே எல்லா பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அந்த ஆசிரியரை பார்த்தோன்னே எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த அளவுக்கு அவங்க சயின்ஸ் டீச்சர் தான். அவ்வளவு அழகாக பாடம் நடத்துவாங்க. ஒரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் பேசுனா அவங்க கூட இருக்கிற அந்த தயக்கம், பாய்ஸ்கிட்ட பேசுனா தப்பு, பாய்ஸ் வந்து கேர்ள்ஸ்கிட்ட பேசுனா தப்பு, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உடைச்சி விட்டதே அந்த சார் தான். அவங்க அந்த நாளையில் நாங்கள் படிக்கும்போது என்ன செய்வோம்னா, நாங்கள் மொத்தமாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போவோம். அவங்க நல்லா கவனிச்சுக்குவாங்க. அவங்கள விட அவங்க அம்மா எங்கள் எல்லாருக்குமே சேர்த்து நாங்கள் போகிறதே ஒரு 20-30 பேர் போவோம். அந்த மாதிரி போகும்போது அவங்க அந்த 30 பேருக்குமே சமைச்சு முதல்ல ஒரு சிக்கன் குழம்புக்கு முருங்கைக்காய் போட்டு சமைப்போம் அப்படிங்கிறது அன்னைக்கு தான் எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் வீட்டிலையும் சரி நம்ம சமைப்போம், முதல்ல போட்டு பார்த்தது கிடையாது. அந்த சிக்கன் குழம்புல வந்து முருங்கைக்காய் போட்டு அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு, அதை இன்னுமே மறக்க முடியாது. அப்படி ஒரு நிகழ்வுகளை வந்து நம்ம படிக்கிற காலத்தில் வந்து ரொம்ப நிகழ்வுகள் நடந்திருக்கும். இப்படி நம்ம பேசும்போது ஒரு சில நிகழ்வுகள் நமக்கு ஞாபகம் வருது அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக லதாக்கா கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 11:36 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நமக்கு ஆசிரியர்னா ஸ்கூல்ல போய் கத்துக்கிட்டா மட்டும்தான் ஆசிரியர் இல்ல, நம்ம யாருக்கிட்ட இருந்தெல்லாம் கத்துக்கிறோமோ அவங்க எல்லாருமே நமக்கு ஆசிரியர் தான். அப்படி நீங்க யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டீங்க, உங்க வாழ்க்கையில ரொம்ப பிடிச்ச ஆசிரியர் யார், உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கறாங்க நம்ம நண்பர்கள் தான். நண்பர்கள்லாம் நம்ம கூட விளையாடுறவங்க, பேசுறவங்க, ஜாலியா நேரம் செலவழிக்கிறவங்க மட்டும் நினைக்க கூடாது. அவங்க கிட்ட இருந்து நாம தினமும் ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே தான் இருப்போம். நம்மளால ஒரு விஷயத்த செய்ய முடியலன்னா நம்ம நண்பன் அதை எப்படி செய்யறாங்கன்னு அவங்க கிட்ட இருந்து நம்ம கவனிச்சு கத்துக்கலாம். நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி சேர்ந்து ஒரு வேலையை செய்யும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறதையும் விட்டு கொடுத்து போறதையும் கத்துக்கலாம். நண்பர்கள் கிட்ட இருந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட கருத்தை மட்டும் நினைக்காம அடுத்தவங்க கருத்துக்களையும் கேட்கணும்னு கத்துக்கிறோம். சில நேரம் நம்ம நண்பர்கள் நம்ம கிட்ட இப்படி பண்ணாத, இது சரியா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல கேட்க கஷ்டமா இருந்தாலும் அது நமக்கு ஒரு நல்ல பாடமா இருக்கலாம். நண்பர்களோட இருக்கும்போது நம்ம தவறுகளையும் நாம புரிஞ்சுக்கிறோம். நாம ஏதாவது தவறு பண்ணிட்டோம்னா நண்பர்கள் அதை சுட்டி காட்டுவாங்க, அதுல இருந்து நம்மளை நாமளே திருத்திக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததா ஒரு நேருமே வாட்ஸ்அப் வழியா கருத்து தெரிவிச்சிருக்காங்க, அவங்க யாரு எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: வணக்கம் சகோதரி, ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் கடலோசை மூலமா. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது சொல்லி கொடுக்குற ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு ஆசிரியர் தான். அது தாத்தாவா இருக்கட்டும், நம்ம அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குற ஒவ்வொருத்தரும் ஆசிரியர் தான். என்னோட ஆசிரியர்கள் வந்து, நான் வந்து ரொம்ப ஒன்றும் படிக்கலை, ஆனாலும் என்னோட எல்கேஜி மிஸ் பேர் இவங்கெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ என்னோட வயசு வந்து 43 ஆச்சு. என்னோட எல்கேஜி மிஸ் வந்து நம்புராணி, அவங்க கரையாதுரு. அப்புறம் மாரி மிஸ், அவங்களும் கரையாதுரு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப்பில் படித்து, வெர்கோடு சென்ட் ஜோசப், அதில் வந்து அமளி மிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அமளி இளங்கோ அவங்க பேர். அதுக்கப்புறம் சர்மா சார், அவங்க வந்து தண்ணீர் ஊற்று, அவங்க வந்து எனக்கு 6th ஸ்டாண்டர்டில் வந்து சயின்ஸ்க்கு வந்தாங்க. அவங்க பாடம் நல்லா நடத்துவாங்க, புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் ரொம்ப அதோட நிப்பாட்டினேன் படிப்பு, குடும்ப சூழ்நிலை வரமா என்னோட படிப்பு தொடர முடியலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப இதாக இருந்தது எங்கள் அம்மா தான். ஆசிரியர் மாதிரி எனக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தது எல்லாமே எங்கள் அம்மா தான். இப்போ எங்கள் அம்மா எங்களோட இல்லை, இருந்தாலும் எங்கள் அம்மாவை நான் ரொம்ப நினைவு கூறேன். என்னோட ஆசிரியராக எங்கள் அம்மாவை நினைவு கூறேன். நான் வந்து எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல பாட்டு போடுங்க சகோதரி.
2: ஆர்எஸ் மங்கலத்திலிருந்து பிரவீனாக்கா உண்மைக்குமே நல்ல கருத்துக்களை தந்திருக்காங்க. நல்ல விஷயங்களை யாருக்கிட்ட இருந்து வேணாலும் கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ யாருக்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாலும் அதை நல்ல விதமா எடுத்துக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா இன்னொரு நேருமே வாட்ஸ்அப் வழியா கருத்து தெரிவிச்சிருக்காங்க, அவங்க யாரு எங்க இருந்து பேசுறாங்க அப்படின்னு பாக்கலாம்.
4: முதல் வணக்கம், மண்டபம் ஸ்ரீ கவி முகேஷ் அம்பானி. இன்றைய நாள் தேச தலைவர் தியாக செம்மல், செக்கிழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழன், சுதேசி இயக்க தலைவர், நாடு போற்றும் உத்தமர் ஐயா வஉசி அவர்களின் 155th ஜெயந்தி விழா. இந்த விழா நாடு சிறக்க வேண்டும், நாடு முன்னெடுக்கும் பாதை நல்பாதையாய் அமைய அனைவரும் ஒன்றிணைந்து சபதம் ஏற்கும் நாளாக அமைய வேண்டும். அதே சமயம் பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று இன்றைய நாளில் சூழறைத்துக் கொள்வோம். எனவே இதன் மூலமாக ஒரு நற்செய்தியை புகுத்தி, வெள்ளிப்பனி மலையின் மீதுலாவோம் என்ற பாடல் வரிகளை ஒளிபரப்பு செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மண்டபம் முகேஷ் அம்பானி. நன்றி.
2: முகேஷ் அண்ணா அருமையான கருத்துக்களை தந்திருக்காங்க. நாட்டு மக்கள் முன்னேற்றத்திற்காகவும் எவ்வளவோ விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள்ட்ட இருந்து மட்டும் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட இருந்து ரொம்பவே அதிகமான விஷயங்களை கற்றுக்கலாம். அதிலிருந்து நம்மளை நாமளே திருத்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா கூட அதிலிருந்து நம்மளை திருத்திக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு திறமை இருக்குது, என்கிட்ட ஒரு திறமை இருக்குது அப்படின்னா இன்னொருத்தருக்கு இன்னொரு திறமை இருக்கும். அதை பார்த்து நாமளும் புதுசு புதுசாக கற்றுக்கணும்னு ஆசைப்படுவோம். அதனால் நண்பர்கள் நம்ம கூட நேரம் செலவழிக்கிறவங்களை விட நம்மளோட சேர்ந்து வளர்றவங்க, சொல்ல போனால் சில விஷயங்களை புத்தகத்தில் படித்து கற்றுக்கிறத விட நண்பர்களோட சேர்ந்து அனுபவிக்கும் போது இன்னுமே நல்லா புரிஞ்சுக்குவோம். அதனால் நண்பர்களும் ஒரு வகையில் நம்ம ஆசிரியர்கள் தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, முகேசன்னா கேட்ட பாடலும் பிரவீனாக்கா கேட்ட பாடலும் அடுத்தடுத்து வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

செய்யும் ஓயுதல் செய்யும் தலை தாயுதல் செய்யும் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம் உண்மைகள் சொல்வோம் பல

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:52 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். நமக்கு ஆசிரியர்னா ஸ்கூல்ல போய் கத்துக்கிட்டா மட்டும் ஆசிரியர்கள் இல்ல, நம்ம யார் யார்கிட்ட இருந்தெல்லாம் ஒரு விஷயத்த கத்துக்கிறோமோ அவங்க எல்லாருமே ஆசிரியர்கள் தான். அப்படி நீங்க யார்கிட்ட இருந்து என்ன விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் யார் அப்படிங்கறத பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். அந்த வகையில ஒரு நேயர் வந்து வாட்ஸ்அப் வழியா கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க யாரு, எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தி பிரம்மாவிற்கு உண்டு. அதே போல ஒரு மனிதனுடைய ஒழுக்கத்தையும் வாழ்க்கையையும் தீர்மானிக்கக்கூடிய தலையெழுத்து ஆசிரியர்களிடம் உண்டு. அப்படிப்பட்ட உன்னதமான ஆசிரியர் பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய ஆசிரியர்களுக்கும் இந்த ஆசிரியர் தின நன்னாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய வாழ்க்கையில் நான் தலை நிமிர்ந்து நிற்க காரணம் எனக்கு கிடைத்த ஆசிரியர் பெருமக்கள் தான். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய தமிழ் ஆசிரியர்கள், என்னுடைய அறிவியல் ஆசிரியர்கள், சமூக அறிவியல் மற்றும் இதர ஆசிரியர்கள், அதேபோல உடற்கல்வி ஆசிரியர்கள், இப்படி அனைவருமே வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான அங்கம். நான் தொற்று போகிற இடங்களில் எல்லாம் என்னை தலை நிமிர்ந்து, நீ ஜெயித்து வருவாய், நீ வாழ்க்கையினுடைய உச்சத்தை தொடுவாய் என்று என்னை ஊக்குவித்த அவர்கள் தான் என்னுடைய வழிகாட்டிகள், என்னுடைய ஆசான்கள். என்னுடைய உயிர் உள்ள வரை அவர்கள் என் உள்ளத்தில் இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீட்டிலும் ஆசிரியர்கள் ஒரு 4 பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இன்றைய தினத்தில் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: கோயம்புத்தூர்ல இருந்து ஜெரோம் அவங்க தான் வந்து இந்த கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையான தகவலை சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சேலத்துல இருந்து நம்ம கணேசன் அண்ணா கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம்.
4: அன்பான எங்கள் கடவுளோசை பண்பலைக்கும் அன்பு தங்கை அமளி ஜெனிஃபர் அவர்களுக்கும் வணக்கம். நான் சேலம் அமானி குடலாம்பட்டி காட்டூர் கே கணேசன். இன்று ஆசிரியர் தினம். ஆசிரியர் ஒரு தாய் தகுப்பினரோட மேலானவர்கள். அதனால் ஆசிரியர்கள் தான் இன்று மாணவர்களை வழிகாட்டி அவர்களை உயர்த்தி வருகிறார்கள். அந்த வகையில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த பாராட்டையும் அன்பையும் செலுத்துகிறேன். நான் அதிகம் படிக்கவில்லை. 4-5 வகுப்போடு முடித்து கொண்டேன். ஆனால் இருந்தாலும் எனது தலைமை ஆசிரியை மாரியம்மாள், அருமையான ஒரு ஆசிரியை. அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அடிப்பதிலும் வல்லவர், சொல்லிக் கொடுப்பதிலும் வல்லவர். அவரை இன்று வரை என்னால் மறக்க முடியாது. இன்று அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நான் காட்டூர் கே கணேசன். படம் அரசலங்குமாரி, பாடல் வந்து சின்ன பயிலே செய்தி கேளடா என்ற பாடல்.
2: கணேசன் அண்ணா உண்மைக்குமே அருமையான தகவலை தந்திருக்காங்க. ஸ்கூலில் ரொம்ப டீச்சர்ஸை நமக்கு பிடிக்கும். ஒரு ஒரு விஷயங்கள்னால பிடிக்கும், பாடங்கள்னால பிடிக்கும், இல்லை அவங்க நடந்துக்கிற விதம். ஒரு பிடி சாராக இருந்தால் அவங்க வந்து நம்ம ஸ்போர்ட்ஸில் என்னென்ன மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. சில பேர் இருப்பாங்க டீச்சர்ஸை தாண்டி நம்ம வாழ்க்கையில், எவ்வளவோ பேரை நம்ம சந்திப்போம். அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, என்ன இவ்வளோ தானே, பார்த்துக்கலாம் விடு, நீ வாழ்க்கையை நல்லா ஜெயிச்சு வருவ அப்படின்லாம் நம்மளை ரொம்ப பேர் தேர்த்து விடுவாங்க. அவங்களுமே நமக்கு ஆசிரியர்கள் தான். எல்லாத்தையும் யோசித்து பார்த்தா ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. நம்ம வாழ்க்கையில நாம நினைக்கிறதை விட அதிகமாகவே கத்துத்தர அதிகமான ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் நமக்கு முன்னாடி நின்று பாடம் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. சில பேரை நாம சந்திச்சிருப்போம், சில அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து போயிடும் வந்து போயிருக்கும். ஆனா அவங்க விட்டுட்டு போற ஒரு சின்ன தாக்கம் கூட நம்ம வாழ்க்கையில ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதனால நம்ம எங்கிருந்த நல்ல விஷயம் கிடைக்குதோ அதை கவனிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கணும். இவங்க கிட்ட என்ன இருக்கு, நம்ம என்ன கத்துக்கிற போறோம்னு ஒதுங்காம ஒவ்வொருத்தரையும் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தா நம்மளுக்கே தெரியாம நம்மளோட எண்ணங்களும் சரி பழக்க வழக்கங்களும் சரி மாற ஆரம்பிச்சிடும். நம்ம யார்கிட்ட இருந்து கத்துக்கிறோமோ அதே மாதிரி ஒரு நாள் நம்ம கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த கத்துக்குவாங்க. நம்ம ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தா எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விஷயத்த கத்து கொடுத்தது யாருன்னு உடனே ஒரு பேர் நினைவுக்கு வரலாம். நம்ம எல்லாருமே யோசித்து பார்த்தா யாராவது ஒரு ஆள் நம்மள்ட்ட இந்த நல்ல விஷயம் இருக்கு இதை கத்து கொடுத்தது யாரு அப்படின்னு அந்த நினைவு தான் அந்த நமக்கு அந்த நபர் எவ்வளவு முக்கியம்னு சொல்லிடும். அதனால ஆசிரியர்களை நினைச்சு பார்க்கறது ஒரு நாளோட முடியாது. நமக்கு கத்து தந்த நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றது தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கற மரியாதைன்னு சொல்லலாம். நாம கத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில ஆசிரியர்களும் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிறைய நேயர்கள் கால் பண்றீங்க, எடுக்க முடியாத சூழ்நிலை வருது. நிறைய நேயர்கள் வந்து கலந்துக்கிட்டீங்க, உங்கள் கருத்துக்களை உங்களோட கருத்துக்களையும் தந்தீங்க, என்னோட கருத்துக்களையும் நான் சொன்னேன். ரொம்ப விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இல்லை இல்லை நாளை கழிச்சு திங்கக்கிழமை உங்களை வந்து இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு பாடல் வருமா என்னன்னு தெரில, நீங்கள் கேட்ட பாடல் போடுறதுக்கெலாம் டைம் இல்லை. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, மண்டே வந்து திங்கக்கிழமை வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கங்க, பாட்டுகளை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி.

இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பிணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாமதி. இப்ப இருக்கிற நிறைய பெண்களோட குறைஞ்சபட்ச ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, தனக்குன்னு சொந்தமா ஒரு சிறு தொழில் செஞ்சு அது மூலமா தன்னோட குடும்பத்துக்கு தன்னால முடிஞ்ச உதவிய செய்யணும்னு தாங்க. ஆனா சுய தொழில் செய்யணும்னாலே பெரிய இடம் வேணும், அதிக அளவுல முதலீடு செய்ய வேண்டியிருக்கும், இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மெஷின் எல்லாம் வாங்கணும்னு நினைச்சுதான் நிறைய பெண்கள் பின்வாங்குவாங்க. ஆனா சில ஆயிரங்கள் போட்டா கூட நம்ம வீட்டுல இருந்து நம்மளும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும்னு நிறைய பெண்கள் அதை செஞ்சும் காட்டிட்டு வராங்க. அப்படி வீட்டுல இருந்து கம்மியான தொகையில முதலீடு பண்ணி இப்போ லட்சக்கணக்கில் லாபம் பார்த்துட்டு வர ஒரு சாதனை பெண் பத்தி தாங்க இன்னைக்கான நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க இருக்கோம். திருச்சி திருவானைக்காவலை சேர்ந்தவங்க தாங்க கமலா ராஜேந்திரன். துறையூர் பக்கத்துல இருக்கிற அடைக்கம்பட்டிங்கிற ஊர்ல பிறந்தவங்க குடும்ப கஷ்டத்தினால 10ஆம் வகுப்புக்கு மேல படிக்க முடியாம திருவானைக்காவல் பகுதியில இருக்கிற இவங்களோட அண்ணனோட பால் பிசினஸுக்கு உதவிக்காக போயிருந்திருக்காங்க. அப்போதான் அதே பகுதியில ஸ்வீட் கடை வச்சிருந்த ராஜேந்திரன் அப்படிங்கிறவங்க கூட இவங்களுக்கு 1992 திருமணம் நடந்திருக்கு. சோ திருமணத்துக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னா, ஸ்வீட் கடையில ஒழுங்கா வியாபாரம் இல்லாம போயிருக்கு. அதனால திருவானைக்காவல்லயே டீ கடை ஒன்னு போட்டிருக்காங்க. அந்த தொழிலுமே இவங்களுக்கு சரியா கை கொடுக்கல. சோ இதுக்கு இடையில தாங்க இவங்களுக்கு 2 குழந்தைங்களுமே பிறந்திருக்காங்க. சோ சொந்தமா செஞ்ச தொழில் சரியா வராததால இன்னொருத்தவங்க கிட்ட போய் பால் சப்ளை பண்ற வேலைக்கு போயிருக்காங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த தொழில கத்துக்கிட்டு 1997 சொந்தமா பால் சப்ளை பண்ற தொழிலும் தொடங்கியிருக்காங்க. சோ இந்த தொழில் ஓரளவுக்கு இவங்களுக்கு கை கொடுத்ததால தினமும் பால் விற்பனை ஆனது போக மீதி இருக்கிற பாலை வச்சு பால்கோவா, தயிர், மோரு, தேங்கின்னு தயாரிச்சு வீட்டுல இருந்தே விற்பனையும் பண்ணிருக்காங்க. சோ அந்த வருமானத்துல தாங்க அவங்களோட 2 குழந்தைங்களுமே படிக்க வச்சிருக்காங்க. சரி, கதை நல்லா இருக்கு, இவங்க எப்படி சாதனை பெண்ணா மாறினாங்க அத சொல்லுங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. சொல்றேன் சொல்றேன். இவங்களோட பையனோட குழந்தை வந்து சரியா பால் சார்ந்த எந்த பொருட்களையும் சாப்பிடாம ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு ஆளாயிருக்காங்க. அப்போதான் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட் வச்சு மால்ட் ஒன்ன தயாரிச்சு அதை பால்ல கலந்து குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க. சோ அக்குழந்தையுமே அதை விரும்பி சாப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஊட்டச்சத்து குறைபாடுமே சரியாக இருக்கு. அப்போதான் இதையே பிசினஸ் பண்ணலான்னு இவங்களுக்கு ஐடியா வந்து தன்னோட ஐடியா பத்தி வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்ட சொல்லவும் அவங்களும் சப்போர்ட் பண்ணி முதல்ல ஏபிசி மால்ட் மட்டும் செஞ்சு அவங்க வீட்டுல பால் வாங்குற 400 பேருக்கு சாம்பிளா கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தின அவங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லவும் 2025 தனக்குன்னு ஒரு கடையை தொடங்கி முதல்ல ஏபிசி மால்ட், அப்புறம் கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ், அப்புறம் 20 வகையான சிறுதானியங்களை போட்டு ஒரு சத்து மாவு, அப்புறம் பீட்ரூட் மால்ட்டுன்னு 4 வகையான தயாரிப்புகளை மட்டும் விற்பனை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க இதில் எந்த விதமான செயற்கை பொருளும் கெமிக்கலும் இல்லாமல் தயாரிச்சதால நிறைய வாடிக்கையாளர்களுமே இவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மாவட்ட தொழில் மையம் மூலமா PMFME இந்த திட்டத்துக்கு கீழே 35% மானியத்தோட 2.5 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி மால்ட் தயாரிக்கிறதுக்கான மிஷினை வாங்கி அவங்களோட வீட்டு மாடியிலேயே மிஷினை வச்சு ஒரு 4 பெண்களை மட்டும் வேலைக்கு வச்சு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குற மஞ்சள் மால்ட், அப்புறம் குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்தை தர்ற செவ்வாழை மால்ட், உடலுக்கு குளிர்ச்சியை தர்ற கற்றாழை மால்ட், அப்புறம் ஞாபக சக்தியை அதிகரிக்கிற வல்லாரை மால்ட், சளி காய்ச்சலை தடுக்க ஆடாத்தோட மால்ட், ராகி மால்ட், நேந்திர மால்ட்டுன்னு 8 வகையான மால்ட்டுகளை புதுசா செஞ்சு அதை அறிமுகப்படுத்திருக்காங்க. சோ இவங்க தயாரிச்ச இந்த தயாரிப்புகளை எல்லாத்தையுமே இவங்க கிட்ட பால் வாங்குற 50 பேருக்கு ரெகுலரா செஞ்சும் கொடுத்துட்டோம். சமூக வலைதளம் மூலமா திருச்சி, பெரம்பலூர், கும்பகோணம், மதுரை, கன்னியாகுமரி, ராஜபாளையம், ஓசூர் மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற இடங்களுக்கும், குஜராத், கேரளா, பெங்களூரு, ஹைதராபாத், புனே, மலேசியா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா, துபாய்னு கடல் கடந்தும் 300 ரெகுலர் வாடிக்கையாளர்களுக்கு மாசம் 200 கிலோ வரைக்கும் விற்பனை பண்ணிட்டும் வராங்க. சோ இவ்வளவு தூரம் இவங்க வெற்றி நிலையை அடைஞ்சாலுமே அதை இன்னும் பல மடங்கு உயர்த்தணும், இன்னும் நிறைய பெண்களுக்கு வேலை

இப்ப குடுக்கணும்னு லட்சியத்தோட ஓடிட்டு இருக்கிற திருமதி கமலா ராஜேந்திரனுக்கு நம்மளும் கடலோசை எஃப்எம் 90.4 சார்பா அவங்களோட இந்த வெற்றி பயணம் வெற்றி அடையணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், நன்றியல். என் பேர் பிள்ளா பாலமுருகன். நாங்கள் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக கடலுக்கு தீவுக்காக சென்றோம். அப்போ செல்லையில் நாங்கள் போனால் டைம் நல்லா காற்று இதுகள்லாம் இல்லை. இந்த கனத்த நாள் பௌர்ணமி இந்த அம்மாசை இதுகளில் வந்து இருந்தாப்புல கடல் ஓட்டெடுக்கும், கடல் ஓட்டெடுக்கும், காற்று கிளம்பும். இந்த மாதிரி டைங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு 1 தடக்கை 2 தடக்கை எப்படியும் ஏதாச்சும் எடுத்துடும். அதனால் அதோட சரி மறுநாளும் சரி இப்படியே கிடந்தோம்டா, நம்ம ஒன்றும் டீசல் கூட பிடிச்சி போக முடியாது, சாப்பாடு கூட நட்டத்தில் போவோம், சரி காற்றை பார்க்காம கொண்டு இழக்கணும்னு நாங்களும் கடல் ஓட்டினான்ட்டு காற்று இல்லாமல் இருந்துச்சு. அப்போ வலையை கொண்டு இழக்கிட்டோம். ஒரு 6:30 இழக்கி முடிச்சாச்சு. 7:30 நாங்கள் வலை கிளப்பணும். கிளப்பணும்னு பார்த்தா 6:30 வலை இழக்க முடியும், எடுத்து கிளம்பிடுச்சு காற்று. காற்று போயெல்லாம் கிளம்புனா நாங்கள் அது புது வலை வேறு வலையை பிடிச்சி தான் ஆகணும். எப்படியும் அதுக்கு தீவு பக்கத்தில் இருக்கிறனாட்டி எங்களுக்கு கொஞ்சம் தைரியங்கள் இருந்துச்சு, நாங்கள் தாண்டாலும் எப்படியும் நீஞ்சி தீவை கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுகள் இருந்துச்சு. அதனால சரி வலையை கிளப்பியே ஆகணும்னு சொல்லிட்டு வலையை கிளப்பிட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். கிளப்பிக்கிட்டு போயிட்டு இருக்கையில் அங்கனாங்கன்னா இடையில கடல் விரிஞ்சு விரிஞ்சு வருது. அப்போ எல்லா கடலையும் சமாளித்து போகிறோம். இருந்தாப்புல ஒரு கடல் தான் வந்துச்சு, வந்தோடனே மூடிடுச்சு கடல். ஆட்கள்லாம் உழுவுற மாதிரி போய் போட்டு பிறல்ற மாதிரி ஆகி அதோட அப்படி இப்படின்ட்டு அதனால் ஒன்றும் செய்யாது ஒன்றும் செய்யாதுன்ட்டு ஒரு ஆதரவு சொல்லி அதோட வலையெல்லாம் பிடிச்சா கல்லும் கரட்டியும் போட்டு ஏற முடியல. ஃபுல்லாக போட்டு ஃபுல்லாக ஏறிடுச்சு, பாசி கல் போட்டு அமைஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு பக்கத்தில் எங்களுக்கு ஒரு 1 கிலோமீட்டரில் கரை இருக்குது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் தைரியம். இதே ஆழ்கடல் இதுலலாம் இருந்து இந்த மாதிரி ஒரு இதுகள் விபத்து வந்துச்சுன்னா அதில் தப்புறதுக்கு சான்ஸ் இல்லை. தீ இருக்கிற நாட்டி எங்களுக்கு கொஞ்சம் தைரியங்கள் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால அதோட வலையை பிடிச்சா பாசியங்கள்லேருந்து அடிச்சிருந்துச்சு, ஒரு வட்டி மீன் இருந்துச்சு. எங்களுக்கு எதாவது அந்த ஐஸ் காசுக்கு சாப்பாடு செலவுக்கு அது போகும். அதோட அளவை ஏற்றிக்கிட்டு அதோட உயிர் வளர்ச்சம் போனோம்னு சொல்லி அதோட கரை வந்து சேர்ந்தோம். நாங்கள் கடலில் ஒரு 3 மணி நேரம் அந்த இதுக்கில் இருந்தோம். அதில் வலை பிடிக்கிறதுக்கு மட்டும் அந்த டைம் ஆயிடுச்சு. கல் அடித்ததுனாட்டி எங்களாண்டு வலையை கிளப்ப முடியல. கிளப்ப முடியாமல் புல்லு அங்கனங்கன்னு ஏத்திரம் போட்டு தானே, பெரிய வெள்ளங்கள் இல்லை. ஏற்றி கீத்தி அதோட வந்து அந்த தீவில் கொஞ்சம் அணைச்சிட்டு ஓட முடியாது கரையை. அதோட காலையில் தான் பாதி வலையை கழித்து வளத்தை கொஞ்சம் போட்டை கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கிட்டு சரி ஓடி நம்ம இதுக்கு மேலே கிடையக்கூடாது, காற்று கடை சரியில்லை, அதோட கரைக்கு சென்றோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4. வீட்லலாம் வெரைட்டி ரைஸ் வைக்கும் போது அதுக்கு எப்படி ஊறுக ஒரு நல்ல சைடிஷா இருக்குமோ அதே மாதிரி தாங்க அப்பளமும் வடகமுமே. சோ இந்த அப்பளத்தை பாத்தீங்கன்னா உளுந்த மாவோ அரிசிமாவோ பயன்படுத்தி பண்ணுவாங்க. அதே மாதிரி வடகம் நிறைய இதுல பண்ணாலுமே இப்ப அதிக பேர் விரும்பி சாப்பிடுறதுனா இந்த ஜவ்வரிசில செஞ்ச வடகம் தாங்க. ஏன்னா இந்த ஜவ்வரிசில நம்ம உடலுக்கு ஏகப்பட்ட நன்மைகள்லாம் இருக்கு. அதாவது இதுல இருக்கிற கார்போஹைட்ரேட் வந்து நம்ம உடல்ல இருக்கிற சோர்வு நீக்கி நமக்கு வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கும். அதே மாதிரி கால்சியம், மெக்னீசியம், இரும்பு சத்து வந்து நம்மளோட எலும்புகளோட வலிமையை அதிகரிச்சு மூட்டு வலி, ஆஸ்டியோபோரோசிஸ் வராம தடுக்கும். பொட்டாசியம் இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதயத்தோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். செரிமானத்தை மேம்படுத்தி வயிற்றுச்சல் அப்புறம் அல்சர் வராம தடுத்து நம்மளோட உடலை குளிர்ச்சியா வச்சிருக்கும். சோ இவ்ளோ பயன்கள் இருக்கிற இந்த ஜவ்வரிசியை வச்சுதாங்க இன்னைக்கு நம்ம எப்படி அப்பளம் செஞ்சு அதை விற்பனை பண்ணலாம் தான் இன்னைக்கான நெய்தல் பண்ண நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்க இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாமதி. வீட்டுல இருந்து செய்யறதுக்கு ரொம்பவும் நல்ல தொழில், அதுலயுமே குறைஞ்ச முதலீட்டுல செய்யற தொழில்னா அது இந்த ஜவ்வரிசி அப்பளம் செய்யறது தாங்க. சோ இந்த அப்பளம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னலான்னா, ஜவ்வரிசி ஒரு கப் எடுத்துக்கணும், அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, பச்சை மிளகாய் ஒரு 2 அரைச்சி எடுத்துக்கணும், அப்புறம் உப்பு தேவையான அளவு, தண்ணி வந்து ஒரு 3 கப் எடுத்துக்கணுங்க. முதல்ல ஜவ்வரிசிய நம்ம நைட்டு ஃபுல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்படி நைட்டு ஊற வைக்க முடியல அப்படின்னா பகல்ல ஒரு 4 to 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். சோ இப்ப ஒரு பாத்திரத்துல தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுல ஊர்ன ஜவ்வரிசி சேர்த்து நல்லா கிளறிட்டு ஜவ்வரிசி நல்லா கூல் மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நல்ல ஊர்ன ஜவ்வரிசிய மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி அதுக்கப்புறமா கடாயில போச்சு அதை வந்து கூல்ம நிலைக்கு கொண்டு வருவாங்க. சோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுல கொஞ்சமா உப்பு, ஜீரகம், நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகாயும் சேர்த்துட்டு எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை கொஞ்சமா தண்ணில கரைச்சி ஜவ்வரிசி கூட சேர்த்து நல்லா கிளறணும். இப்போ நல்லா கூல் மாதிரி இருக்கும். சோ இப்போ இத நம்ம பிளாஸ்டிக் சீட்டு இல்லைன்னா வெள்ள துணியில கொஞ்சமா மாவை ஊத்தி அதை வட்டமா பரப்பி ஒரு 2 to 3 நாள் வரைக்கும் வெயில நல்லா காய வச்சுக்கணுங்க. நல்லா காஞ்சதும் அதை காற்று இல்லாத ஈரப்பதம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டில வச்சுக்க வேண்டியதான். சோ நம்மளோட ஜவ்வரிசி அப்பளம் ரெடி. சோ இத வந்து நம்ம 100 கிராம், 250 கிராம், 500 கிராம்னு பாக்கெட் போட்டு பாக்கெட்ல நீட்டா லேபிள் ஒட்டி அதுல நம்ம தயாரிச்ச தேதி, எக்ஸ்பைரி ஆன தேதியை போட்டு நம்ம விற்பனை பண்ணலாம். எங்க விற்பனை பண்ணலாம்னா, நம்ம ஊர்ல இருக்கிற மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட், அப்புறமா நம்ம ஊர்ல நடக்கிற வார சந்தை, நம்ம மொபைல்ல ஸ்டேட்டஸ் வைக்கலாம், பெண்கள் சுய உதவி குழுக்கள் மூலமா கொடுத்து நம்ம விற்பனை பண்ணிக்கலாம், அப்புறமா திருமணம், அப்புறம் ஸ்கூல், அப்புறம் திருவிழாக்கள்லாம் நடக்கும்போது அங்க வந்து பெரிய ஆர்டரை எடுத்து கூட நம்ம இதை விற்பனை பண்ணிக்கலாங்க. ஏன்னா இந்த அப்பளம் மூலம் நமக்கு நல்ல லாபம் பார்க்க முடியும். அது எப்படின்னா, இப்ப 1 கிலோ ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா 70 to 100 ரூபாய் வரைக்கும் தான் இருக்கும். சோ மத்த பொருள் சேர்த்து ஒரு 120 to 150 ரூபாய் வரைக்கும் இருக்கும். சோ 1 கிலோல கிட்டத்தட்ட நம்ம 40 to 50 அப்பளம் வரைக்கும் வருங்க. சோ 250 கிராம் பாக்கெட் நம்ம போடும்போது நம்ம 30 to 40 ரூபாய் வரைக்கும் விற்கலாம். சோ நம்ம சரியான முறையில இதை விற்பனை பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இது கூடவே பீட்ரூட், கீரை ஜூஸ சேர்த்து நம்ம கலர் அப்பளமாவும், குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்டார் அப்பளமாவும் ஹார்ட் ஷேப்லயும் நம்ம செஞ்சு விற்பனை பண்ணிக்கலாங்க. ஆர்வம் இருக்கிற பெண்கள் இந்த ஜவ்வரிசி அப்பளம் செஞ்சு கூட நம்ம லாபம் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா. இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.
4: நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாம் மதி. தூங்கி எந்திரிச்சதுமே நிறைய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மூட்டு வலி, கால் வலி, குதிகால் வலிலாம் இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் நடக்கும்போது அந்த வலி வந்து கொஞ்சம் அதிகமாகி அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமா அது சரியாயிரும். மறுபடியும் சாயங்கால நேரங்களில் இந்த வலி வரும். ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குதிகால் எலும்புல சொல்லக்கூடிய கால்கேனியஸ் எலும்புல வந்து சின்னதாக ஒரு முள் மாதிரி உருவாகி அது கீழே இருக்கிற சதை பகுதிகளில் குத்திக்கிட்டே இருக்குங்க. ஸோ அப்படி குத்திக்கிட்டு இருக்கிறனால தான் நம்மளுக்கு இந்த வலி வருது. ஸோ இப்படி குதிகால் வலி இருக்கும்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சுடுசங்களை மணல் அடுப்பில் போட்டு சுட்டி எடுத்து அதில் இருக்க இலைய வச்சு ஒரு 3 நாளைக்கு குதிகாலில் சூடு கொடுத்தா சரியாகிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, மருத்துவமனைக்கு போய் ஆரம்பத்திலேயே மாத்திரையும் அதுக்கப்புறமா அந்த பகுதிக்கு ஹீட் மசாஜும் கொடுத்து சரியாகிடுங்க அதை பண்ணுவாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல முன் அனுபவம் இருக்கும்ல, சோ அவங்க கிட்ட கேட்டு அந்த இடத்துல ஊசி போட்டு அதை சரி பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சிலருக்கு உடனே சரியாகிடும், ஒரு சிலருக்கு சரியாக கொஞ்சம் நாள் ஆகுங்க, ஆனா சரியாகிடும். நான் இப்போ சொன்ன எல்லா சிகிச்சை முறைகளையுமே நானுமே எடுத்திருக்கேன். இப்போ எனக்கு அது சரியாயிடுச்சு. ஆனா இது வந்து நான் எருக்க இலைய வச்சு சூடு பண்ண செங்கலை பயன்படுத்தினேன்ல, அதுல சரியாச்சா, இல்ல ஹீட் மசாஜ் கொடுத்து சரியாச்சா, இல்ல இன்ஜெக்ஷன் போட்டு சரியாச்சான்னு எனக்கே தெரியலங்க. இப்படி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சந்திச்ச இந்த பிரச்சனைகளையும் இப்பவுமே என்கிட்ட ஒரு சிலர் சொல்றாங்க. சோ அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளோட நேர்களான உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடல்ல ஏற்படுற ஒரு சில பிரச்சனைகளுக்கு உணவு தான் நல்ல மருந்துன்னு. அப்படி நம்ம பாதத்துல ஏற்படுற இந்த குதிகால் வலிக்கு நல்ல உணவு எதுன்னு கேட்டீங்கன்னா, அது செவ்வாழை பழம் தாங்க. ஸோ இந்த பழம் சாப்பிட்றது மூலமா குதிகால இருக்கிற அந்த முள்ளால ஏற்பட்ட காயத்தை மாற்ற முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் பெண்கள் வந்து தினமும் நம்ம சாப்பிட்ற உணவுல செவ்வாழை பழம் இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம ஊர்ல நடக்கிற ஞாயிறு வார சந்தையிலுமே 1 கிலோ பழம் வந்து 100 ரூபாய்க்கு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 7-8 பழம் இருக்கும். அதுவே நமக்கு ஒரு வாரத்துக்கு போதுமானதுதான். சோ காலையில எந்திரிச்சதும் குதிகால் வலி இல்லாம இருந்தா தானே நம்மளோட அந்த நாளும் நமக்கு நல்லா இருக்கும். சோ நம்மளோட ஆரோக்கியம் நம்ம கையில தானே இருக்கு. அதனால கண்டிப்பா எல்லா பெண்களுமே நம்மளோட தினசரி உணவுல 1 செவ்வாழை பழத்தை தினமும் எடுத்துக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பைய எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

இருக்கீங்க. இந்த இதழ் பண்ணி நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நாம் மதி. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் நிறைய பெண்களுக்கு இந்த சுக பிரசவம் தாங்க ஆகும். ஆனா அதுக்காக அவங்க எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணல, யோகா பண்ணல, வாக்கிங் போகல. அவங்களோட தினசரி வேலைகளை செய்யறதுக்கு யாரையும் அவங்க எதிர்பார்க்காம அவங்களோட எல்லா வேலைகளையுமே அவங்களே செஞ்சதுதான் இதுக்கு காரணம். ஆனா இப்பெல்லாம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வேலை செய்யற சில பெண்களுக்கு அறுவை சிகிச்சையும், வீட்டுல பெட்ரெஸ்ட்ல இருக்கிற பெண்களுக்கு பாத்தீங்கன்னா சுக பிரசவமே ஆகுதுங்க. சோ அதுக்கு காரணம் அவங்களுக்கே தெரியாம அவங்க செய்யற ஒரு சில யோகாசனங்களா கூட இருக்கலாம். இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களுக்குமே இந்த பிரசவம் வந்து ஈஸியாகணும், அவங்களோட உடலும் மனமும் பிரசவ நேரத்துல தளர்ச்சி இல்லாம இருக்கணும் தான் கர்ப்ப கால யோகாசனங்கள்னு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி வீட்லயே யோகாசனம் செய்யணும்னு நினைக்கிற பெண்கள், அதாவது ரத்த அழுத்தம், பிளசண்டா ப்ராப்ளம், அப்புறம் ரெண்டு குழந்தைங்க கருவுல இருக்கிற பெண்கள்லாம் உங்களோட மருத்துவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அவங்க செய்யலாம்னு சொன்னாங்கன்னா மட்டும் யோகாசனம் செய்யுங்க, இல்லனா செய்யாம இருக்கிறதாங்க நல்லது. அப்படி பிரசவத்தை ஈஸியாக்க என்னென்ன மாதிரியான யோகாசனங்கள் செய்யலாம் தான் இன்னைக்கான நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க இருக்கோம். தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல பட்டர்ஃபிளை ஆசனம். சோ இதை எப்படி செய்யலாம்னா தரையில உட்கார்ந்துட்டு ரெண்டு கால்களோட பாதங்களையும் சேர்த்துட்டு முட்டி கால்களை மெதுவா மேலையும் கீழையும் அசைக்கணுங்க. சோ இது பண்றது மூலமா பெண்களோட இடுப்பு எலும்பு வந்து வளைஞ்சு கொடுக்கற தன்மை அதிகரிக்கும். சோ அதனால சுகப்பிரசவம் ஆகுறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். ரெண்டாவதா மாலாசனம். இது எப்படின்னா கால்களை கொஞ்சமா விரிச்சு நிமிந்து நின்னுட்டு மெதுவா குத்த வச்சு உட்காருவாங்கல்ல, அதே மாதிரி

இடுப்பெலும்பு தசைகள் ரொம்பவே உதவியா இருக்கும். மூணாவதா மார்ஜாரி ஆசனம், அதாவது கேட் கவு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து கை முழங்கால தரையில வச்சுட்டு மூச்சை கொஞ்சமா இழுத்து முதுக வளைச்சிட்டு மறுபடியும் மூச்சை விடும்போது முதுக லேசா கீழே இறக்கணும். சோ இப்படி பண்ணும்போது நம்மளோட முதுகு வலி குறைஞ்சி குழந்தை வந்து சரியான பொசிஷனுக்கு வரும்னு சொல்லுவாங்கல்ல, சோ அப்படி வரும். நாலாவதா வஜ்ராசனம். இது என்னன்னா, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே உட்கார்ந்து இருக்கலாங்க. இப்படி பண்ணும்போது கர்ப்ப காலத்துல இருக்கிற பெண்களுக்கு வந்து செரிமானம் நல்லா இருக்கும். அஞ்சாவதா பிரணயமா, அதாவது ஆழ்ந்த மூச்சு பயிற்சின்னு சொல்லுவாங்கல்ல அதுதாங்க. இது எப்படின்னா, மெதுவா மூச்சை உள்ள இழுத்துட்டு 1, 2, 3, 4 வரை எண்ணிட்டு மெதுவா மூச்சை விடணும். இந்த பயிற்சி நம்மளோட மனசுக்கு ஒரு வித அமைதியை தரும்னே சொல்லலாங்க. எப்படி இந்த பயிற்சிகள்லாம் பண்றது நல்லதோ அதே மாதிரி இந்த பயிற்சிகளை செய்யும் போது ஒரு சில செய்யக்கூடாத செயல்களையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணுங்க. அது என்னன்னா, நம்ம யோகாசனம் பண்ணும்போது நம்மளோட வயித்துல அதிகமான அழுத்தம் கொடுக்க கூடாது. அதே மாதிரி குதிக்கிறது தாவறது மாதிரியான ஆசனங்களை நம்ம பண்ணக்கூடாது. அதிகமா சோறு வந்துச்சுன்னா உடனே அந்த யோகாசனத்தை நிறுத்திக்கணும். அதே மாதிரி காலையில வெறும் வயித்துலயோ இல்லைன்னா நம்ம கொஞ்சமா சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம இந்த பயிற்சிகளை செஞ்சுக்கலாம். சோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுகப்பிரசவம் ஆகணும்னு நினைக்கிற பெண்கள் வீட்டு வேலைகள் செய்யறது கூடவே இந்த யோகாசனங்களை 6 மாசத்திலிருந்தே நம்ம செய்ய முயற்சிக்கலாங்க. மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாமதி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று கன்னத்தில் முத்தமிட்டால் மற்றும் பார்த்தாலே பரவசம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: தம்பி வணக்கம்ப்பா. என் பேரு செல்வகுமார். ஆனால் எல்லாரும் பசங்க போனால் எனக்கு தேவானு சொல்லுவாங்க. எனக்கு தொழில் அனுபவம் வந்து கற்றுக் கொடுத்தது எங்கள் அண்ணன் தான். எங்கள் அப்பாட்ட நான் பண்ண தொழில் பழவலை. இன்றைக்கி வந்து 4 பேருக்கு நம்ம தொழில் பார்த்து கொடுக்குறோம்னா காரணமாக எங்கள் அண்ணங்காரன் தான். வலையிலக்கிறதுலேருந்து கம்புதாங்கிறதுலேருந்து தொழிலை கற்றுக் கொடுத்தது எங்கள் அப்பாட்ட பழவனோட அவன் தான் பழகிருக்கேன். அது எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக வலை இலக்கு மீன் வளைஞ்சிக்கிட்டு வரும்போது அவளி மீனுக்கு வளைஞ்சிட்டு இருக்கும்போது தீவுக்குள்ளே போவோம். நாங்கள் ரெண்டு பேரும் தான் போவோம். அந்த நேரத்தில் வலை ஏதாச்சும் பொடுவிச்சுட்டா அந்த கம்பு எடுத்து நான் நினச்சி பார்க்க போட்டுருவான் மண்டையிலேயே. அப்போ அழுகிட்டு தான் அவனை இழக்குவேன். அவன்கிட்ட தான் அதிகமாக தொழிலுக்கான. எனக்கு வந்து ஒரு தவிக்காத சூழ்நிலை என்ன நடந்துச்சுன்னா, இப்போ வந்து இங்கிட்டு வடக்கு கிடக்கிற வத்தையை வந்து தெற்கே கொண்டு போவோம். எங்கள் வத்தைக்கு வந்து அப்போ வந்து எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த வத்தைக்கு வந்து விரிவு இருக்காது. லேசாக பத்தா இருக்க வந்தாலுமே வத்தை தாழ்றாப்புல அந்த அளவு கிடைக்கும். அப்போ வந்து அங்கிட்டு தீவுக்கு இந்த தீவு தெரியல, இந்த தீவுக்கு அங்கிட்டு சுற்றிக்கிட்டு போகிறது. அப்போ ஒரு சின்ன சுற்றிக்கிட்டு வரும்போது ஒரு பாய் வச்சு ஓடி வர, பாய் வச்சு ஓடி வரும்போது அவங்க ஒழுங்காக இருந்துக்கடா வத்தை சும்மா அமட்டு அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ நான் என்ன செய்கிறேன், அமட்டாருன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறேன், அந்த வத்தை மேலே பலவாயிலேருந்து நடந்து வரேன். நடந்து வத்தை பாய் விட்டு ஓடிக்கிட்டு இருக்கு நடந்து வரேன். அப்போ வந்து தவறி தண்ணியில் விழுந்துட்டேன். விழுந்தது காரணம்னா என்னன்னா, அது வந்து இன்னமும் தான் அது எனக்கு ஒரு சூழ்நிலை மறக்க முடியாத விஷயம். மறு பெரிய பெரிய கடல்லாம் போயிருக்கேன், அந்த மாதிரிலாம் தவிக்கான கஷ்டமான புயலுக்குலாம் நான் கிடக்கல. ஆனால் அன்னைக்கு நடந்த விஷயம் வந்து அது பெரிய மனசு. நினச்சா கூட எனக்கு என்ன அதுதான் ஓடும். தண்ணி விழுந்ததும் நினைஞ்சிட்டாப்புல எங்கள் அண்ணன் எதுவுமே யோசிக்கலை. வத்தை பாயில் ஓடிக்கிட்டே இருக்கு. யோசிக்காமல் என்னென்று என்னை நீஞ்சி வந்து கரையை அந்த தீவில் இறக்கி விட்டுட்டு அந்த ஆள் போய் வந்து அந்த வத்தையை நீஞ்சிக்கிட்டே போய் பரவாயில்ல தூரத்தில் வந்து அந்த வத்தையை மறு மீட்டிக்கிட்டு வந்தாப்புல காப்பாற்றி விட்டுட்டு அந்த ஆள் வந்து மறு வத்தையை மீட்டிட்டு நீஞ்சியை கொண்டு வந்தாப்புல. அதான் என்னோட வந்து அன்னைக்கு ஒரு சூழ்நிலை. அன்னைக்கு தவக்கமான தான். அன்னைக்கு எனக்கு அனுபவம் தெரியாது அவ்வளோ நீயிறதுக்கு. கரெக்டாக எனக்கு 16 வயசு 17 வயசு இருக்கணும். என்ன வந்து காப்பாற்றிருக்கான், அவன் தான் நம்மளை வந்து காப்பாற்றி கொடுத்தா தான் இல்லைனா வீட்டில் அவனெலாம் அடி வாங்குவான். அதனால தான் அவனுக்கு ஒரு பயம். அவன் நம்பி தானே வீட்டில் எங்களை அனுப்பியிருப்பாப்புல. அது எங்களா வேணும்னு சொல்லும்போது அவன் தான் பதில் சொல்லியிருந்தான். அவனுக்கு ஒரு ஆவாச ஒரு பயந்தேன். நன்றியப்பா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று கன்னத்தில் முத்தமிட்டால் மற்றும் பார்த்தாலே பரவசம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சீங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: கன்னத்தில் முத்தமிட்டால் மற்றும் பார்த்தாலே பரவசம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்று கன்னத்தில் முத்தமிட்டால் மற்றும் பார்த்தாலே பரவசம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று கன்னத்தில் முத்தமிட்டால் மற்றும் பார்த்தாலே பரவசம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது, இரவு நேரம் இப்பொழுது, இரவு 2 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 42 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேர் மெக்கலந்தனி, வயசு வந்துட்டு 53. இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன கோடைகள்ல வச்சு கடக்கல்ல கிடக்கும்போது, வெள்ளம் மாயால கிடக்கும்போது நடந்தது. ஒரு சின்ன பேலை மரத்தில் ஏற்றிட்டு போயிட்டோம். கோடியக்கரின்னு சொன்ன பொறுத்தளவுக்கு எல்லா நேரமே நீவாடு போகாம ஓடணும், ஓடத்தான் செய்யும். அதை பார்த்து பார்த்து தான் இறங்கணும். பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள்லாம் நீய முடியாது, அந்தளவுக்கு நீவாடு போகணும். மரத்தில் ஏற்றிட்டு போய் வெள்ளத்தில் ஏற்றி விட்டுட்டு மரத்தில் வந்து வெள்ளத்தில் நாங்கள் ஏறிட்டோம். மரக்காரன் லாக்காக வலிஞ்சான். வலிஞ்ச லக்கத்துலேருந்து பிள்ளைய வந்துட்டு தவற விட்டான். தவறி தண்ணியில் விழவும் அந்த பிள்ளைய பாகத்தை எடுக்கிறதுக்கு எல்லா பேருமே தண்ணியில் விழுந்துட்டாங்க, யாரும் பார்க்க முடியல. கால் சரியில்லாதனால நான் வெள்ளத்தில் இருந்தேன், மற்ற பேர்லாம் இறங்கிட்டாங்க. நான் வெள்ளத்தில் இருந்தனால நான் பிள்ளைய பார்த்தேன். சின்ன பிள்ளை ரொட்டி பாக்கெட்டு கையில் வச்சுருந்தது, அது மட்டும் கொஞ்ச நேரம் நின்று கிளம்பிச்சு. கிளம்பவும் அந்த ரொட்டி பாக்கெட் மேலே

0: பாஞ்சிட்டேன். பாஞ்சா புள்ள தண்ணிக்குள்ள போவா உள்ளக்கு போகும்னு கையை பிடிச்சி தூக்கிட்டேன். தூக்கிட்டு இன்னொரு வெள்ளம் பக்கத்தில் கலந்த வளத்தில் ஏறி அந்த ஒத்த கையில நீஞ்சு போய் ஒத்த கையிலேயே பிள்ளையை தூக்கிட்டு போய் அந்த வளத்தில் அம்மாரை பிடிச்சி ஏறி ஓசக்கை தூக்கி போட்டுட்டேன். ஒரு அம்மாரை கையை வச்சு பிடிச்சி ஒரு அம்மாரில் கையை வச்சு பிடிச்சிக்கிட்டோமே அடுத்த பக்கம் வாயை வச்சு கடிச்சிக்கிட்டு தான் மறுபக்கம் கையை போட முடியும். ஏன்னா ஒரு கையை புள்ள பிடிச்சி தூக்கியிருக்கோமா, அதனால் அந்த அம்மாரை ஒரு வாயை வச்சு ஒரு கடி, கையை வச்சு ஒரு பிடி, இப்படி பிடிச்சி பிடிச்சி ஏறி தான் வளத்தில் ஏறினேன். அந்த பிள்ளையை தூக்கி அந்த வளத்தில் போட்டுட்டு தான் ரெண்டு கையை வச்சு ஏறினேன். தூக்கி போட்டுட்டு ஒசக்கை ஏறி பிள்ளைய தடை விட்டுட்டு இருந்து அந்த மரத்தை வரவும் மரத்துலேருந்து பிள்ளைய தூக்கிட்டு போய் கடக்கல்லேருந்து பிள்ளைய சுற்றி தண்ணி அமுக்கி அமுக்கி எடுத்தாச்சு. எடுத்து பிள்ளைக்காரங்கள போடச்சாச்சு. பிள்ளைக்காரங்க அன்றைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு கடவுளே நீங்கள் தான் என்ன.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான சமுதாய

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் கிங்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒரு பெரிய அரசன் இந்த உலகம் பூராவே ஆண்டுகிட்டு இருந்தான். ரொம்ப காலம் அப்படி அரசாட்சி பண்ணிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கும் சில எதிரிகள் முளைச்சாங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இவனை தோற்கடிச்சுட்டாங்க. தோத்து போனது இவனுக்கு பயம் வந்துட்டது. எங்க எதிரிகள் நம்ம கொண்டுடுவாங்களோ அப்படின்னு வெளியில வந்தா தனக்கு ஆபத்துன்னு பயந்துகிட்டு யாருக்கும் தெரியாம ஒரு குகைக்குள்ள போய் பதுங்கி கிடக்குறான். நிலைமைய பாருங்க. முதல் நாள் வந்து அரண்மனையில அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் மறுநாள் வந்து குகையில பயந்து போய் பதுங்கி கிடக்குறான். ராத்திரி நேரம் வந்தது, பசி வயத்த கிள்ளுது, பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை. பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே, என்ன பண்றது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பாக்குறான். ஒரு மூலையில யாரோ விட்டுட்டு போனா ஒரு ஓடு கிடக்குது, அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான். இருட்டுல வழி புரியல, ஏதோ ஒரு யூகத்துல காலை மெதுவா எடுத்து வச்சு நடந்து போயிட்டு இருக்கிறான். வழியில ஒரு கருப்பு நாய் படுத்து கிடந்தது. இருட்டுல அவன் இது கண்ணுக்கு சரியா தெரியல, அவனுக்கு தவறி போய் காலை வச்சுட்டான். வள்ளுன்னு விழுந்து கடிச்சு விட்டுது. காலை பாக்குறான், காலத்தையும் நினைச்சு பாக்குறான். அரண்மனையில வந்து வீர கழல் அணிந்த காலை உடைய மன்னா அப்படின்னு புகழ்வாங்களே புலவர்கள்லாம், ஆனா அது இன்னைக்கு நாய் கடிச்ச காலம் ஆயிட்டுது அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்ல, முன்னாடி எல்லாம் பொற்கிண்ணங்கள்ல தான் அவன் சாப்பிடுவான், ஆனா இப்போ உடஞ்சு போன ஓட்டு, அது ஓட்டை வந்து கையில வச்சுக்கிட்டு நிக்கிறான். அதுல ஏதாவது யாராவது சாப்பாடு போடுவாங்களான்னு. முன்னாடி எல்லாம் நிறைய பேர் அரண்மனைக்கு வருவாங்க, அரசருக்கு காணிக்கைன்னு சொல்லி இவன் காலடியில கொண்டாந்து கூட்டுவாங்க. அப்போல்லாம் இவன் அந்த ஜனங்களுடைய முகத்தை திரும்பி கூட பாக்குறது இல்ல, ரொம்ப கர்வமா உட்காந்துருப்பான். அதே ஆளு இன்னைக்கு எல்லாரும் கண்ணுலயும் படுறது மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போலாம் காணிக்கைகளை வந்து தன்னுடைய கையால வாங்குறது தனக்கு கௌரவ குறைச்சல்னு நினைச்சு தன்னுடைய வேலைக்காரங்களை விட்டுதான் அதை வாங்க சொல்லுவான். இப்ப பாத்தீங்கன்னா அவனே தன் கையாலேயே பிச்சை வாங்குறான். நினைச்சு பாருங்க, அந்த மனுஷன் முத நாள் அரசன், மறுநாள் பிச்சைக்காரன், எவ்வளவு வித்தியாசம். செல்வம் தான் இப்படி ஒரு வித்தியாசம் ஏற்படுறதுக்கு காரணம். அப்படிப்பட்ட செல்வம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு தேவைதான், ஆனா அதையே நாம அடைய வேண்டிய பயனா நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் வேடிக்கை. இத வந்து நம்மாழ்வார் அழகா ஒரு பாசுரத்துல சொல்றார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர், சிதைகிய பாணையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர், திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோ அப்படிங்கிறார் நம்மாழ்வார். ஒரு பெரிய பணக்காரர் ஒரு துறவிகிட்ட போய், சாமி என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, இருந்தாலும் நிம்மதி இல்ல, என்னால நிம்மதியா இருக்க முடியல, என்ன காரணம்னு கேட்டாராம். உடனே அந்த துறவி இதுக்கு நேரடியா பதில் சொல்லாம பக்கத்துல நின்றுகிட்டு இருந்த ஒரு குழந்தைய கூப்பிட்டாரு, அது ஓடியாந்தது. ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அது கையில கொடுத்தாரு, அதை வாங்கிட்டு குழந்தை சிரிச்சுது. இன்னொரு பழத்தை எடுத்து கொடுத்தார், அதை இன்னொரு கையில வாங்கிட்டு சிரிச்சுது. மூணாவது ஆப்பிள் எடுத்து கொடுத்தார், ரெண்டு பழத்தையும் நெஞ்சில் அணைச்சுக்கிட்டு மூணாவது பழத்தையும் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணிச்சு, ஆனா அது உடனே நழுவி கீழே விழுந்து உருண்டு ஓடிச்சு. ஏற்கனவே இருந்ததும் விழுந்துட்டது. இப்ப அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டது. இப்ப அந்த துறவி பணக்காரர்கிட்ட சொன்னாராம், குழந்தைய கவனிச்சியா, ரெண்டு ஆப்பிள் போதும்னு அது நினைச்சிருந்தா இப்போ அது அழ வேண்டிய அவசியம் வந்திருக்குமா அப்படின்னாரா. எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா துன்பம் தான். இந்த காலத்துல இதெல்லாம் யாரு காதல வாங்குறாங்க? ஒருத்தனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கதையை சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லிவிட்டு அந்த குழந்தை செஞ்சது தப்பு தானே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆமாம் தப்பு தான், நானா இருந்தா அப்படி செஞ்சிருக்க மாட்டேன். நானா இவன் ரெண்டு பழமே போதும்னு சொல்லியிருப்பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைங்க, அவர் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு பழமா வாங்கி பின்னாடி வச்சுட்டு மறுபடியும் கையை நீட்டுவேன் அப்படிங்கிறானா. இவெல்லாம் எந்த காலத்துல திருந்துறது?
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் கிங்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒரு வயசான பாட்டியும் தாத்தாவும் ஒரு பூங்காவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 53 வருஷம் ஆச்சு. பிள்ளைங்கள்லாம் படிச்சு பெரிய பெரிய வேலையில இருக்கிறாங்க. பேரன் பேத்திகளும் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. இந்த தாத்தாவும் பாட்டியும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தத ஒரு பெரியவர் பார்த்தார். அவருக்கு ஆச்சரியமா இருந்தது, இந்த வயசுலயும் இவ்வளவு அந்யோன்யமா இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சாரு. சார், நேரிலேயே கேட்டுருவோமே அப்படின்னு நினைச்சிட்டு கிட்ட போனார். உங்க மன வாழ்க்கையின் வெற்றிக்கான ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டார். இதை கேட்டதும் அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே பாட்டியை பார்த்தாராம். அதுக்கப்புறம் சொன்னாராம், நான் இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டதுக்கும் எங்களுடைய இல்வாழ்க்கை இவ்வளவு நாளா பலம் குறையாம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கும் காரணம் ஒண்ணுதான். அது என்ன காரணம்னா, எங்களுக்கு இடையில பொதுவா நிறைய குறைகள் உண்டு, அதுதான் காரணம் அப்படின்னாராம். அவர் சொல்றது சரிதான் அப்படிங்கறது மாதிரி அந்த பாட்டியும் அவரை நிமிந்து பார்த்தாங்களாம். இந்த பெரியவர் மறுபடியும் அந்த பாட்டியை பார்த்து அதே கேள்வியை கேட்டிருக்காரு, உங்களுடைய நீண்ட கால மன வாழ்க்கைக்கு கிடைச்ச வெற்றி எதனாலேன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரா. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்களாம். என்ன பதில் தெரியுமா? சில பேரை நாம குறிப்பிட்ட பண்புகளுக்காக நேசிக்கிறோம், வேற சிலரை நாம அந்த பண்புகள் இல்லாத குறைகளுக்காகவே விரும்பி பழகிறோம் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு தலையை குனிஞ்சுக்கிட்டாங்களாம் அந்த பாட்டியம்மா. அவங்க அப்படி சொன்னதை கேட்டதும் இவருக்கு புதுசா ஞானம் பிறந்தது மாதிரி இருந்ததான். இதுதான் மனம் நிறைந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறார் சுவாமி சின்மயானந்தர். பண்புகளை எப்படி நேசிக்க முடியுதோ அதே மாதிரி பண்புகள் இல்லாத குறைகளையும் நேசிக்க முடியும். மனசுதான் காரணம். ஒரு மேல்நாட்டு தம்பதி, அவங்களும் தாத்தா பாட்டி தான். அவங்க ரெண்டு பேரும் ஒரு பூங்காவில உட்காந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அத ஒருத்தர் பார்த்தார். அவருக்கு ஆச்சரியம், இவ்வளவு காலம் ஆகியும் இந்த வயசுலயும் இப்படி அன்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஆச்சரியம். கிட்ட நெருங்கி போனாரு, கேட்டார், ஏன் தாத்தா உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னாரு. 55 வருஷம் ஆச்சுன்னாராம். அவரு இன்னமும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னா, இதுவரைக்கும் எங்களுக்குள்ள சண்டையே வந்தது இல்ல அப்படின்னாராம். அது எப்படி முடியும்னு கேட்டிருக்காரு இவரு ஆச்சரியமா. அந்த தாத்தா சொல்ல ஆரம்பிச்சாராம், இந்த பாருப்பா, எங்களுக்கு கல்யாணம் ஆன புதுசுல நானும் என்னுடைய மனைவியும் ஒரு குதிரை மேல ஏறி ஒரு காட்டு வழியா போய்கிட்டு இருந்தோம். கொஞ்ச தூரம் போனதும் அந்த குதிரை இடக்கு பண்ணிச்சு. நான் உடனே கீழே இறங்கி அந்த குதிரைய பார்த்து, இது உனக்கு முதல் தடவை அப்படின்னு மிரட்டலா சொல்லிவிட்டு ஏறி உட்காந்தேன். மறுபடியும் போனோம். கொஞ்ச தூரம் குதிரை நல்லபடியா நடந்து போச்சு. மறுபடியும் இடக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டுது. நான் கீழே இறங்கினேன். கையில இருந்த சாட்டையால ஓங்கி ஒரு அடி கொடுத்தேன். இது உனக்கு 2வது தடவை அப்படின்னு சொல்லிவிட்டு ஏறி உட்காந்தேன். மறுபடியும் குதிரை கொஞ்ச தூரம் நல்ல விதமா நடந்து போச்சு. அப்புறமும் இடக்கு பண்ண ஆரம்பிச்சுட்டுது. அந்த சமயத்துல ஒரு ஆற்று பாலத்தை கடந்து போயிட்டு இருக்கிறோம். நான் கீழே இறங்கினேன். என்னுடைய மனைவியையும் கீழே இறங்க சொன்னேன். அந்த குதிரையை பிடிச்சி அப்படியே ஆத்துல தள்ளி விட்டுட்டேன். தள்ளி விட்டுட்டு, இது உனக்கு கடைசி தடவை அப்படின்னு சொன்னேன். அதை பார்த்ததும் என் மனைவி பதறி போயிட்டாங்க. போய், ஐயோ பாவம், என்ன இப்படி பண்ணிவிட்டீங்க, உங்களுக்கு மனசுல கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா அப்படின்னாங்க. நான் மெதுவா இவங்க பக்கம் திரும்பி, இது உனக்கு முதல் தடவை அப்படின்னேன். அவ்வளவுதான், அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் ஒரு நாள் கூட எங்களுக்குள்ள சண்டையே வந்தது இல்ல அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் அந்த தாத்தா.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கும் அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா? நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் கிங்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: ஒரு ஊர்ல 4 நண்பர்கள் இருந்தாங்க. 4 பேரும் சோம்பேறிகள். 4 பேருக்கும் எந்த வேலையும் செய்யறதுக்கு உடம்பு வளையறது இல்லை. இருந்தாலும் சோம்பேறித்தனத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு பேர் அமைஞ்சு போச்சு. ஒருத்தன் கால் சோம்பேறி, இன்னொருத்தன் அரை சோம்பேறி, அடுத்தவன் முக்கால் சோம்பேறி, கடைசி ஆள் முழு சோம்பேறி. இவங்க 4 பேரும் நண்பர்கள். அப்புறம் எப்படி காரியம் நடக்கும்? 4 பேரும் ஒரு வீதியில் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல பசி, எங்கேயாவது சோறு போடுவாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்தாங்க. அவங்க வந்த வழியில் ₹1 காசு கிடந்தது தரையில். அவங்க கண்ணில் அது பட்டுது. அவனால அதை குனிஞ்சு எடுக்கணுமே, அதுக்கு சோம்பேறித்தனம். முழு சோம்பேறி பார்த்தான். பக்கத்தில் வந்துக்கிட்டு இருந்த முக்கால் சோம்பேறிக்கிட்ட சொன்னானான், டேய் அதை கொஞ்சம் குனிஞ்சு விடுறா அப்படின்னானான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அதுக்கு அடுத்தபடியாக வந்த அரசவன் பேர்கிட்ட சொன்னானான், டேய் நீ அதை கொஞ்சம் குனிஞ்சு விடுறா அப்படின்னானான். அவன் இவனோட மோசம் அடுத்தவன் கிட்ட சொல்லியிருக்கிறான், அவனும் குனியறதுக்கு தயாராக இல்லை. ஆக கூடி கடைசியில் யாருமே காசை எடுக்கலை. என்னத்துக்கு அனாவசியமாக உடம்ப வளைச்சிக்கணும் அப்படின்னு எல்லாரும் பேசாமல் வந்துட்டாங்க. அவங்க பாட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதிரில் ஒருத்தன் வாழைப்பழத்தை வண்டியில் வச்சு தள்ளிக்கிட்டே வந்தான். ரூபாய்க்கு 4 பழம்னு கூவி விற்றுக்கிட்டே வர்றான். இப்போ அந்த முழு சோம்பேறி சொன்னானா, டேய் வழியில் கிடந்ததை 1 அதையாவது எடுத்துக்கிட்டு வந்திருந்தா இப்போ இந்த பழத்தை வாங்கி ஆளுக்கு ஒன்று சாப்பிடலாமே அப்படின்னானா. ஆமாம் சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னாங்களாம் மற்றவங்களும். ஆனாலும் திரும்பி போய் அதை எடுக்கணும்னு யாருக்கும் தோணலை. பேசாமல் சோர்ந்து போய் நடந்து வந்தாங்களாம். இருட்டி போச்சு. வழியில் ஒரு கோவில், சரி இங்கேயே படுத்து தூங்குவோம் அப்படின்னா ஒருத்தன், அதுதான் சரின்னு நாங்கள் மற்றவங்களும் அப்படியே மண்டபத்தில் படுத்துட்டாங்க. கோவில் அர்ச்சகர் வேலையெல்லாம் முடிச்சு விட்டு வெளியில் வந்திருக்காரு. இவங்களை பார்த்தாராம், ஏன் இப்படி சோர்ந்து போய் கிடக்குறீங்க அப்படின்னு விசாரிச்சிருக்காரு. 2 நாங்கள் சாப்பிட்டு அப்படின்னாங்களாம். அவர் உடனே ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி பானை விறகு அரிசி தண்ணி எல்லாம் கொடுத்து நீங்களே சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டார். இந்த 4 பேருக்கும் சமையல் பண்ணி சாப்பிடணும்னு ஆசையாக தான் இருந்தது. ஆனால் அடுப்பு பற்ற வைக்கணுமே, அதுக்கு தீப்பெட்டி வேணுமே, தீப்பெட்டி இல்லை. இப்போ முழு சோம்பேறி ஆரம்பித்தான். அடுத்தவனை பார்த்து, டேய் கடைக்கு போய் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வாங்க அப்படின்னானான். அவன் வழக்கம் போல் அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கான். அவன் அதுக்கு அடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கிறான். கடைசியாக கால் சோம்பேறிக்கிட்ட வந்து சேர்ந்தது. அவனும் அது நம்மளால முடியாது அப்படின்னு பேசாமல் இருந்துட்டான். இப்போ தீப்பெட்டி வேணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? அவங்களுக்குள்ளே பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்களாம். அதாவது யார் முதல்ல வாயை திறந்து பேசுகிறாங்களோ அவங்க தான் தீப்பெட்டி வாங்குறதுக்கு போகணும் அப்படின்னு. அவ்வளவுதான், உடனே 4 பேரும் வாயை கெட்டியாக மூடிக்கிட்டு படுத்துக்கிட்டாங்க. அவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டாங்களா என்ன அப்படிங்கிறது அர்ச்சகருக்கு தெரியல. சரி பார்த்துட்டு வரலாமேன்னு வந்தார். வந்து பார்க்குறாரு, இவங்க 4 பேரும் அசையாமல் படுத்து கிடக்கிறாங்க. அர்ச்சகர் பயந்துட்டார், ஒருவேளை பசி தாங்காமல் செத்து போட்டாங்களோ அப்படிங்கிற பயம், அல்லது நாம் கொடுத்த உணவுப் பொருளில் ஏதாவது விஷம் கலந்துருக்குமோ அப்படின்னு பயந்தார். அப்படின்னா நம்ம மேலே பழி வந்துருமே அப்படின்னு நினச்சி நடுங்க ஆரம்பிச்சுட்டார். அப்புறம் அவரும் ஒரு முடிவுக்கு வந்தாராம். கோவிலுக்கு பக்கத்திலே ஒரு பெரிய குழி இருந்தது. அதில் ஒவ்வொருத்தரையா இழுத்துக்கிட்டு போய் போட்டார். கொஞ்சம் மண்ணை தள்ளினார், காலால் மிதித்தார். அவர் மிதித்த மிதி ஒருத்தன் அடிவயத்தில் போட்டுவிட்டது. அவன் உடனே வலி தாங்காமல் ஐயோ அம்மானு அலறினான். உடனே நடந்தது என்ன தெரியுமா? மற்ற 3 பேரும் துள்ளி எழுந்திருச்சாங்களாம். அவனை பார்த்து, நீ தாண்டா தீப்பெட்டி வாங்க போகணும், நீ தாண்டா வாங்க போகணும், நீ தான் சத்தம் போட்ட அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்களாம். அர்ச்சகர் பார்த்தார், இது பேய் மாதிரி தெரியுதுன்னு நினச்சிக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போட்டாரான். கிராமப்புறங்கள்ல இப்படி ஒரு கதையை சொல்றது உண்டு. சோம்பல்ங்கிறது நம்ம முன்னேற்றத்துக்கு பெரிய தடை அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த கதை சொல்ற நீதி.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கோபி, நீ ராம்லயா?
2: ஏன், உனக்கு சந்தேகமா?
1: பொம்பளை பிள்ளைங்க போயிட்டு இருந்தா இப்படிதான் பின்னாலே வந்து பயமுறுத்துறதா?
2: பெரிய காணியமா நடு பாதையில இப்படித்தான் குளி குளிக்கு நடந்து போறதா?
1: ஆமா, பெரிய தேசிங்க ராஜா பஞ்ச கல்யாணி குதிரையில பறந்து விடுவாரு, தாங்க வழி விட்டு ஒதுங்கி நிக்கணும். நல்ல சன்னடி ராஜா. இத பார் கோபி, வயல வர பெண்களை விளாட்டா செஞ்ச அப்ப நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா,
2: என்ன சுத்தி சுத்தி வளர்ப்பியா?
1: உன் வாய்க்கு கடிவாளம் போட்டு பொண்ணுடைய ரெக்லாவிலேயே உன்னை பூட்டி சவாரி வருவேன். ஜாக்கிரதா.

எல்லாம் முடித்தேன். நேற்று புத்தாளே ரோஜா முட்டை பறிக்க கூடாதோ லேசா.

0: పాడే రోజా ముట్టి పరిక కూడారు లేసా తొట్టి.
1: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
2: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
1: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்.
2: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
2: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
3: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
2: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
3: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
2: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
1: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
2: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
1: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
3: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
2: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
3: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
1: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
4: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: SAFM 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் கிங்ஸ் என்ற யூடியூப்

0: மணலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: காஞ்சிபுரத்துல பல்லவராஜா ஒரு கோவில் கட்டினார், கைலாசநாதர் கோவில். அதுக்கு கும்பாபிஷேகம், கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணினார். முதல் காரியமா கடவுளை வேண்டிக்கிட்டார், நீங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு நேர்ல வந்து கலந்துக்கணும்னார். கடவுள் அந்த ராஜா கனவுல வந்தார், நீ கும்பாபிஷேகம் வச்சிருக்கிற அதே நாள்ல அதே நேரத்துல எனக்கு இன்னொரு ஊர்ல ஒரு கும்பாபிஷேகம் இருக்குது, அதுக்கு போக வேண்டியிருக்கு. அதாவது திருநின்ற ஊர்ல என்னுடைய பக்தர் ஒருத்தர், அவரும் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யறார், நான் அதுக்கு போக வேண்டி இருக்கு, அதனால உன்னுடைய தேதியை நீ மாத்தி வச்சுக்கோ அப்படின்னார். கடவுள் தான் எங்கேயும் இருக்கிறவராச்சே, அவர் நினைச்சா ரெண்டு இடத்துலயும் இருந்து கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாதா, ஏன் அப்படி செய்யல? அது ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான். திருநின்ற ஊர்ல இருந்த பூசலாருங்கிற அந்த அடியாரின் பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணுங்கிறதுக்காகத்தான் கடவுள் அந்த ராஜா கிட்ட அப்படி சொன்னார். சரி, அந்த அடியார் அப்படி என்னதான் பெருசா கோயில் கட்டி விட்டார், ராஜா கட்டின கோயிலை விட பெருசா. அவர் கட்டினது கருங்கல்லாலேயோ மண்ணாலேயோ மரத்தாலேயோ இல்ல, அவர் கட்டின கோயில் வந்து வேற மாதிரி. அது வந்து மனசால கட்டின கோயில், மனசுக்குள்ள இருக்கிற கோவில், மனக்கோவில். அந்த அடியார் தன்னோட மனசுக்குள்ள மாசக்கணக்கா ஒவ்வொரு கல்லா சேர்த்து கட்டின கோவில். இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரியாது. அவர் என்ன நினைச்சுட்டாரு, அது நாம கட்டின கற்கோயிலை விட ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டாரு. சரி, அப்பேற்பட்ட அந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு நினைச்சு ராஜா திருநின்ற ஊருக்கு போறார். அங்க போய் பார்த்தா கோயிலையும் காணும், ஒன்னையும் காணும். கடைசியில பூசலார் கட்டின மனக்கோவில் தான் அதுங்கிறத அவர் புரிஞ்சுகிறார். உடனே அந்த அடியாரின் காலில் விழுந்து வணங்குறார். அவரோ, இது மனசால முயன்ற கோவில், இதுக்கு இத்தனை பெருமையா அப்படின்னு ஆச்சரியப்படுறார். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஆண்டவன் விரும்புறது அகபக்தியையே தவிர புற தோற்றங்களே அல்ல. இத நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ள எந்த வேறுபாடுகளும் வர்றதுக்கு வழியே இல்லை. இன்னொரு ராஜா இருந்தார், அவர் ஆண்டவனுக்கு படைக்கிறதுக்காக ஒரு தார் நல்ல செவ்வாழை பழமா எடுத்துக்கிட்டு போகணும்னு நினைச்சார். அதனால முத நாளே அதை வாங்கிட்டு வர சொன்னார் வேலைக்காரங்கிட்ட. வேலைக்காரன் போனா கடத்தெருவுல ஒரு தார் பழம் வாங்கினா வர்ற வழியில அவன் குடிசை அப்படியே எட்டி பார்த்துட்டு போவோமேனு நினைச்சான். போனான், அங்க இவனோட குழந்தை பாவம் பசியால கத்திக்கிட்டு இருக்கு. இவன் பார்த்தான், இவ்வளவு பெரிய தாரில ஒரு ரெண்டு பழம் எடுத்தா தெரியவா போகுது அப்படின்னு நினைச்சு ஒரு ரெண்டு பழத்தை பிச்சு அந்த குழந்தைகிட்ட கொடுத்தான். அது அதை வாங்கி வயிறார சாப்பிட்டுது, பசி அடங்குச்சு, விளையாட போட்டுது. இவன் அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்தான். ரெண்டு பழம் பிச்சிருக்கிறது ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் உண்மையை சொல்லிவிட்டான். உடனே ராஜா, கடவுளுக்கு படைக்க வேண்டிய பொருளை குழந்தை வந்து எச்சில் பண்ண விட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி அவனை கட்டி வச்சு சாட்டையால் அடிச்சார் பாவம். மறுநாள் பழத்தை கோயிலுக்கு எடுத்துட்டு போனார், கடவுள் முன்னாடி வச்சார். கடவுள் கண்ணை திறந்து பார்த்தார், பழம்லாம் அழுகி இருக்குது. என்ன இது அழுகி போன பழம் அப்படின்னார். ராஜா முழிச்சார், நல்லா தானே இருந்தது அப்படின்னு நினைச்சார். அப்போ கடவுள் அந்த ராஜா கிட்ட சொன்னாராம், இத பாருப்பா, இந்த தாரில் ரெண்டு பழம் தான் நல்ல பழம், அந்த ரெண்டு பழங்களையும் நேத்துக்கே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாராம். அப்பதான் ராஜாவுக்கு புரிஞ்சுது, ஏழை குழந்தையின் பசியை தீர்க்கறதுக்காக உதவின அந்த ரெண்டு பழம் தான் இறைவன் சாப்பிட்ட பழம். இறைவன் இருக்கிற இடம் எது? இதுதான்.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம் எஃப்எம் நேயர்களுக்கு, நான் இறுதிராஜ் பேசுகிறேன். நான் வந்து 72 கடலுக்கு போயிட்டேன். சின்ன வயசில் என்னை விராண்டி படத்துக்கு கூட்டிகிட்டு போய் கடலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதில் தொழில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 3 மாதம் கழித்து பாம்பன் வருவோம். பாம்பன் வந்து ஒரு 3 மாதம் கிடந்துட்டு திருப்பி கரைக்காத்து வந்தோன்னே கோடியாக்கரை சேதாப்பட்டினம் இப்படி தொழில் பண்ண போயிடுவோம். அங்கேருந்து அனுபவப்பட்டு அப்படியே கொஞ்சம் அதில் ஒரு 3 மாதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாம்பன் வருவோம். அப்புறம் இதில் ஒரு 3 மாதம் ஈஸ்டர் டேத்தில் ஊரில் இருப்போம். இதெல்லாம் தொழில் கொஞ்சம் சுருங்கும், ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும், வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு போகும். அதில் கொஞ்சம் தப்பிச்சு பிழைச்சி கொஞ்சம் வீராண்டிப்பட்டினம் போனால் கொஞ்சம் கொஞ்சம் தொழில் பார்த்து அதில் கொஞ்சம் நிறைய மக்கள் கொஞ்சம் பசியாயிருவாங்க. அதிலிருந்து மீண்டு வந்தவங்க தான் அதிக பேர் உள்ளவங்க. அது சீசனுக்கு ஒரு டைம் ஒன்று மாதக்கணக்கு ஒதுங்கும். அந்த கச்சான் டயத்தில் நாங்கள் தொழில் பண்ண போகும்போது வீராண்டிப்பட்டினம் கொஞ்சம் கச்சான் டயத்தில் கொஞ்சம் 6, 7, 8, 9, 9 மாதம் வரைக்கும் கொஞ்சம் தொழில் பண்ணுவோம். அப்புறம் 9 மாதம் முடிஞ்சிட்டுனா ஊரை பார்க்க வந்துடுவோம். அதுக்கப்புறம் 2 மாதம் 3 மாதம் பாமல்ல தொழில் பண்ணுவோம். அதுவும் சரியாக இல்லைன்னா சேதாப்பட்டினம், அதையும் கொஞ்சம் தொழில் கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் இருந்துச்சுன்னா கோடியாக்கரை போயிடுவோம். அதிலேருந்து மீண்டும் தொழில் பண்ணி அப்படியே தான் எங்களுடைய பொழப்பு வாழ்வாதாரங்கள் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணி ஓடிச்சு. அப்புறம் வந்து திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது, அதோட தொழில்கள் எல்லாருமே ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தாங்க. வீராண்டிப்பட்டத்தில் வந்து வீடு எங்களுக்கு பொசிக்கு பிள்ளைங்களோட ஒரு வியாபாரி வீடு கட்டி கொடுத்துருவாங்க, எல்லா மக்களுக்கும் வீடு கட்டி கொடுத்துருவாங்க. அதில் நாங்கள் இருப்போம், 3-4 மாதத்துக்கு அங்கே இருப்போம். கோடியாக்கரை சேதாப்பட்டினம் போனால் அது வந்து வள்ளத்திலே தான் தொழில் பண்ணுவோம் அதிகமாக. அப்புறம் சேதாப்பட்டத்தில் ஒரு வியாபாரி மூலியமாக பிடிச்சி அங்கே வீடு கட்டி அங்கே கொஞ்சம் 1 நாள் தொழில் பார்த்தோம். அப்படியுமே இருக்குமா, அதுவும் சரியில்லாமல் பிரச்சனைகள் அதிகமாகவும் அதையும் நிப்பாட்டிட்டு மாற்று தொழிலில் இறங்கிட்டோம். லாஞ்சிகள் எடுத்து அப்போ அப்படியே படிப்படியாக முன்னேறி கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் வாழ்வாதாரம் போய்கொண்டு இருக்கோம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: என்னடா நீ, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
3: பின்ன பாத்ரூம் டைல இருக்கிற உப்பு கரைய தேய்க்க தெம்பு வேண்டாமா?
4: அட, இன்னும் உப்பு கரைய தேய்க்கறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்ட்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
5: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் கிங்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான், தையல் கடை வச்சிருந்தான். அவங்க கிட்ட ஒருத்தன் ஒரு சட்ட துணி எடுத்து கொடுத்து தைக்க சொல்லியிருந்தான். வர சனிக்கிழமை வா, வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி இவன் வந்தான், அவன் தைச்சு வச்சிருந்த சட்டையை கொடுத்தான். இவன் வாங்கி அங்கேயே போட்டு பார்த்தான். கை நீளம் ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசமா இருந்தது. வலது கை இடது பக்கத்தை விட நீளம் குறைச்சலா இருந்தது. அவன் முணுமுணுக்க ஆரம்பிச்சுட்டான், என்ன இது இப்படி தைச்சுட்டியன்னு. இதுக்கு அவன் சொன்னான், ஐயோ இதுக்காகவா சங்கடப்படுறீங்க, வலது கையை மட்டும் கொஞ்சம் உள்ள எழுத்தாப்புல வச்சுக்கிட்டீங்கன்னா சரியா போகுது, மற்றபடி அந்த சட்டையில உள்ள கலை அம்சத்தை கவனிங்க, எவ்வளவு அற்புதமா தச்சிருக்கேன் பாருங்க. ஒரு சின்ன குறைய வந்து இப்படி எல்லாம் பொருட்படுத்த வேண்டியதில்ல. நான் சொன்னது மாதிரி கையை கொஞ்சம் உள்ள இழுத்தது மாதிரி வச்சுக்கிட்டு நடந்து போங்க, ஜோரா இருக்கும் அப்படின்னா. அவனும் யோசிச்சு பார்த்தான், சரியான யோசனையா தான் தோணுச்சு. கொஞ்சம் முயற்சி பண்ணி வலது கையை கொஞ்சம் உள்ள இழுத்து சட்டை சரியா இருக்கிறது மாதிரி பண்ணிக்கிட்டான். இப்ப மறுபடியும் ஒரு பிரச்சனை, வலது கையை உள்ள இழுத்த மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டதும் முதுகு பக்கம் கொஞ்சம் துணி தளர்த்தியா தொங்குறது மாதிரி தெரிஞ்சது. என்ன இது, முதுகு பக்கம் துணி குவிஞ்சுட்டுது தொங்குதே அப்படின்னா. மறுபடியும், அடடா இதுக்காகவா கவலைப்படுறீங்க, உடம்ப அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சிக்கிட்டா சரியா போடுது, இதுக்கா அந்த அழகான தையல பிரிச்சு அதுல உள்ள கலை அம்சத்தை கெடுக்கிறதுக்கு என் மனசு இடம் தரல, எவ்வளவுக்கு தளர்த்தியா இருக்கோ அவ்வளவுக்கு கொஞ்சம் உடம்ப வளைச்சி அப்படி குனிஞ்சது மாதிரி போங்க போதும் அப்படின்னா. அதுவும் நல்ல யோசனையாதான் பட்டுது உனக்கு, சரின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டான். தெருவில் இறங்கினான், கைய கொஞ்சம் உள்ள இழுத்தான், உடம்ப கொஞ்சம் முன்னால வளைச்சான், சட்டைக்கு தகுந்த மாதிரி உடம்ப பண்ணிட்டான், மெதுவா நடந்து போறான். இப்ப எதிரில இன்னொருத்தன் வரான், இவனை பாக்குறான், இவன் போட்டிருக்கிற சட்டைய பாக்குறான், ஆஹா அற்புதம்ங்கிறான். சும்மா சொல்லப்படாது, ரொம்ப நல்லா இருக்கு, நிச்சயமா இது வந்து இந்த ஊர் மேல தெருவில் இருக்கிற ஒருத்தன் இருக்கானே அவன் தச்சதாதான் இருக்கணும் அப்படின்னா. இதை கேட்டதும் அவனுக்கு ஆச்சரியம், எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு அந்த வழிபோகன் சொன்னானா, அவன் ரொம்ப கெட்டிக்காரன், உங்களை மாதிரி உடம்பும் கையும் வளைஞ்சு போன ஒரு ஆசாமிக்கு அவனை தவிர வேற யாராலேயும் இவ்வளவு பொருத்தமான ஒரு சட்டையை தைக்க முடியாது அப்படின்னு. பாருங்க, அவனுக்காக இவன் அனுசரிக்க போய் இவனோட நிலைமை எப்படி ஆயிட்டு பாருங்க. இதே மாதிரிதான் சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்மளை வந்து கோமாளி ஆக்கி விட்டுரும். எதுவா இருந்தாலும் அதுல வந்து அறிவுபூர்வமான அணுகுமுறை அவசியம்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோம் யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றது சரிதான், ஆனா இயற்கையா வர மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோஎஃப்எம் 90.4
2: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.

0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் கிங்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: ஒரு ஊர்ல ஒரு குரு இருந்தார், ஜென் குரு. அவரை தேடிட்டு ஒரு மன்னர் வந்தார். வந்தவர் ஜப்பான் மன்னர். தோட்டக்கலையை பத்தி தெரிஞ்சுட்டு போறதுக்காக அவர் வந்தார். எப்படி தோட்டம் அமைக்கிறது அப்படிங்கறத பத்தி அந்த குரு விவரமா சொல்லி கொடுத்தாரு. ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, 3 வருஷம் கத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சொன்னார், நான் கத்து கொடுத்துட்டேன், இனிமே நீங்க போகலாம், போய் தோட்டம் அமைக்கலாம், அதுதான் உங்களுக்கு பரிசு. தோட்டம் அமைச்ச பிறகு சொல்லி அனுப்புங்க, நான் வந்து பாக்குறேன். நீங்க இங்க என்னவெல்லாம் கத்துக்கிட்டீங்களோ அதையெல்லாம் அங்க செயல்முறையில செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். மன்னர் போனார். அரண்மனைக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய தோட்டத்தை உண்டு பண்ணினார். அழகான மரங்களையும் செடிகளையும் உருவாக்கினாரு. கிட்டத்தட்ட 1000 தோட்டக்காரர்களை பயன்படுத்தி 3 வருஷங்கள் முயற்சி பண்ணி அந்த அழகான தோட்டத்தை உருவாக்கினார். குரு கிட்ட இருந்து செய்தி வந்தது, நாளைக்கு வந்து தோட்டத்தை பாக்குறேன் அப்படின்னு. மன்னர் உடனே சுறுசுறுப்பாயிட்டார். முதல் நாளே தோட்டத்தை சுத்தப்படுத்தினார். ராத்திரி பூரா யாரும் தூங்கல, எல்லாருக்கும் தோட்டத்தை ஒழுங்குபடுத்துற வேலை. அதாவது அந்தந்த இடத்துல ஒழுங்கா இருக்குதா அப்படின்னு சரி பார்த்தாங்க. ஒரு தவறும் இல்லாத வகையில அதை ஒழுங்குபடுத்தினாங்க. மறுநாள் குரு வந்தார், தோட்டத்தை பார்த்தார். அவருக்கு கோபம் வந்துட்டு. மன்னருக்கு ஆச்சரியம், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவர் இப்ப எப்படி இருக்கிறாரு அப்படின்னு. மெதுவா குரு கிட்ட போய், எல்லாம் சரியா தானே இருக்குது அப்படின்னார். எல்லாம் சரிதான், ஆனாலும் எங்கே அந்த பொன்னிற காற்று அப்படின்னார். உதிர்ந்த இலைகள், பொன் மஞ்சள் நிற இலைகள் காற்றில் அப்படி புரண்டு ஓடுவதை நான் பார்க்க முடியவில்லையே அப்படின்னாராம். அது இல்லாம இந்த தோட்டம் உயிரோட்டம் உள்ளதா இருக்காது, இதுல பாடல் இல்லை ஆடல் இல்லை, அதெல்லாம் இல்லாம இந்த தோட்டம் ரொம்பவும் செயற்கையா தெரியுதுன்னாராம். மன்னர் இப்பதான் யோசனை பண்ணார். கீழே கிடந்த காஞ்சி போன இலைகள் மட்டும் இல்ல, மரத்துல இருந்த காஞ்சி போன இலைகளையும் அப்புறப்படுத்தி சுத்தமா வச்சிருக்கிறார். இறப்பும் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான், மரணம்ங்கிறது வாழ்க்கைக்கு எதிரானது அல்ல, அதை நிரப்பும் ஒரு பகுதி தான் அது. மரணம் இல்லையில் வாழ்க்கையே இல்லை அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து. இப்ப அந்த தோட்டம் அழகா தான் இருக்குது, இருந்தாலும் அது ஒரு ஓவியம் மாதிரி உயிர் இல்லாமல் இருக்கு. குரு ஒரு வாளியை கையில எடுத்துக்கிட்டார், தோட்டத்தை விட்டு வெளியில போனார். ஏற்கனவே வீசி எறிந்த அந்த சருகுகளை எல்லாம் அள்ளி கொண்டுகிட்டு வந்தார். உள்ள எல்லா இடங்கள்லயும் அதை வீசினார். உடனே காத்து அந்த காய்ந்த சருகுகளையும் பழுத்த இலைகளையும் அசைக்க ஆரம்பிச்சுட்டுது. இப்போ அங்க சலசல சத்தம், சங்கீதம், இலைகளின் நடனம், ஓவியம் மாதிரி இருந்த அந்த தோட்டத்துக்கு இப்ப உயிர் வந்துட்டு. இதுதான் அந்த பொன்னான காற்று அப்படின்னாராம் குரு. மன்னருக்கு புரிஞ்சுது. மிகப்பெரிய ஜென் கேள்வி ஒன்று உண்டு. உம்மான் அப்படிங்கிற ஒரு பெரிய குருவை பார்த்து துறையை ஒருத்தர் கேட்டாராம், இலைகள் எல்லாம் கீழே விழுந்து மரங்கள் மொட்டையாக இருக்கும் பொழுது என்ன நடக்கும், இதுதான் கேள்வி. இதுக்கு உம்மான் சொன்ன பதில், பொன்னான காற்று, தி கோல்டன் விண்ட் அப்படின்னாராம். இதுக்கு என்ன விளக்கம்னா, உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் உன்னுடைய மனசிலிருந்து கீழே விழுந்து உனது உள்ளுணர்வானது மொட்டையாக நிற்கும் நிலைதான் அது. உனது வேர்களின் அருகில் காற்று வீசுகிறது, எல்லா எண்ணங்களும் உன்னிலிருந்து வெகு தூரத்துக்கு புரண்டு கொண்டே சென்று விடுகிறது. நீ அவற்றை கடந்து விட்டால் நீ அவைகளுக்கெல்லாம் மேலெழுந்து கீழே பார்ப்பவனைப் போல நிற்க ஆரம்பித்து விடுவாய், அதுதான் தியானம் என்பது அப்படின்னு சொல்றாங்க. தியானம்ங்கிறது எண்ணத்துக்கு எதிரானதில்ல, தியானம்ங்கிறது எண்ணங்களை கடந்து செல்வதுதான். அதுக்கப்புறம் நாம வந்து பொன்னிற காற்றுல ஆட ஆரம்பிச்சிருவோம். இதுதான் பெரியவர்கள் சொல்றது. என்கிட்ட ஒருத்தர் வந்து தோட்டம் அமைக்கணும்னு யோசனை கேட்டு வந்தார். எல்லாம் சொல்லி கொடுத்தேன், செடிகள்லாம் செழிப்பா வளரணும்னா வேர் காயாம பாத்துக்குங்க, தினமும் தண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சேன். 1 மாசம் கழிச்சு ஒரு தோட்டத்தை பாக்குறதுக்காக போனேன். போய் பார்த்தா எல்லா செடியும் வாடி கிடக்குது. என்னங்க இப்படி பண்ணிவிட்டீங்கன்னு, நீங்க சொன்னபடிதான் செஞ்சேன்னார். என்ன செஞ்சீங்கன்னு கேட்டேன். வேர் காயாம பாத்துக்க சொன்னீங்க, தினமும் ஒரு தடவை எல்லா செடியையும் ஒவ்வொன்னா புடுங்கி பார்த்து வேர் காயாம இருக்கா அப்படின்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சனே, அவ்வளவுதான் அப்படின்னார்.
2: இன்றைய அறிவும் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி. எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: நாலு செந்தில் குமரன், ஒரு 3 வருஷம் டெல்லி கேரளாவுக்கு கல்வி போயிருந்தோம். முளைக்கட்டை தான் முளைக்கட்டு பார்க்க அதில் போயிருந்தோம். நாம் கேரளாவில் தான் முத கடை கடலுக்கு போய் முத பாடு வச்சு இழுத்துருக்கு, இழுத்துட்டு பாடு வாங்கியிருக்கு. பாடு வாங்கி முடிஞ்சோடனே காற்று மழை வந்துடுச்சு. வலிசு வலிஞ்சு கரையை போந்துட்டு இது பண்ணோம். புறக்கிட்டு மீன் புறக்கிட்டு ஆற்பாடுக்கு வந்து ஒரு பட்டு தாழ்ந்து கிழிச்சு இதாகிடுச்சு. நான் இங்கே எங்கே போட்டு நடு ஆத்தாயில் வந்து ஆப்பாயிருச்சு. காற்று மழையிலையும் அதை போட்டு கிழிச்சு ஒரு 4-5 வட்டி இது கடவாளில் தண்ணியில் போயிடுச்சு. வட்டியோடய போயிடுச்சு. காற்று சரியான காற்று மழை வந்து காற்று மழை வந்துருந்தான் அந்த இதானது. அது இன்னொரு போட்டை பார்த்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. ஒரு பாட்டு பாடுவாங்க அளவுக்கு இருந்தது. அந்த போட்டை பார்த்துக்கிட்டு டைவர் கவனிக்கிற அளவுக்கு இருந்தது. கொஞ்சம் இதாக இருந்தது. சரக்கு வந்து 1 வாரம் கட்டிலே கிடந்துச்சு. முதக்கட்டதான் 1 பாட்டிலே 10 ரூபாய்க்கு ஓடி சரக்கு. அந்த இதுலேயே இதாயிடுச்சு. வேறு என்ன செய்ய காற்று மழைக்கு என்ன செய்ய முடியும்? அதில் கரையை தான் வந்தோம். அதே 2-3 போட்டு நாந்து இருக்கு. மறுகளுக்கு எதுவுமே எடுக்கல. ஆறு மறுகளுக்கு 1 வாரம் கட்டிலே கிடந்தது. சரியான கஷ்டம். உயிர் தப்பிச்சதே ரொம்ப இது.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடைச்சுக்கிட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளைன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: Yeah.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை, அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டு அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னேன். அதை பத்தி எவ்வளவு வேணாலும் சொல்லிக்கிட்டே போலாம், என்ன வேணாலும் பாடலாம்,

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: Thank God, the view on me, singing out loud, come and breaking the walls, come on.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் இணைந்திருப்பது பாமன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேச போறது நான் கார்த்திகா. அப்புறமா
1: நான் ஜான்ஹாரே.
0: அடுத்ததா இன்னைக்கான நிகழ்ச்சியில நம்ம என்ன கேம் விளையாட போறோம்னா, நாங்க வந்து ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்துல தொடங்குற ஒரு ஊர், ஒரு படம், ஒரு பழம் இல்லைன்னா காய்கறி வந்து நீங்க சொல்லணும். ஒரு ஊர், ஒரு படம், ஒரு பழம் இல்லைன்னா காய்கறி நீங்க சொல்லணும். உங்களுக்கான முதல் கேள்வி கா குறில் எழுத்து 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். இன்னைக்கு என்ன டேன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம், இன்னைக்கு என்ன டேன்னு?
1: இன்னைக்கு என்ன டே?
0: இன்னைக்கு வந்து செப்டம்பர் 5, டீச்சர்ஸ் டே.
1: டீச்சர்ஸ் டே
0: இன்னைக்கு வந்து ஸ்கூல் இல்லாதனால தெரியலை போல. ஆனால் இன்னைக்கு வந்து ஸ்கூல் இருந்திருந்தால் பேனா வாங்கி கொடுக்கறது, கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுன்னு இப்படின்னு நிறைய நடந்திருக்கும். சரி, உங்களோட ஃபேவரட் டீச்சர் யாரு?
1: எனக்கு வந்துட்டு சோசியல் டீச்சர் பிடிக்கும்.
0: ஏன் அவங்கள உங்களுக்கு பிடிக்கும்?
1: என்னை திட்டவே மாட்டாங்க அதனால.
0: சரி, ஓகே. பெற்றோர்களை தாண்டி தன்னோட குழந்தை மாதிரி பார்த்துக்கிறதுனா அது டீச்சர்ஸ் தான். லாயர் இல்லைன்னா நியாயம் இல்லை, போலீஸ் இல்லைன்னா பாதுகாப்பு இல்லை, டாக்டர் இல்லைன்னா வைத்தியம் இல்லை, இன்ஜினியர் இல்லைன்னா டெக்னாலஜி இல்லைன்ற மாதிரி, ஆசிரியர் இல்லைன்னா இப்போ நான் சொன்ன எதுவுமே இல்லை. டான் மூவியில் கூட நம்ம சிவகார்த்திகேயன் அவங்க சொல்கிற மாதிரி படிக்கிறப்ப வந்து டீச்சர்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணி அந்த இடத்துல நாம தான் ஒரு ஹீரோன்னு காட்டிப்போம், ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நம்மளை மன்னிச்சுட்டு அவங்க வந்து நமக்கு ஹீரோவாயிடுவாங்க. ராதாகிருஷ்ணன் அவங்க பிறந்தனால தான் நம்ம வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். எல்லாத்தையுமே தாண்டி நமக்கு பிறந்ததுலேருந்து ஒரு ஆசிரியர் நம்ம கூடையே இருப்பாங்க. யாருமா?
1: அம்மா அப்பா.
0: ஆமாம், நம்மளோட அம்மா அப்பா தான். எங்கள் அம்மாலாம் நானும் எங்கள் அண்ணனும் வந்து என்னைக்கு பேச ஆரம்பித்தோமோ அப்போயே ரூமுக்குள்ளே அடைச்சி ஏபிசிடி சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நான்லாம் வாங்காத அடியே இல்லை. இப்போ வரைக்குமே நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறவங்களும் அவங்க தான். கல்வி பாடத்தை கற்றுத்தர்றது ஆசிரியர்னா, வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தர்றது நம்மளோட பேரண்ட்ஸ். அதனால எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இன்றைக்கி வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டே. அப்புறமா வந்து டீச்சர், ப்ரொஃபஸர், பிரின்சிபல் எல்லாருக்குமே ஹாப்பி டீச்சர்ஸ் டே. சரி, இப்போ நீங்கள் வந்து ஹைடி புக்கை வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
1: ம், ஓகேக்கா. ஜொஹானா ஸ்பைரே அப்படிங்கிற பெண் எழுத்தாளர் தான் இது எழுதினாங்க. இதை தமிழில் மொழிபெயர்ப்பிச்சவங்க யார் அப்படின்னா சுகுமாரன். இப்போது விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ண போகிறேன். ஆசிரியர் ஒருவரையும் நீங்கள் என்னவாக போகிறீர்கள் என்று கேட்டார்கள். சிலர் டாக்டராக போகிறேன் என்றார்கள், சிலர் வக்கீலாக போகிறேன் என்றார்கள், சிலர் ஆசிரியராக போகிறேன் என்றார்கள். ஹைடியின் முறை வந்தது. நான் கதை எழுதி எழுத்தாளராக மாறப்போகிறேன் என்றாள் ஹைடி. அதை கேட்டு வகுப்பில் மாணவர்கள் சிரித்தார்கள். எல்லோரும் எதற்காக சிரிக்கிறார்கள் என்று பீட்டருக்கு புரியவில்லை. நான் என்ன தவறாக சொல்லிவிட்டேன் என்று யோசித்தாள் ஹைடி. மாலையில் ஹைடி பாட்டி வீட்டுக்கு போனாள். பீட்டரின் அம்மா ஹைடிக்கு கடிதம் வந்திருப்பதாக சொல்லி அதை கொடுத்தாள். கடிதத்தை எழுதியிருந்தது கிளாராதான். ஹைடி அதை ஆவலோடு படித்தாள். ஹைடி போன பிறகு வீட்டில் கலகலப்பே இல்லை என்று எழுதியிருந்தாள் கிளாரா. பாட்டியும் டாக்டரும் அடிக்கடி வீட்டுக்கு வந்து ஆறுதலாக இருப்பது எனக்கு பிடித்திருக்கிறது என்றும் எழுதியிருந்தாள். ஹைடியை பார்க்க வரப்போகிறேன், அப்பாவின் அனுமதியும் பாட்டி வாங்கியிருக்கிறார் என்று எழுதியிருந்தாள். ஹைடி கடிதத்தை உரக்க வாசித்தாள். அதை கேட்ட பாட்டி பீட்டருக்கும் வாசிக்க கற்றுக்கொடு என்று சொன்னார். பீட்டருக்கு வாசிக்க கற்றுக் கொடுக்கிறேன் என்றாள் ஹைடி. அதை கேட்டு ஓட்டம் பிடித்தான் பீட்டர்.
0: சரி ஓகே. இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் வந்து தெரிஞ்சுப்போம். அடுத்துதான் இன்னைக்கு வந்து என்ன விளையாட்டு தகவல் அப்படின்னா, 6வது கோப்பை நோக்கி இந்தியா. அதாவது வந்துட்டு ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி பெண்கள் பிரிவில் 10 டீம் வந்து மோதப்போ தான். இந்தியா, சீனா உட்பட 5 டீம் எலைட் பிரிவில் இருக்குது. முதல்ல வந்து லீக் முறையில் போட்டி நடக்குமா, பின்னாடி வந்து 5 டீம்களும் காலிறுதியில் வந்து கலந்துப்பாங்களாம். மீதமுள்ள அந்த பாகிஸ்தான், வங்கதேசம் உட்பட 5 டீம் வந்து சேலஞ்ச் பிரிவில் இருக்காங்க. இதில் வந்து டாப் 3 அணிகள் வந்து காலிறுதிக்கு வந்து செல்லலாமா. இன்றைக்கி வந்து இந்திய பெண்கள் டீம் தனது முதல் போட்டியில் வந்து 4 முறை சாம்பியன் ஆன அந்த தென்கொரியாவை சந்திக்குது. அடுத்து மலேசியா வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி, ஜப்பான் செப்டம்பர் 8ஆம் தேதி, சீனா வந்து செப்டம்பர் 9ஆம் தேதி மோதுமா. சரி, அடுத்ததா இந்த தகவலில் இனிமேல் தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததா இன்றைக்கி நம்ம கேமையுமே சொல்லிடுங்க ஜான்ஹோரேப்.
1: ஓகேக்கா, நாங்கள் வந்துக்கிட்டு ஒரு எழுத்து ஒன்று சொல்லுவோம், அதிலிருந்து படம், காய்கறி இந்த மாதிரி நிறையா சொல்லணும்.
0: நாங்கள் வந்து ஒரு எழுத்து சொல்லுவோம், அதில் ஒரு ஊர், ஒரு படம், ஒரு பழம் இல்லைன்னா காய்கறி, இந்த மூணும் வந்து நீங்கள் சொல்லணும். நாங்கள் ஒரு கேள்வியுமே கேட்டுட்டோம், கா குரில் எழுத்து, அதில் உங்களுக்குமே தெரியும்னா ஊர், படம், பழம்லாம் தெரியும்னா கால் பண்ணுங்கள். 7094 4399 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பேர் முத்துப்பேச்சி. எனக்கு வயசு வந்து 80. ஊர் சின்னப்பாளம். இங்க எதோ இருக்கோம். எனக்கு கட்டு கொடுத்தது வந்து கிழாக்கரை. எங்க வீட்டுக்காரவங்களுக்கு அங்க பொழப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்களை இங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டாப்புல. மீன் பிடிச்சிருக்கோம். தும்பு இவ்வளவு நேரத்துல கட்ட செதுக்கி அதுல சட மாதிரி பின்னுவோம். அதுல பின்ன அந்த தூண்டிய பெருக்கி முரல், அதுதான் முத முக்கியமான பிடிச்சது. இங்க வந்து நாங்க அந்த தொழுதும் பார்த்தா அப்புறமா குரோல மீன் சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரவங்க அதை விட்டுட்டு அதுக்கு போனாங்க. புயலுக்கு வந்து நாங்க 30 பேர் போனோம். ஒரு போட்டுல என் மரமே ஏத்திக்கிட்டு போனாரு. ஏத்திக்கிட்டு போய் நாங்க பாசி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பள்ளியில் பாசி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு கடை வந்து முதல்ல அடிச்சு அடித்த உடனேயே என்ன கடை ஒரு படியாக வந்துன்னு சொல்லிட்டு என் பேத்தியா வந்து இந்த சோழி புறக்கிட்டு கிடக்குது. தண்ணிக்கில் கிடந்து அப்போ அந்த பிள்ளையும் பார்த்தா கடை கொண்டாந்து ஒதுக்கிடுச்சு. நாங்கள் வரோம் இவ்வளோ தண்ணி திரண்டா கால் தண்ணியில் வந்து தலை மறைய கல்லும் ஒரு ஒரு டயர் வருது. இப்படி இப்படி இங்கேருந்து வருது எங்கள் தலைக்கு மேலே. இந்த பிள்ளைய ரெண்டையும் ஒரு தாவாணி மேலே போடுவோம்ல அதை உறிஞ்சு ரெண்டையும் பிடிச்சி கட்டிட்டேன் இடுப்பில். ஜமா கொஞ்சம் பார்த்து அப்படி பிள்ளையதே பரவாயில்ல பிள்ளைய இடுப்பில் கட்டிட்டேன். செருப்புலாம் கையில் இருக்கு கண்ணாடிலாம் அந்த பிள்ளையில கொண்டுக்கிட்டு நான் வர்றேன் கரை பள்ளியில். வந்ததுன்னா எனக்கு ஒரு படியாக வந்துருச்சு. அப்படியே தலை மட்டும் இருக்குது உயக்க கால் ரெண்டு தண்ணியில் உடந்து இழுவடுது இங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டு இங்கிட்டமா இழுவிட்டு அதோட என்னை உயக்கத்தி கூட போட்டுருச்சுவோம். இதே இந்த லட்சுமி இருந்துச்சு இல்லை அந்த லட்சுமி

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
3: பிரதீக்ஷா.
2: இன்னைக்கு சனிக்கிழமைனால நம்ம கூட பேசுறதுக்காண்டியும் பாட்டு பாடுறதுக்காண்டியும் பிரதீக்ஷா அவங்களுமே இருக்காங்க. சரி, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு பாட போறீங்களா இல்லைன்னா கதை சொல்ல போறீங்களா?
3: பாட்டு பாட போறேன்.
2: சரி ஓகே, பாடிடுறீங்களா?

0: சரி ஓகே, ரொம்பவே சூப்பராக பாடிட்டாங்க. அடுத்ததான் வந்துட்டு நம்ம கூட ஒரு கதையுமே சொல்லுவாங்க அடுத்த பகுதியில். அடுத்ததான் நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான கேமையுமே சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்தில் தொடங்குற ஒரு ஊர், ஒரு படம், ஒரு பழம் இல்லைன்னா காய்கறி, இது மூணையும் நீங்கள் சொல்லணும். உங்களுக்கான முதல் கேள்வி கா, குறில் எழுத்து. ஒரு ஊர், ஒரு படம், ஒரு பழம் இல்லைன்னா காய்கறி சொல்லணும். 7094439999 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ, இல்லைன்னா நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் வந்து எங்கள் கூட சொல்லலாம். அடுத்ததாக இப்போ நான் என்னோடய தகவலை சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து சின்ன பிள்ளைங்களாம் ஒரு மரத்தோட வேரை பிடிச்சி ஊஞ்சல் ஆடுவாங்க. அந்த மரத்தோட பழத்தில் என்னெல்லாம் நன்மைகள் இருக்குன்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, அந்த மரம் என்னென்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம்.
1: ஆலமரம்.
0: ஆமாம், கரெக்டு தான். அந்த மரத்தை பிடிச்சி தான் நம்மளாம் ஊஞ்சல் ஆடுவோம். அந்த மரத்தோட பழம் பேர் வந்து ஆலம் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம உடலுக்கு வந்து நன்மைகள் சேர்க்குற ஏராளமான ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ குணங்களும் இருக்குது. நாட்டு மருத்துவத்துலேயும் ஆயுர்வேதத்துலேயும் இந்த பழம் வந்து ரொம்ப முக்கிய பங்காக இருக்குது. இதில் வந்து வைட்டமின் சி, வைட்டமின் இ, கால்சியம், இரும்பு சத்து, சோடியம், பொட்டாசியம், மாங்கனீஸ், பாஸ்பரஸ்னு நிறைய தாதுக்களும் வைட்டமின்களும் இருக்கும். கார்போஹைட்ரேட், புரதம், நார்ச்சத்துன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்குது. அப்புறம் செரிமானத்தை சீராக வச்சுக்குது. நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளம்ஸை வந்து சரி பண்ண இந்த ஆலம்பழம் வந்து சிறந்த மருந்தாக இருக்குது. ஆலம்பழ பொடியை வந்து சர்க்கரை இல்லைன்னா தேனோட கலந்து சாப்பிட்டோம்னா மூளை நோய், அது வந்து அதோட தொடர்புடைய இரத்த கசிவு அந்த இது வந்து குணமாகுமா. இந்த பழத்தில் வந்து உள்ள சத்துக்கள் இரத்தத்தை சுத்திகரித்து அப்புறம் சருமத்துக்கு பொலிவை தருது. ஆலம்பழத்தை வந்து நேரடியாக மரத்துலேருந்து பறித்து அப்படியே சாப்பிட்றத விட முறைப்படி உலர்த்தி பொடி செஞ்சு மருத்துவர் இல்லைன்னா சித்த மருத்துவரோட அந்த ஆலோசனைப்படி சாப்பிட்றது ரொம்பவே பாதுகாப்பானது. எங்கள் வீட்லேயுமே ஆப்போசிட் சைடில் வந்து இந்த மரம் இருக்கும். அதை வந்து பாட்டி தாத்தாலாம் எடுத்து உள்ளே இருக்கிற அந்த சின்ன விதையை வந்துட்டு எடுத்து சாப்பிட்றப்ப அப்போ நாங்கள்லாம் கேட்குறப்ப சொல்லுவாங்க, இது வந்து சுகருக்கு நல்லது அப்படின்னு. ஆனால் அப்போ கூட இதில் வந்து இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு எனக்கெல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ உங்கள் கூட பகிர்றது மூலமாக இதில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கற்றுக்கிட்டேன். அடுத்ததான் வந்துட்டு இன்றைக்கி வந்து நம்ம ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்தில் ஒரு ஊர், ஒரு படம், ஒரு பழம் இல்லைன்னா காய்கறி நீங்கள் சொல்ல

0: அந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்களுக்கான கேள்வி கா குரில் எழுத்து. உங்களுக்குமே இதில் வந்து தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிட்டாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் அப்புறம் எங்க இருந்துக்கா பேசுறீங்க?
1: நல்லா இருக்கேன்ப்பா. இன்னைக்கு கேம் வந்து காயெழுத்துல தொடங்கக்கூடிய இது ஊரு படம் இது சொல்லணுமா?
0: ஊரு படம் பழம் கா.
1: ஊர் வந்து கரூர்.
0: கரூர்.
1: படம் வந்து கல்யாண பரிசு.
0: கல்யாண பரிசு.
1: பழமா காயா?
0: எதுனாலும் சொல்லுங்கக்கா. பழம் இல்லைனா கா?
1: காய். கத்திரிக்காய்.
0: கத்திரிக்காய். ஓகேக்கா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா?
1: எனக்கு வந்து பிரதீக்ஷா பாட சொல்லுங்க. இந்த பாட்டு கீரவாணி ராகத்துல வரும் நினைக்கிறேன். படம் வந்து கீரவாணி. பாட்டும் அதே இதுல வரும். கீரவாணி இரவிலே கனவிலே பாடவானின்னு சொல்லிட்டு.
0: சரி ஓகேக்கா, கண்டிப்பா
1: அந்த பாட்டு கொடுத்துறீங்களா? ஹலோ
0: சொல்லுங்கக்கா.
1: அந்த பாட்டு கொடுக்குறீங்களான்னு கேட்டேன்.
0: இன்னொரு வாட்டி சொல்லிருங்கக்கா.
1: படம் வந்து கீரவாணி.
0: அது புது படமா இல்ல பழைய படமாக்கா?
1: கார்த்திக் அவங்க நடிச்சது.
0: சரி ஓகேக்கா.
1: அப்படி அந்த படம் பாட்டு இல்லைனாக்கா உங்களுக்கு பிடிச்சது வேற ஏதோ பாட்டு கூட கொடுத்துருங்க. இந்த பாட்டு வேணும்னா பிரதீஷா பாட சொல்லுங்க.
0: ஓகேக்கா, கண்டிப்பா சொல்லிடுறோம்க்கா.
1: நன்றிக்கா.
0: நம்ம வசந்தி அக்கா வந்து பதிலையுமே சொல்லிட்டு பாட்டுமே கேட்டுட்டாங்க, அப்படி இல்லைன்னா பாடுங்க அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததான் வந்துட்டு பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
3: பிரதீக்ஷா.
2: சரி, அடுத்ததான் நீங்க வந்துட்டு ஒரு கதை சொல்றதுக்காக ரெடியா இருக்கீங்கல்ல?
3: ஆமா,
2: சொல்லிடுறீங்களா?
3: ஆ, சொல்றேன். ஒரு ஊர்ல வந்து ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து ஆடு மேய்க்கிற பையன். அப்போ வந்து ஒரு நாள் அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மன்னரோட மகன் வந்து வெயில்னால தண்ணி இல்லாமல் மயங்கி கிடக்காங்க. அவன் வந்து சுற்றி முற்றி பார்க்குறான், தண்ணியே இல்லை. அப்படியே தண்ணி இருந்தாலும் அவன் வந்து எடுத்து கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு. அதனால இவன் என்ன பண்ணுறான்னா, அவன் வச்சிருந்த ஆட்டுட்டருந்து பால் எடுத்து அவங்க மூஞ்சில் தெளிச்சு விட்றான், கையோ எதுவுமே படாமல். ஏன் அவன் அவங்க மேலே கையெல்லாம் படக்கூடாதுன்னா, இவன் வந்து தாழ்ந்த ஜாதி பையன், அவங்க வந்து மன்னரோட மகன். அதனால் அவங்க வந்து தொட்டால் அவங்க தாழ்ந்த ஜாதி பையனால் அவங்கள வந்து சிறையில் போட்டுருவாங்க. அதனால தான் அவன் தொடாமல் பால் எடுத்து ஊற்றுறான். ஊற்றிட்டு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அந்த மன்னரோட மகனும் வந்து எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு வந்து நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க. யாருமே இல்லை, அந்த பையன் மட்டும்தான் இருக்காங்க.
2: சரி, இதுக்கப்புறம் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்பனையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: நாங்க நல்லா இருக்கோம்னா, நீங்க எப்படினா இருக்கீங்க?
4: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன்பா. எப்படி போயிட்டு இருக்கு இன்றைய பொழுதெல்லாம் உங்களுக்கு?
2: ரொம்பவே சூப்பரா போகுதுண்ணா.
4: நாளைக்கு வீக்கெண்ட் என்னப்பா பிளான் வச்சிருக்கீங்க?
2: தெரியலண்ணா, வீட்டுக்கு போனா தானா தெரியும்.
4: அப்படியா?
2: ஓகே, நான் கண்டிப்பாண்ணா. இன்னைக்கு வந்து கேம் உங்களுக்கு தெரியுமாண்ணா? காய்கறி சொல்லலாம். இந்த மூணும் சொல்லணும்னா?
4: சரி, ஓகே.
2: உங்களுக்கான எழுத்து தா, குறில் எழுத்துனா.
4: ஓகே. ஊருடைய பேர் தாம்பரம்.
2: அண்ணா, தா குறில் எழுத்துனா.
4: தாவரத்தில் எது வேணாலும் சொல்ல, அப்படி வச்சுக்கலாமேப்பா.
2: அப்படி வச்சா நிறைய எழுத்து வராதுலண்ணா.
4: குறில தர்மபுரி.
2: தர்மபுரி.
4: அப்புறமா பழத்தினுடைய பேர் தக்காளி.
2: தக்காளி.
4: அப்புறமா வேற என்ன சொல்லணும்?
2: படம்.
4: படமுடைய பேர் தர்மத்தின் தலைவன்.
2: ஓகேண்ணா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
4: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் மாஸ்டர், இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து லெட் மீ டெல் யூ குட்டி ஸ்டோரி. இந்த சாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாங் கொடுக்குறீங்களா?
2: ஓகேண்ணா, கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா.
3: கூப்பிடுறாங்க, தம்பி இங்க வான் கூப்பிட்டோம்னா அவனும் வர்றான். வந்துட்டு கேக்குறாங்க, நீயா எனக்கு உதவி பண்ணான்னு கேக்குறாங்க. அவனும் ஆமா, நான் தான் உதவி பண்ணேன், ஆனால் என்னோட கையோ உடம்போ வந்து உங்க மேல படலை அப்படின்னு சொல்றான். அதோட ஏன் நீ வந்து ஹெல்ப் பண்ணிட்டு அங்க மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டேன்னு கேக்குறாங்க. அதோட நான் வந்து தாழ்ந்த ஜாதி பையன், நீங்க வந்து மன்னரோட மகன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு இவங்க சொல்றாங்க, ஒரு ஆளோட தோற்றத்தை வச்சும் அவங்களோட மதிப்பை வச்சும் பணத்தை வச்சும்லாம் அவங்க பெரிய ஆளா சின்ன ஆளான்னு சொல்ல முடியாது. நீ பண்ண வேலைக்கு வந்து நீ இப்ப பெரிய ஆள் ஆயிட்ட அப்படின்னு சொல்றாங்க.
2: சரி, ஓகே. ஆமா, நம்ம வந்து ஒரு ஒரு மன்னரோட மகனா இருந்தாலும் நம்ம குணம் வந்து நல்ல குணமா இருந்தாதான் நம்ம உயர்ந்தவங்களா இருக்க முடியும். அதான் அந்த மன்னர் கரெக்டா சொல்லியிருக்காங்க, நீ வந்து உன்னோட குணத்தை வச்சு இன்னைக்கு பெரிய ஆளா ஆயிட்ட. கண்டிப்பா அது வந்து யாரு பெரிய ஆளா இருந்தாலும் சின்ன ஆளா இருந்தாலும் நம்மளோட குணம் எப்படி இருக்கு அதை பொறுத்து தான் நம்ம பெரிய ஆளா சின்ன ஆளா அப்படின்றது. சரி, அடுத்ததான் வந்துட்டு நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு வந்து ஆசிரியர் தினம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெற்றோரை தாண்டி குழந்தைங்க சந்தோஷமா இருந்தாலும் சோகமா இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்றது டீச்சர்ஸ் தான். ஒரு சில ஆசிரியர் வந்து ரூடா இருப்பாங்க, இன்னும் சிலர் வந்து ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஆனா அவங்க எப்பவுமே அவங்க குழந்தை மாதிரி தான் நம்மளை நினைப்பாங்க. அதே மாதிரி குழந்தைய பாத்துக்கிறதுலயும் அவங்க பங்குமே ரொம்பவே முக்கியம். ஒரு குழந்தை வந்து மார்க் கம்மியா எடுத்துட்டா எல்லாரும் முன்னாடியுமே கேட்காம தனியாக கூப்பிட்டா அமைதியாக பேசலாம். அப்படி நம்ம எல்லார் முன்னாடியுமே கேட்கறனால அவங்க மைண்டு வந்து மாறும். டீச்சர்ஸை பிடிக்காமல் போகலாம், உன்னால் வந்து எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லாமல் ட்ரை பண்ணு, கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொன்னோன்னா இன்னுமே அவங்க தைரியமாக ஆவாங்க. மார்க்கு கம்மியாக எடுத்தால் வந்து சேடாக இருப்பாங்க, அந்த டைம்லலாம் டீச்சர்ஸ் போய் அவங்கள்ட்ட உட்காந்து வந்து பேசலாம். அதே மாதிரி குழந்தை ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா பயத்தை ஆசிரியர்கிட்ட சொல்கிறப்ப அதை கேலி பண்ணாமல் பொறுமையாக கேட்கலாம். இதனால் குழந்தைங்க வந்து சேஃபாக ஃபீல் பண்ணலாம். வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னாலுமே குழந்தைங்க வந்து ஸ்கூலில் ஒரு மாதிரி இருப்பாங்க. அந்த டைம்லேயுமே டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும். சொல்லி கொடுக்கறத தாண்டி அவங்க மைண்டை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள இன்னுமே மோட்டிவேட் பண்ணுறதுல டீச்சர்ஸோட பங்குமே ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, அடுத்து தான் இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம் நீங்கள் சொல்லிடுறீங்களா?
3: நீங்கள் வந்து ஒரு எழுத சொல்லுவீங்க, அதை வச்சு படம், காய்கறி இல்லட்டா பழம், அப்புறம் வந்து ஒரு ஊர் பேர்.
2: ஆமாம், நாங்கள் ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்தில் ஒரு படம் ஒரு ஊர், ஒரு படம் ஒரு ஊர், ஒரு காய்கறி இல்லைனா பழம் வந்து நீங்கள் சொல்லணும். நீங்களும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்ததா நம்ம சந்திரசேகரண்ணா கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: awesome. No tension, baby.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
4: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
5: பிரதீக்ஷா.
4: அடுத்ததா நீங்க ஒரு பாட்டு பாடவுமே ரெடியா இருக்கீங்களா?
5: ரெடியா தான் இருக்கேன்.
4: பாடிடுறீங்களா?

சரி ஓகே, நம்ம ரெண்டு பாட்டு வந்துட்டு நம்ம பிரதீக் சார் ரொம்பவே சூப்பராக பாடிட்டாங்க. இன்றைக்கி சனிக்கிழமைனால கேட்டவங்களுக்குமே ரொம்ப இனிமையாக இருந்திருக்கும். அடுத்ததான் நானுமே ஒரு கோர்ஸ் பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். சைக்காலஜினா மனுஷங்களோட மனசு, நடத்தை, எண்ணங்கள் அப்புறம் உணர்வுகளை பற்றி படிக்கிற ஒரு அறிவியல் பூர்வமான படிப்பு தான். இப்போலாம் மனநலம் அப்புறம் கவுன்சிலிங் பற்றின விழிப்புணர்வு அதிகரித்து வரனால இந்த படிப்புக்கு உலகளவில் மிகச்சிறந்த வேலை வாய்ப்புமே இருக்கு. பிஏ சைக்காலஜி, பிஎஸ்சி சைக்காலஜி அப்புறம் பிஜி அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ்னு படிச்சுட்டே இருக்கலாம். 12 வகுப்பில் எந்த குரூப்னாலுமே எடுத்திருக்கலாம். இந்த படிப்பில் என்னெல்லாம் பிரிவு இருக்குதுன்னு பார்த்தோன்னா கிளினிக்கல் சைக்காலஜி, கவுன்சிலிங் சைக்காலஜி, ஆர்கனைசேஷன் சைக்காலஜி, சைல்டு சைக்காலஜி, ஸ்கூல் சைக்காலஜின்னு நிறைய பிரிவுகள் இருக்குது. இதில் ஹியூமன் பிஹேவியர்ஸ், மெமரி, எமோஷன், சோசியல் சைக்காலஜின்னு இன்னும் நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. படித்த அப்புறம் என்னெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா கவுன்சிலர், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், ஹச்ஆர் மேனேஜர்,

0: சைல்டு சைக்காலஜிஸ்ட், ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட், ப்ரைவேட் ப்ராக்டிஸ்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புமே இருக்குது. கவுன்சிலிங் பற்றின விழிப்புணர்வு அதிகமாகிறனால இந்த படிப்புக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது. அடுத்ததான் வந்துட்டு நீங்களுமே போகிற டைம் ஆயிடுச்சுல பிரதீக்ஸா.
1: ஆமாக்கா,
0: லாஸ்ட்டாக ஒரு வாட்டி கேமை சொல்லிட்டு போயிடுறீங்களா?
1: ஆ, இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு லெட்டர் சொல்லுவீங்க, அந்த லெட்டரை வச்சு வந்து ஒரு காய்கறி பேர், அப்புறம் ஒரு படம் பேர், ஒரு ஊர் பேர் சொல்லணும்.
0: ஆமாம், நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு கா அப்படின்னு ஒரு எழுத்து கேட்டிருந்தோம். அதுக்கு தங்கச்சி மடத்துலேருந்து தீனா அண்ணா பதில் சொல்லியிருக்காங்க. ஊர் வந்து கடலூர், படம் வந்து கண்டு கொண்டேன், பழம் வந்து கமலா ஆரஞ்சு, காய்கறி வந்து கத்திரிக்காயின்னு சொல்லிட்டு நாலு பதிலையுமே சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இப்படி நீங்களுமே கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். அடுத்தடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே எஃப்எம் 90.4.

0: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
1: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 39 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல்வோசை FM 90.4.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: வணக்கம். நேரம் சரியாக 6:02 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசேஃபம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ஜாபீர் மற்றும்
1: கார்த்திகா.
0: அதான் என்னப்பா கொஞ்சம் மியூசிக்கே ஓடிக்கிருந்துச்சு அப்படின்னு கேட்காதீங்க யாரும், ஏன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் எப்போ போல சரியாக பேச ஆரம்பிச்சிட்டோம். சரி, இன்றைக்கி நம்ம சோழ என்ன கேம்க்கு விளாண்டுட்டுருக்கோம்?
1: இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்தில் ஒரு ஊர், ஒரு படம், ஒரு பழம் இல்லைன்னா காய்கறி நீங்கள் சொல்லணும். சரி, இப்போ உங்களோட டேன், உங்களுக்கு ஏதாவது எழுத்து தோணுச்சு நான் கேட்டுருங்கப்பா.
0: நான் வந்து ஆ.
1: ஆவா? சரி ஓகே. ஆ குறிலா நெடிலா?
0: குறில். நெடில் நெடில்
1: நெடிலா? ஓகே. ஆ நெடில்ல உங்களுக்கு வந்து ஒரு ஊர், ஒரு படம், ஒரு காய்கறி இல்லைன்னா பழம் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம்.
0: அப்புறமா நான் வந்து ஒரு கதை சொல்லிக்கிறேன்ல, ஆணியின் உலகில் சிறார் நாவல் உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு, வானம் பதிப்பகம் தான் பதிச்சிருக்காங்க. இந்த புக்கு உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நான் சொல்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி இந்த புக்கை வாங்கிக்கிறீங்க. நம்பர் சொல்கிறேன், 91-76-54-99-91. மறுபடியும் சொல்லிடுறேன், 91-76-54-99-91. இப்படி நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த புக்கை வாங்கிக்கலாம். அப்புறமா எங்கே எங்கள் வீடு அப்படின்ற மாதிரியான கதையை நம்ம நேற்று பாதியோடு தெரிஞ்சுட்டு பெருப்பம்லக்கா.
1: ஆமாம்,
0: அதை நான் தொடர்ந்து சொல்லிடுறேன். அப்புறம் காக்கா கீ கீ ட்வீட் ட்வீட்டிட் அப்படின்னு எல்லா பறவைகளும் மொத்தமாக சேர்ந்து கத்திருக்குங்க. வழக்கமாய் அந்த ஆலமரத்து கூடு அடைய வந்த பறவைகளும் ஒன்றும் புரியவில்லை. அங்கே இங்கும் மலை மோதி பறந்து கொண்டிருந்தன. ஒரே கூப்பாடு சத்தம். இங்கே இருந்த ஆலமரம் எங்கே என்று கிளிகள் கேட்டன. இங்கே இருந்த ஆலமரம் எங்கே அப்படின்னு குருவிகள் கேட்டன. இங்கே இருந்த ஆலமரம் எங்கே அப்படின்னு காகங்களும் கேட்டுச்சான். திரும்பியுமே அந்த மாதிரி எங்கே ஆலமரம் அப்படின்னு கேட்டதும் மைனாக்களும் கேட்டுச்சான்.
1: சரி, அந்த ஆலமரம் எங்கே தான்?
0: அதான் சொல்ற போறேன். எல்லாம் கதறி கொண்டிருந்தன. ஆணி கீழே கிடந்த ஒரு ஆள் இலையை கையில் எடுத்தாள். அந்த ஆள் கடைசி துடுப்பை தன் கைகளில் உணர்ந்தாள். அவள் அந்த இலையை தடவி கொடுத்தாள். அப்போதுதான் அந்த குரல் கேட்டன. எங்கே எங்கள் வீடு ஆணி, எங்கள் வீடு எங்கே ஆணி, எங்கள் வீடு எங்கே ஆணி அப்படின்னு 3 யாரோ பேசுகிற மாதிரி சொல்லி கேட்டுச்சான். ஆணியின் கண்ணில் கண்ணீர் வந்தது. மற்றவர்கள் வீட்டை அழிக்க யாருக்கும் உரிமை இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்டு இந்த கதையுமே முடியுது. அப்புறமா அடுத்த கதை புதிய விருட்சம். இது என்ன கதை அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி ஓகே, அது என்ன கதை அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் வந்துட்டு வாட்டர் போலே இல்லைன்னா நீர் பந்தாட்டம்னா தண்ணியில் விளையாடப்படுற ஒரு விறுவிறுப்பான அப்புறம் கடினமான ஒரு டீம் விளையாட்டு தான். இந்த விளையாட்டு 1900 இருந்து ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டிருக்கு. கால்பந்து அப்புறம் வந்து ஹேண்ட்பால் மாதிரி இந்த விளையாட்டையுமே ஆப்போசிட் டீம் வலைக்குள்ளே வந்து பந்த எரிஞ்சு அப்போ அதிக கோல்களை அடிக்கிறதே இந்த கேமோட டார்கெட். எந்த டீம் அதிக கோல் அடிக்கதோ அந்த டீம் வின் பண்ணதாக அறிவிக்கப்படும். ஆட்டத்தில் ஒரே நேரத்தில் ஒரு டீம் 7 வந்து தண்ணியில் இருப்பாங்க. 6 கள வீரர்கள், 1 கோல் கீப்பர். பொதுவாக ஒரு டீம் வெள்ளை நிற தொப்பிகளையும் மற்ற டீம் நீலம் அப்புறம் வந்து கருப்பு நிற தொப்பிகளையும் போட்டிருப்பாங்க. ஹோல் கீப்பர் சிவப்பு நிற தொப்பி போட்டிருப்பாங்க. ஆண்களுக்கான போட்டிக்கு குளம் வந்து 30 நீளமும் 20 அகலமும் இருக்கணும். பெண்களுக்கான போட்டிக்கு வந்து 25 நீளமும் 17 அகலமும் இருக்கணும். போட்டி ஆரம்பித்ததும் பாலை வந்து கைப்பற்றி டீம்மேட்ஸ்க்கு பாஸ் பண்ணிகிட்டே முன்னேறணும். பால் வந்து கையில் இருக்கு பிளேயர்ஸ் கோலை வந்து நோக்கி போகலாம், இல்லைனா டீம்மேட்ஸ்க்கு வந்து பாஸ் பண்ணலாம். ஆப்போசிட் பிளேயர்ஸ் வந்து பாலை இன்டர்செப்ட் பண்ணி அட்டாக்கை வந்து தடுக்க முயற்சி பண்ணுவாங்க. சரியான வாய்ப்பு கிடைக்கிறப்ப ஹோலை நோக்கி கோலை நோக்கி வந்து த்ரோ பண்ணி ஸ்க்ரோப் பண்ணணும். அதிக கோல்ஸ் அடிக்கிற டீம் தான் வின் பண்ணும். எனக்கெல்லாம் வந்து நீச்சலே அடிக்க தெரியாது, ஆனால் அதுலேயே ஒரு கேமே இருக்குது. உங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியுமாப்பா?
0: அடிப்பங்கா.
1: பொய் சொல்லாதீங்க.
0: உண்மையாங்கக்கா. அப்புறமா காக்கை நீச்சல் சொல்லுவாங்களா, அது அடிக்க தெரியாது, நான் அது மாதிரி மிதப்பேன்.
1: சூப்பர். சரி ஓகே, அடுத்ததான் நாங்கள் இன்றைக்கி என்ன கேம் விளாட்றோன்னா, நாங்கள் ஒரு எழுத்து சொல்லுவோம், அந்த எழுத்தில் ஒரு ஊர், ஒரு படம், ஒரு பழம் இல்லைன்னா காய்கறி சொல்லணும். உங்களுக்கான ஒரு கேள்வியுமே நம்ம ஜாபிர் தம்பி கேட்டிருந்தாங்க.
0: நெடில்.
1: நெடில் எழுத்து 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் வந்து இங்கே கூட சொல்லலாம். அடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னங்க ஃபேவரட் சாப்பாடு?
1: நமக்கு எப்பவும் பிரியாணி தான்.
0: பிரியாணியா? இன்னைக்கு ஒரு நிமிஷம், இன்னைக்கு பிரியாணி சமைச்சிருக்கேன் சாப்பிட்டு

0: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் சிவன்ராஜ். நான் இப்போ கடலுக்கு போயிட்டு இருக்கேன். ஊர் வந்து தங்கச்சி மடம், 4 மணின்ற கிராமத்துலேருந்து கடலுக்கு போகிறோம். கடலுக்கு போவோம், நாங்கள் ஒரு நாள் மதியம் 2 மணிக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு தான் வருவோம். கடலுக்கு போயில ஒரு பயில கூட்டிட்டு போவேன், கடலுக்கு போகிற பயில கூட்டிட்டு போவேன். அப்போ என்ன, கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வரும்போது அன்னைக்கு ஒரு நாள் தை அம்மாவாசை, அன்னைக்கு இருட்டு, ஃபுல் இருட்டாக இருக்கும், நல்ல பாடு, மீன் அதிகமாக பட்டுருந்துச்சு. அதோட கடலுக்கு போயிட்டு வந்திருந்தோம். வேலை பார்த்து இருக்கும்போது ஒரு பை தவறி கடலில் விழுந்துட்டான். அந்த பை கடலுக்கு கூட்டி போன ஒரு சின்ன பை, 18 வயசு கூட ஆகல, 18 வயசு, அதோட கடலில் விழுந்துட்டான். விழுந்தோடனே அதோட நம்ம நம்பி நான் அவங்க அம்மா அனுப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, என்னை நம்பி தானே கடலுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைஞ்சேன். நான் அப்போ கடலில் அப்படி நைட்லேயே குதிச்சிட்டேன். 1:30 அந்த இருட்டில் சரியான இருட்டு, லைட்டு வந்து சின்ன லைட் தான் வச்சுருப்போம், அந்த குச்சி லைட் மாதிரி இருக்கும், 2 பேர் ட்ரீ போட்டுற லைட்டு, அதில் சின்ன லைட்டு வெளிச்சம் கம்மி.

0: அடிச்சிருந்தாலும் இலைக்குள்ள போயிட்டு ஆளுக்கு சரட்டுன்னு நான் இலையில அடிக்க போய் டவுக்கு அந்த பேர்ல கையை பிடிச்சி இழுத்து கொஞ்சம் இலையிட்டேன். இலையில போட்டு அப்படி துண்டு துண்டா வெட்டிடும். செஸ்ட் மிஸ் நூல் அடவுல தான் தப்பிச்சு அந்த இலையில வெட்டினது. அந்த பை இலைக்குள்ள போக போக அந்த கையை எப்படி சரட்டுன்னு வெளியே இழுத்து விட்டு வள்ளத்துலேருந்து அங்கே நடுப்பகுதியாக இருப்போம். நடுப்பகுதியை நின்று விழுந்தோம்னா இலைக்குல தான் போவோம் எப்பயுமே. இலை அந்த தண்ணியை இழுக்கும்ல, அந்த இழுக்கிற நேரத்தில் அந்த சரட்டு அந்த உள்ளே தான் வருவோம். இல்லை இலையை அப்புறம் உயிரை காப்பாற்றி தூக்கி சேர்த்து கரையை கொண்டு வந்து சேர்ந்தோம். ரொம்ப நேரம் போராடி எங்கள் அப்பா தேடினாங்க இருட்டில். பெரிய லைட் இருந்ததுன்னா வெளிச்சத்தை அடித்து பார்த்து தெரியும், இருட்டில் விழுந்தால் கடலில் தெரியாதுல பரப்பளவு அதிகமாக இருக்கும்ல. சுற்றி முற்றி ரொம்ப நேரம் போராடி நீஞ்சிக்கிட்டு நான் கடந்து அப்புறம் டைம் வந்து தூக்கி எங்களை காப்பாற்றி இடமுறை கொண்டு வந்தார். இல்லைன்னா அப்பயே வந்து உயிருக்காது. நன்றிங்க.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: வணக்கம். நேரம் சரியாக 6:20 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க இது கடல் ஓசேஃபம் 90.4 கடலோடு விளையாடி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ஜாபீர் மற்றும்
5: கார்த்திகா.
4: சரிக்கா, நம்ம இன்றைக்கி என்ன கேம் விளையாடிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து நாங்கள் வந்து ஒரு தமிழில் வந்து ஒரு வேர்டு சொல்லுவோம். அந்த வேர்டில் என்னென்ன பொருள் இருக்குது, இல்லாட்டி படம் இருக்குது, அதாவது சாப்பாடு இருக்குது, என்ன இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். ஓகேவா? கேட்டுதானக்கா?
5: சரி. நீங்கள் ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தீங்களே.
4: ஆ, அதாவது நெடில் சொன்னேன்.
5: உங்களுக்குமே பதில் தெரியும்னா
4: 7094439999 அப்படின்ற நம்பர் மூலிமா நீங்களும் பேசி அப்புறமா பிடிச்ச ஆன்சரையும் சொல்லிட்டு பிடிச்ச பாடல்களையும் கேட்கலாம். அப்புறமா நான் வந்து ஒரு கதை சொல்லியிருந்தேன்ல, ஆணையின் உலகில், அதை சொல்லிடவாக்கா?
5: சொல்லிடுங்க.
4: புதிய விருட்சம் அப்படின்னு ஒரு கதை தாங்க. ஒரு வாரமாய் ஆணி எப்போதும் அந்த ஆலமரத்தை பற்றியே பேசி கொண்டிருந்தாள். அவளுடைய அப்பாவிடம் காக்கை எங்கே போயிருக்கும், குருவிகள் எங்கே போயிருக்கும், மைனா, கிளி, கொக்கு, அணில் எல்லாம் எங்கே போயிருக்கும், இப்படி தான் கேட்டுக்கொண்டிருந்தாள் அப்பாவுக்கு.
5: அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம் கார்த்தியா, நல்லா இருக்கீங்களாப்பா?
5: நாங்க நல்லா இருக்கோம்க்கா. உங்க பேர் அப்புறம்?
6: நல்லா இருக்கியா?
4: நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படிக்கா இருக்கீங்க?
6: அக்காலும் கூட தமிழ் பேசுறோம்.
5: சொல்லுங்கக்கா, நீங்க எப்படிக்கா இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன்ப்பா.
5: ஓகேக்கா, இன்னைக்கு வந்து கேம் கேட்டுட்டு இருந்தீங்களாக்கா?
6: ஒரு எழுத்துல கேட்டுக்கிட்டு இருந்தீங்க.
5: இப்ப வந்து உங்களுக்கான எழுத்து ஆ, நெடில் எழுத்துக்கா. அதுல ஒரு ஊர், ஒரு படம், ஒரு பழம் இல்லைனா காய்கறி நீங்க சொல்லணும்க்கா.
6: படம் அரசு.
5: ஆ, நெடில் எழுத்துக்கா. ஆமாக்கா.
6: எனக்கு ஊரே தெரியலையப்பா.
5: சரி, ஓகேக்கா. உங்களுக்கு வந்துட்டு அவரக்கா.
6: அப்புறம் என்ன?
5: ஒரு படம், ஒரு ஊர்.
6: ஆடிப்பெருக்கு படம்.
5: ஆடிப்பெருக்கு.
6: ஆமா.
5: ஊர்
6: சொல்லுங்க.
5: ஊர் ஊர்
6: ஊர் தான் எனக்கு ஒண்ணு முடியாது.
5: சரி, ஓகேக்கா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா?
4: அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கூட வருத்தமாக இருந்தது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் அப்பா சீக்கிரம் வெளியே கிளம்பி போனார். வரும்போது ஒரு ஆலமரை கன்று கொண்டு வந்தார். ஆணிக்கு அந்த குட்டி செடியை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. இட்டு நூண்டு சரியா அவ்வளோ பெரிய மரமாக நிற்கிறது அப்படின்ற மாதிரி அப்பா அவர்களை அவருடைய வீட்டு கம்பா, அதாவது வீட்டு காம்பவுண்டுக்குள் ஈரமான இடத்தில் ஒரு குழியை தோண்டினார். ஆணியும் போய் அப்பாவுக்கு உதவி செய்தார். அப்பா தோண்டுகிற மண்ணை தன் சிறிய கைகளால் அள்ளி போட்டால் குழி தோண்டிய முடித்ததும் அந்த ஆலமரக்கன்றை எடுத்து ஆணியின் கையில் கொடுத்து அதை குழியில் நட்டு வைக்க சொன்னார் அப்பா. ஆணிக்கு பெருமை தாங்கவில்லை. ஒரு மகாவிருட்சத்தை அல்லவா அவள் நட்டு வைக்க போகிறாள்.

0: லேசான வாடி போயிருக்கும் அந்த செடியை குழியில் வைத்து மூடினார். பின்னர் மண்ணை அலங்கன்று அணைவாய் சேர்த்து வைத்தார். அதற்கு ஆணி வந்து குழாயிலிருந்து சின்ன சொம்பில் தண்ணீர் பிடித்து வந்தாள். அதை செடியை சுற்றி ஊற்றினாள். ஆணி, இனிமே இது உன்னோட மரம். ஆணி உற்சாகமாக தலையாட்டினாள். அன்றிலிருந்து தினமும் அவள் சாப்பிட மறந்தாலும் ஆலமரச்செடிக்கு தண்ணீர் ஊற்ற மறப்பது கிடையாது. 2 நாட்கள் வாடியிருந்த செடி கொஞ்சம் தெளிவாக இருந்தது. மெல்ல காற்றில் தலையாட்டி ஆரம்பித்தது. ஆணி அந்த செடிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து செடியுடன் பேசி கொண்டிருந்தாள். எல்லாவற்றையும் பேசினாள். பள்ளிக்கூடத்தில் நடந்தது, அம்மா திட்டியது, அப்பா வாங்கியது கொடுத்தது, எல்லாத்தையும் பற்றி பேசினாள். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
1: இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் இன்றைக்கி நாங்கள் என்ன கேம் விளையாடுறோம்னா, நம்ம தமிழர் சேர்க்கா விளையாண்ட மாதிரி தான். நாங்கள் ஒரு எழுத்து சொல்லுவோம், அதில் ஒரு ஊர், ஒரு படம், அதுக்கப்புறம் ஒரு பழம் இல்லைன்னா காய்கறி நீங்கள் சொல்லணும். அடுத்ததான் நானுமே ஒரு தகவல் சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். மரியாதையோடு நடத்தப்படுற உரிமை இது வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் பிறப்பாலேயே கிடைக்கிற ஒரு உரிமை. இது சர்வதேச மனித உரிமை சட்டங்கள்லையும் இந்திய அரசியலமைப்புலையும் மனித கண்ணியம்ன்ற பெயரில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த உரிமையை ஸ்கூலோட கம்பேர் பண்ணுறப்ப பள்ளியில் ஒரு குழந்தை படிப்பில் சிறப்பாக இருக்கலாம், இன்னொரு குழந்தை ஒரு பாடம் புரிய வைக்க நேரம் ஆகலாம். சில குழந்தைங்க வந்து கேள்வி கேட்பாங்க, இன்னும் சிலர் அமைதியாக இருப்பாங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் தனிப்பட்ட திறமை, தனித்தன்மை இருக்கும். ஒரு டீச்சரோட வார்த்தைகள் குழந்தையோட மனசில் நீண்ட நாட்கள் இருக்கும். ஒரு குழந்தை முயற்சி பண்ணுறப்ப உன்னால் முடியாது, ட்ரை பண்ணாதது ஒரு குழந்தையும் இன்னொரு குழந்தையோ வந்து முடியும்னு சொல்லி வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறப்ப குழந்தைக்கு முயற்சி பண்ணுற அந்த தாட்டே இருக்காது. அதே நேரத்தில் ஆசிரியரை மதிக்கிறது குழந்தையோட முக்கியமான பொறுப்பு. ஆசிரியர் மாணவர் உறவு அது வந்து பயத்தின் அடிப்படையில் இல்லாமல் மரியாதை, நம்பிக்கை, புரிதல் இந்த அடிப்படையில் இருக்கிறப்ப ஸ்கூல் இன்னுமே பாதுகாப்பான ஒரு இடமாக மாறும். சரி, அடுத்ததாக இன்னொரு வாட்டியுமே கேமை சொல்லிடுறீங்களா?
0: சொல்லிடுறேங்கக்கா. நாங்கள் வந்து ஒரு லெட்ரு சொல்லுவோம், அதாவது தமிழ் லெட்ரு. அதில் உள்ள பாடல், அப்புறமா படம், பொருள் இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச பாடலும் தருவோங்க. அப்புறமா நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்.
1: சரி, ஓகே. அடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: கேட்டுட்டு இருப்பது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நான் ஜாபீர். அப்புறமா நான் வந்து ஒரு கதை சொல்லிக்கிறேன்லக்கா, ஆணியின் உலகில் அந்த கதையை இப்போ சொல்லிடுவாக்கா?
2: சொல்லிடுங்க.
3: ஓகேக்கா. அப்புறமா ஆணியுமே அந்த அப்பா வந்து ஒரு சின்ன மரத்தை வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதை நத்தி ரொம்ப ஆணியுமே உற்சாகமாக அதை வந்து நல்லபடியாக பார்த்துக்குருவாங்க. அப்புறமா அது வந்து கொஞ்சம் தெளிச்சியாக இருந்தது. மெல்ல காட்டில் தலையாட்டி ஆரம்பித்தது. ஆணி அந்த செடிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து செடியுடன் பேசி கொண்டிருந்தாள். எல்லாவற்றையும் பேசினாள். பள்ளிக்கூடத்தில் நடந்தது, அம்மா திட்டியது, அப்பா அல்வா வாங்கி கொடுத்தது, பள்ளிக்கூடத்தில் இருந்த அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் அறிமுகப்படுத்தி வைத்தாள். ஆகாஷ், அனாமிகா, ருப்பி, ரொசிட்டா, ஹர்ஷத், கிரண் அப்படின்னு எல்லாரையுமே அறிமுகப்படுத்தி வைத்தாள். ஆலமரச்செடி ஆகும்போது தலையாட்டும். அது தலையாட்டி விட்டால் உற்சாகமாக விடுவாள் ஆணி. பந்து 10 நாள் கழித்தும் அன்று காலை தண்ணீர் ஊற்றும் போது தான் ஆணி பார்த்தாள். ஆலமரச்செடியில் நல்ல இரத்த சிவப்பு நிறத்தில் ஆலமரச்செடியில் நல்ல இரத்த சிவப்பு நிறத்தில் இளம் தளிர் இலை முளைத்திருந்தது. அவ்வளவுதான் ஆணிக்கு சந்தோஷமாக தாங்க முடியவில்லை. அப்பா, ஆலமரம் முளைச்சிருக்கு, அம்மா ஆலமரம் முளைச்சிருக்கு என்று சத்தம் போட்டு வீட்டுக்குள் ஓடினாள். முதலில் அப்பா இழுத்து கொண்டு வந்து காட்டினார். அப்புறம் அம்மாவை கூட்டிட்டு வந்து காட்டினார். வாய் நிறைய சிரிப்பு. அப்பாவும் அம்மாவும் மகிழ்ந்தன. அப்பாவும் அம்மாவும் சிரித்தார். அப்படியே பார்த்து கொண்டிருந்தார். அவ்வளோதான்க்கா. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
2: சரி, ஓகே. அடுத்ததான் இன்னைக்கு நாங்கள் ஒரு எழுத்து சொல்லுவோம். அந்த எழுத்துல ஒரு படம், ஒரு ஊர், ஒரு பழம் இல்லைன்னா காய்கறி நீங்கள் சொல்லணும். நீங்களுமே கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். இப்போ வந்து கா நெடில் எழுத்துல உங்களுக்கு ஊர், படம், பழம்லாம் தெரியும்னா 7094439999 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததான் நானுமே ஒரு தகவல் சொல்வேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். ஒரு குழந்தை வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போகிறப்ப தான் கல்வி தொடங்குதுன்னு நாம் நினைப்போம். ஆனால் உண்மையிலுமே
3: அவங்க வந்து எங்கே கல்வி கற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம அக்கா வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொல்லும் போதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது என்ன அப்படின்றது சொல்லியிருந்தது.
2: ஆனால் உண்மையிலேயே குழந்தையோட முதல் ஆசிரியர் பேரண்ட்ஸ் தான்.
3: ஆமாம், உண்மைதான். எங்கள் டீச்சருமே அதே எதிரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மதிக்க வேண்டியது யார் அப்படின்னா பெற்றவங்களை மதிக்கணும், அதுக்கப்புறம் மற்ற எல்லாரையும் மதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தந்துருக்காங்க.
2: குழந்தை பிறந்த நாளில் இருந்து வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து கேட்டு அனுபவித்து கற்றுக்கிற ஆரம்பிப்பாங்க. அம்மா அப்பா பேசுகிற விதம், மற்றவங்ககிட்ட நடந்துக்கிற விதம், ஒரு ப்ராப்ளம் வந்தால் அதை சமாளிக்கிற விதம், வீட்டில் இருக்கிற பெரியவங்களை எப்படி மதிக்கிறாங்கன்னு குழந்தைங்க வந்து அமைதியாக கவனிச்சுட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பேரண்ட்ஸ் வீட்டில் ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, ஆமாம் இது என்னோட தவறு தான், இதை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிப்போம் அப்படின்னு பேசலாம். அப்படி சொல்கிறப்ப குழந்தைக்கும் தவறை ஏற்றுக்கிட்டு சரி செய்யணும்னு தோணும். அதே மாதிரி வீட்டில் யாராவது உதவி செஞ்சால் நன்றி சொல்கிறது, மற்றவங்க பேசுகிறப்ப வந்து கவனமாக கேட்குறது, ஒரு விஷயம் தெரிலனா எனக்கு வந்து தெரில அதை கற்றுக்கிறது, இந்த மாதிரி வந்து சின்ன விஷயங்களை வந்து குழந்தைங்க பெற்றோரோட வந்து பார்த்து கற்றுப்பாங்க. அதனால குழந்தைக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறது மட்டும் பத்தாது, பெற்றோர் தங்களோட செயல்கள்லையுமே அதை காட்டணும். எப்படி இருந்தாலும் முதல் ஆசிரியர் வந்து நம்மளோட பெற்றோர் தான். அதனால பெற்றோர்களுமே இதில் வந்து கவனமாக இருக்கணும். எப்பயுமே குழந்தைங்களுக்கு இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் சொல்கிறத விட நம்ம ஒரு உதாரணமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம்
2: கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
3: ஜாபீர்.
2: அடுத்ததா, நீங்களுமே ஒரு புக்கு வாசிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல,
3: ஆணியின் உலகில் உதயசங்கர் அவங்களால் ஏற்கப்பட்டது. கதை சொல்லிடுறேங்கா. ஆணி அவரை உலுக்கி, அப்பா அப்பா, இது வளர்ந்த பெருசாகி அந்த ஆலமரத்தை மாதிரி.
2: சரி, அடுத்ததா நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம்.
2: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
4: என் பேரு நாயாலட்சிதா, நான் தங்கச்சி மரத்துல இருந்து பேசுறேன்.
2: நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஜாபீர் அண்ணன் நல்லா இருக்காங்களா?
2: நாங்களும் ஜாபீர் அண்ணனும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க?
4: 6th
2: ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு வந்து கேம் கேட்டுட்டு இருந்தீங்களா?
4: கேட்டுட்டு இருந்தேன்க்கா.
2: உங்களுக்கு வந்து ஒரு எழுத்துமே சொன்னோமே,
4: காக்கா.
2: காரைக்குடி. ஓகே, ரொம்பவே சூப்பரா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: அப்பா அப்பா, இது வளர்ந்து பெருசாகி அந்த ஆலமரத்தை மாதிரி ஆயிரும்ல, அதுல காக்கா, குருவி, மைனா, கொக்கு, கிளி எல்லா பறவைகளும் வந்து உட்காரும்ல, பெருசா நிழல் விழும்ல, நான் அதோட கிளைகளை உடிச்சு ஊஞ்சல் கட்டி ஆடுவேன், என்ன என்ன என்று அடுக்கி கொண்டே போனாள். அப்பா அவள் கண்களை பார்த்தார். அதில் அந்த பெரிய ஆலமரத்தின் இலைகள் என்ற சத்தத்துடன் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன. அந்த மரத்திற்கு கிளிகள் கீ கீ கீ கீ என்று பாடிக்கொண்டே பறந்து வந்தன. சிட்டுக்குருவிகள் விருட் விருட் என்று கிளைகளுக்கு கிளை தாவி கொண்டிருந்தன. ட்விட் விட் விட் என்று விட்டு என்று கொண்டு தேன் சிட்டுகள் வந்தன. கா கா கா கா எல்லாம் சொல்லி என்று கத்திக்கொண்டே தங்களுடைய பள்ளிக்கூடத்துக்கு நடந்து கொண்டிருந்தன. வெள்ளை கொக்கு, நீர்க்காகங்கள் வாய்ச்சண்டை போட்டு கொண்டிருந்தன. மைனாக்கள் ஆலப்பழங்களை கொத்தி தின்று கொண்டிருந்தன. ஆணி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாள். எப்படி தெரியுமா? ஆலமர கிளையில் கட்டிய ஊஞ்சலில் ஆணி ஆடிக்கொண்டிருந்தாள். ஆணியின் முகத்தில் மகிழ்ச்சி. ஊஞ்சல் மெல்ல மெல்ல முன்னும் பின்னும் போய் வந்து கொண்டிருந்தது. ஆலமரம் விருட்சமாக அடர்ந்து விட்டது. அப்பா சிரிப்புடன் ஆணிக்கு கைத்த ஆணிக்குட்டியை தூக்கி அவளுடைய கன்னத்தில் முத்தமிட்டார். அவளுடைய மீசியை கிச்சு கிச்சு மூட்டியது. அதாவது அந்த கூச்சத்தினால் ஆணி சிரித்தாள். அப்புறமா அந்த கதை முடிஞ்சிச்சு, ஆனால் புக்கு முடியலை. இன்னைக்கு வந்து இன்னும் ரெண்டு கதை இருக்குது, அதில் நாளைக்கு வந்து தெரிஞ்சுக்க போகிற கதை பேர் வந்து எல்லோரும் ஒன்று தான். இதுதான் நம்ம இந்த புக்கோட லாஸ்ட் கதையுமே. ஓகே, நாளைக்கு தெரிஞ்சுக்கலாங்க்கா.
2: சரி, ஓகே. நாளைக்கு வந்து நம்ம நாளை கழிச்சு நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததா இன்னைக்கான வானிலை தகவலையுமே சொல்லிட்டு உங்கள்டருந்து நாங்களுமே விடை பெற்றுறோம். இன்னைக்கான வானிலை தகவல் வந்து, காற்றோட வேகம் 39 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து 44 கிலோமீட்டர் வரை தெற்கு திசையில் வீசும். இன்னைக்கு வந்து மழைக்கான வாய்ப்புமே இல்லை. இது மண்டபம்ல இருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது நான் கார்த்திகா, அப்புறமா
3: ஜாபீர் இணைஞ்சிருக்கீங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 39 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல்வோசை FM 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடல் அப்படின்னா நமக்கு உடனே நினைவுக்கு வர்றது மீனும் படகும் வளையம்தான். ஆனா அந்த கடலுக்குள்ள மீனை தாண்டி இன்னொரு பெரிய உலகம் இருக்கு, அதுதான் சிப்பிகளோட உலகம். கடல் கரையில கிடக்குற ஒரு சின்ன சிப்பிய பார்த்துட்டு நாம அப்படியே போயிருவோம், இல்லைன்னா ஒன்னு ரெண்டு சிப்பிய எடுத்து கைகளுக்குள்ள வச்சுக்கிருவோம். அந்த சின்ன சின்ன சிப்பிய சேகரிக்கிறதுல ஒரு குடும்பத்தோட வாழ்க்கை இருக்குது, ஒரு பெண்ணோட உழைப்பு இருக்கு, ஒரு பாரம்பரிய தமிழோட கதை இருக்கு. நம்ம கடல், நம்ம மக்கள், நம்ம பாரம்பரியம், இதையெல்லாம் பேசிக்கிட்டே பயணிக்கிற பாம்பன் நீசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பயணிக்க போறது நான் இனிதா. ராமேஸ்வரம் தனுஷ்குடி பகுதியில வாழ்ந்த பல பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா சிப்பி எடுக்கிறத முக்கிய தொழிலா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த காலத்துல இந்த புதுரோடு, நடராஜபுரம், ராமகிருஷ்ணாபுரம், அரிச்சல் முனை இந்த மாதிரி கடற்கரை பகுதிகளில் சேர்ந்த மக்கள் கடல்ல இருந்து சிப்பிகளை சேகரிச்சிருக்காங்க. கடல்ல போய் சிப்பி எடுக்கிறது அவ்வளவு சாதாரணமா வேலை கிடையாது மக்களே. கடலோட நிலைமை, காத்து, அலை எல்லாத்தையும் பார்த்துதான், அதுவும் இந்த தனுஷ்குடி பகுதியில சொல்லவே வேணாம். எப்ப கடல் உள்வாங்கும், எப்ப வெளியே வரும், எந்த மாதிரி கிளைமேட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த தனுஷ்குடியில மாற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கு இப்ப வரைக்கும். கடலோட நிலைமை, காற்று, அலை எல்லாத்தையும் பார்த்துதான் வேலை செய்யணும். குறிப்பா ஆகஸ்ட் செப்டம்பர் மாசங்கள்ல சிப்பி எடுக்கிறதுக்கு ஏற்ற நேரமா இருக்குதுன்னு அந்த பகுதியில் உள்ள பெண்கள் சொல்றாங்க. இந்த சிப்பிகளை எடுத்துட்டு வந்து அப்படியே வந்து விக்க மாட்டாங்க. அதுல இருந்து தோடு, குண்டு, சிப்பி, மட்டு சிப்பி, தட்டு சிப்பி அப்படின்னு சிப்பிகளை தரம் பிரிச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓலை சிப்பி, கோழி முட்டை மாதிரி வடிவங்கள்ல ஒவ்வொரு வடிவங்கள்ல அவங்க கையால தயாரிச்சு அதான் விற்பனை செய்யறாங்க. குறிப்பா கையால தயாரிச்சு செய்யற விற்பனை பொருட்களையும் செய்யறாங்க, கடைக்கு கொடுக்கற சிப்பிகளையும் கடைக்கு கொடுக்கறாங்க, அவங்க கையால செய்யற சிப்பிகளையும் கையால செஞ்சு விற்பனை செய்யறாங்க. ஒரு பக்கம் கடல்ல இருந்து சிப்பியை எடுக்கணும், இன்னொரு பக்கம் அத பொருட்களா தயாரிச்சு விற்பனை செய்யணும். அதனால இது வெறும் சிப்பி எடுக்கிற தொழில் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அங்க உள்ள மக்கள். கடல்ல இருந்து கிடைக்கிற ஒரு இயற்கை பொருளை வச்சு அவங்களோட கையால ஒரு வாழ்வாதாரத்தையே உருவாக்குன பெண்களோட கதை தான் இது. இந்த தொழில் செஞ்சிட்டு இருக்க கொஞ்ச பெண்கள்ல ஒருத்தவங்க தான் திருமதி மகேஸ்வரி. அவங்க சொன்ன விஷயம், நாங்க எடுக்கிற சிப்பிகள் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து விற்பனை செய்ய ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, கடல்ல சிப்பி எடுக்கிற தொழில் வந்து நாளடைவுல நலிவடைஞ்சிருச்சு சொல்றாங்க. இவங்க எடுக்கிற சிப்பிகளை வாங்குறதுக்கு வியாபாரிகள் இல்லையா, இதனால மூட்டை முட்டைகளா என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மணல்ல புதைச்சு வச்சுட்டாங்களாம். இப்படி செய்யறப்போ எத்தனை வருஷம்னாலும் அந்த சிப்பி அப்படியே புதுசா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்பப்பெல்லாம் வியாபாரிகள் வந்தாங்க அப்படின்னா அந்த நேரத்துல இந்த சிப்பிகளை எடுத்து வியாபாரிகளுக்கு விற்பனைக்கு கொடுப்பாங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவ்வளவு நேரம் நம்ம பேசியாச்சு, கொஞ்சம் பாட்டையும் நம்ம கேட்டுட்டு வந்துடலாமா? இசை பக்கம் போகலாம், தொடர்ந்து பாடல்கள் வருது, கேட்டுக்கிட்டே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க மக்களே. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக இருக்குது, தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் முனியசூரி. எனக்கு வயசு 55. பாம்பன் சின்னப்பாளம். நானும் என் கணவரும் தீவுக்கு போனோம். போய்கிட்டு இருக்கையில வலை கொண்டு போய் விட்டோம். பிடிக்கையில நான் வத்தை இழுத்து, என் புருஷன் என் வீட்டுக்கார் வலை வத்தையை இழுத்துக்கிட்டு இருந்தாரு. நான் வலை பிடிச்சேன். கடைசியில் பார்த்தா திருக்கை முள்ளு குத்திருச்சு காலில். திருக்கைன்னு சொன்னாங்க. அப்பளையே மசங்கி தண்ணீரை விழுந்துட்டாங்க. நான் இறங்கி தூக்க போனால் தூக்க முடியலை. வாழை காத்தனால வத்தை வேற வளைஞ்சு போகுது. இவ்வளும் தண்ணிக்கில மசங்கி விழுந்துட்டாங்க. என்னால் தூக்க முடியல, இருப்பு முடியும் தண்ணி. கஷ்டப்பட்டு போய் வத்தையை போட்டுட்டு வத்தையை போய் இழுத்துக்கிட்டு வந்து தூக்கி வத்தையில் ஏற்றவும் முடியலை என்னால். கடையில் தூக்கி ஏற்றி நங்கரத்தை போட்டுட்டு வலை வேற பிடிக்கணும். வத்தைய இன்ஜின் வத்தையில திளாவி திளாவுற வத்தை அங்கே போட்டு வந்துட்டோம். கொண்டு வர முடியாதுல்ல. அதனால அடுத்த வள்ளத்தை கூப்பிட்டு, ரொம்ப முடியலை, அடுத்த வள்ளத்தை கூப்பிட்டு நான் ஏற்றிக்கிட்டு வந்து காப்பாத்தினேன். கடைசியில் கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரியாக தேவலை ஆகலை. ரொம்ப வேதனை பண்ணிருச்சு காலு, நடக்க முடியலை. மறுபடியும் கூட்டிகிட்டு போனேன். பிழைக்காது தானே வழி, பிள்ளையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மர கூட்டிகிட்டு போனேன். மர கூட்டிகிட்டு போய் அந்த வத்தை காலில் ஏறிடுச்சு. மரம் முடியாமல் போயிருச்சு. கொண்டு வந்து போட்டுக்கிட்டு ஆற்றினேன். ஆற்றிட்டு ஒரு பெட்டி கடை வச்சுருந்தேன், டீ கடை வச்சுருந்தேன். காலையில் 4 மணிக்கு நீ கடையை பார்த்துக்க, நான் கடலுக்கு போகிறோம்னு போனாங்க. கடலுக்கு போவையில் கரண்ட்டு கம்பி அந்து கிடந்துச்சு. கரண்ட்டு கம்பி அந்து கிடக்கையில் எனக்கு, நான் போயிட்டு வரேன் வளவை பிடிச்சிட்டு வரேன் போனவு, கரண்ட்டு கம்பி அந்து கிடஞ்சி கவனிக்கலை. கரண்ட்டு கம்பி மேலே காலை வச்சுட்டாங்க. கரண்ட்டு கம்பி அடிச்சிருச்சு. ஒரு பையன் இருக்கு, ஒரு 5 மணி இருக்கும், சித்தி சித்தின்னு வந்து கூப்பிட்றான். என்னடா நீங்கள் தூங்கு, சித்தப்பாங்க செத்து போய் கிடக்குறோம்னு சொன்னார். போய் பார்த்ததுமேக்கா இறந்து தான் போய் கிடந்தாங்க. 5 மணிக்கு போனவு, 4 மணிக்கு போனவு, 5 மணிக்கு தான் போய் பார்த்தேன். அவங்க இறந்து அவங்க இருக்கையிலையும் போவேன். அவங்க இறந்ததுக்கு பிறகு நான் தான் போனேன் கடலுக்கு. போய் நான் தான் கொண்டுக்கிட்டு வந்து பிள்ளையில மூணையும் காப்பாற்றினேன். ஒரு ஆம்பளை பையன், 2 பொம்பளை பிள்ளை. வத்தைனா வளையினா கிடக்குந்த வளை உரம் ஏன் வளர்தேன். பிள்ளையில கட்டி கொடுத்தேன். நல்லது வல்லது பார்த்தேன். இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோட கதைகளையும் நம்ம ஊரு வாழ்க்கையோட சுவாரஸ்யங்களையும் உங்ககிட்ட கொண்டுட்டு வர்ற கடல் ஓசை எஃப்எம் 90.4. இதோ நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. பாம்பு மாதிரி உடல் தோற்றம் இருக்குங்க, முதல மாதிரி பல்லு வச்சிருக்குங்க, கரும்பச்சை நிறத்துல இருக்கும். என்ன ஏதோ வித்தியாசமா ஒரு விலங்க பத்தி சொல்ற மாதிரி இருக்குதே அப்படின்னு நினைப்பீங்க. விலங்கு இல்லங்க, கலிங்க முரல் அப்படின்னு ஒரு மீனை பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த மீனை கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், அப்புறம் பாத்தீங்கன்னா மருத்துவமனைக்கு போகாமலேயே சாப்பிட்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்றத வந்து நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். மெலிதான தோற்றத்துல நீளமான உடல் அமைப்புல வந்து கரும்பச்சை நிறத்துல இருக்கிற இந்த கலிங்க முரல், இங்கிலீஷ்ல இதை நீடில் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீண்ட வாய் இருக்கும், கூர்மையா பற்கள் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர்ல இருந்து 95 சென்டிமீட்டர் வரை வளருமா. சின்ன மீன்களை வந்து இது வந்து முரல் மீன் வந்து வேட்டையாடி சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க. வெப்பம் அதிகமாவா இல்லைன்னா காத்து அதிகமா இருந்தா கடல் பரப்புல வெயில் வராம இருக்கிற நேரங்கள், அதுவும் கடல் குளிரா இருக்கிற நேரங்கள் மாறுபடும் போது இது வந்து பாத்தீங்கன்னா உணவை வேட்டையாடி உண்ண கடலுக்குள்ள மேல் பரப்புல வந்து மீனவர்கள் வலையில சிக்கிது. அதாவது இந்த கலிங்க முரல்னு சொல்லக்கூடிய இந்த முரல் வந்து கரவள நேரங்கள்ல அதிகமா வரும். நுண்ணுயிரிகள் பாக்டீரியாக்கள்லாம் நிறைய உற்பத்தி ஆகும். அதை சாப்பிடறதுக்கு வர்ற இந்த மீன் தான் வலைகள்ல பிடிபடுது. மீனவர்கள் வலையில சிக்கி கொள்ற இந்த மீன் மத்த மீன் மாதிரி முள்ளெல்லாம் அதிகமா இருக்காது, சாதாரண மாதிரி தான் இருக்கும். எலும்புகள் அதிகமா இருக்கும். எலும்புகள் வந்து பாத்தீங்கன்னா இதோட முள்கள் வந்து பச்சை நிறத்துல இருக்கும். இதோட முள்ள வெளிநாடுகள் என்ன செய்வாங்க அப்படின்னா உதுத்து அதை என்ன செய்வாங்க அப்படின்னா கையில பிரேஸ்லெட்டா கழுத்துல பாசியா தயாரிச்சுக்கிருவாங்களா மக்களே. குறிப்பா இந்த கலிங்க முரல் மீன் பாத்தீங்கன்னா பச்சை நிறத்துல இருக்கும். கடல் நீர் அப்புறம் வந்து நன்னீர்லயும் வாழும் தன்மை உடையது அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். மீன்பிடி தடை காலங்கள்ல வந்து கரவளைகள்ல அதிகமா பிடிக்கப்படுற இந்த மீனை நம்ம பார்க்கலாம். குறிப்பா 1 கிலோ மீன் வந்து பாத்தீங்கன்னா 300 to 400 வரைக்கும் விற்கப்படுதான். மருத்துவ குணங்கள் அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வயித்துல வந்து இந்த குறை பிரசவம், அப்புறம் குழந்தைகள் வந்து வளர்ச்சி கம்மியாயிருக்கு அப்படின்னு டாக்டர்ஸ் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த முரல் மீனை சாப்பிட்டா இந்த மாதிரி வைட்டமின் டி ஊட்டச்சத்துகள் குறைபாடு இல்லாம குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் சத்துக்கள் அதிகமா கிடைக்கிறதுனால இத குழந்தைகள் சாப்பிடுறதால பற்களும் வலுவடையுது, முதுகெலும்பு, முதுகு தண்டு, இது எல்லாத்துக்குமே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மருந்தாவும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நீரழிவு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த ஊளி மீன் நுரையீரலுக்கு நல்லதான். மனநல கோளாறு யாருக்காவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மீனை அடிக்கடி சாப்பிட்டோம் அப்படின்னா மனநலம் சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா முடி இல்லாதவங்க கண்டிப்பா இந்த மீனை சாப்பிடுங்க, நல்ல முடி வளரும் மக்களே. விட்டமின் B12 நரம்பு செயல்பாடுகள் ஊக்குவிக்குது. நரம்பு தளர்ச்சி குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா வாரத்துக்கு 1 முறை இல்லைன்னா வாரத்துக்கு 2 முறை இந்த மீனை கண்டிப்பா எடுத்துக்கலாம். கரவுளி மீனை வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. வலைகள்ல மீன் சிக்கிற மாதிரி இப்போ நம்ம காதுகள்ல நல்ல பாடல்களும் சிக்க போகுது மக்களே, தொடர்ந்து கேளுங்க. இது உங்கள் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திர பழக, சமுத்திர பழக, அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: கடலோட கதைகளையும் நம்ம ஊரு வாழ்க்கையோட சுவாரஸ்யங்களையும் உங்ககிட்ட கொண்டு வர்ற கடல் ஓசை எஃப்எம் 90.4 இதோ உங்களுக்காக சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. பாம்பன்ல பாரம்பரியமா ஓலை வச்சு மீன் பிடிக்கிற முறை நடக்குது தெரியுமா? நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய முறைகளை இப்பவுமே விடாம நம்ம மீனவர்கள் இந்த மீன்பிடிப்பு முறைய பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. கடல்ல வலை போடுறாங்க அப்படின்னா மீன் நம்மளோட வலைகள்ல சிக்கணும் அப்படின்னு தான் நாம நினைப்போம். ஆனா ஆனா இங்க ஒரு வித்தியாசமான கதை இருக்கு. வலையோட பனை ஓலைகளை கட்டி அந்த ஓலைய பார்த்து மீன்களை வலைக்குள்ள வர வைக்கிறாங்கன்னா அது நம்ப முடியுதா? ஆமாங்க, நம்ம பாம்பன்ல பாரம்பரியமான ஓலை வச்சு மீன் பிடிக்கிற முறை நடந்துட்டு இருக்கு. படகுல துடுப்பு போட்டு கடலுக்கு போய் வலைய போடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்ஜின் படகாவும் மாறிடும். அந்த படகுல என்ன செய்வாங்க அப்படின்னா வலையோட கயிறுல பனை ஓலைகளை வரிசைய கட்டி வச்சிருப்பாங்களாம். கரையில இருந்து இந்த கயத்தை இழுக்கும் போது மீன் வலையில சிக்கி கொள்ளுமா. அதாவது நம்ம கரவளை இழுக்கிறோம் இல்லையா, அந்த கரவளையே இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, பனை ஓலைகளை வச்சு கரவளை எடுத்திருக்காங்க. கரை வழியே இந்த பனை ஓலை வலைகளை இழுக்கும் போது மீன்கள் பிடிபடும். அதை என்ன செய்வாங்க அப்படின்னா மூணு பங்கா பிரிச்சுக்குவாங்களாம். ஒரு பங்கு வலைக்கும் ஒரு பங்கு படகோட உரிமையாளருக்கும் போயிருமா. இந்த ஒரு பங்கு வலைக்கு உள்ள அந்த மீன்களை என்ன செய்வாங்க அப்படின்னா ஓலை கயிறை இழுக்கிறாங்க இல்லையா, அந்த கூலிக்காரவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்களாம். இந்த கூலிக்காரவங்க இந்த மீனை வியாபாரம் செஞ்சு அதுல வருமானம் ஈட்டிதான் தங்களோட வாழ்வாதாரத்தை பெருக்கிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் இந்த ஓலைகளை கட்டி மீன் பிடிக்கிற முறை பாரம்பரிய வரலாற்றுல ஒரு தொழிலாவும் இருக்குது. நம்ம பகுதியிலையும் அதுவும் பாம்பன் பகுதியில ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இந்த ஓலை கயிறை இழுக்கிறாங்க மக்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4 பாடல்கள் வர நேரம் வந்துருச்சு மக்களே, ஜாலியா பாடல்கள் கேட்டுட்டு வாங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4. கடலோட கதைகளையும் நம்ம ஊரு வாழ்க்கையோட சுவாரஸ்யங்களையும் உங்ககிட்ட கொண்டுட்டு வர்ற கடல் ஓசை FM 90.4. இதோ சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. உழுவ கிட்டார் பிஷ் கேள்விப்பட்டிருக்கீங்களா மக்களே? இது நம்ம பாம்பன் ராமேஸ்வரம் பகுதிகளில் பிடிக்கப்படுற ஒரு மீன். இந்த உழுவ மீனோட முன்பக்கம் பாத்தீங்கன்னா திருக்க மீன் மாதிரி தட்டையா இருக்கும், பின்னாடி போக போக சுறா மீன் மாதிரி நீளமா வாள் இருக்கும். இதனால இதுக்கு கிட்டார் பிஷ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமான வேட்டை காரணம். இது மணல்கள்லயும் சேறுகள்லயும் பாதி உடம்ப புதைச்சுக்கிட்டு நான் இங்க இல்லன்னு சொல்லாம சொல்லிட்டு இறைக்காக காத்திருக்குமா. இறை பக்கத்துல வந்தா சட்டுன்னு பிடிச்சிருமா. திருக்க மாதிரி இருக்கிற கூர்மையான பற்களால இது கடவாய் பற்கள்ல நண்டு அப்புறம் ரால் இந்த மாதிரியான இறைகளை நச்சு சாப்பிடும். இது சுறா திருக்க மாதிரி குட்டி போடுற இனம். இது முன்னாடி திருக்க பின்னாடி சுறா ரெண்டும் கலந்த கலவையா தெரியும் மக்களே. இந்த கிட்டார் பிஷ் அதாவது உழுவ மீன முன்னாடி எல்லாம் சாப்பிட்டா உடம்பு வலி குறுக்கு வலி போய் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குமா. ஆனா இப்போ இந்த மீனை பிடிக்கிறது ரொம்ப இல்ல. முன்னாடிலாம் இந்த மீனை எக்ஸ்போர்ட்டுக்கு அதிக விலைக்கு அனுப்பி வைப்பாங்க. முன்னாடிலாம் எல்லா வகை உழுவையும் தடை செய்யப்பட்டது கிடையாது. குறிப்பிட்ட கிட்டார் பிஷ்ல இந்த முனையில பார்த்தா பவ் மவுத் அப்படின்னு சொல்லக்கூடிய தலையில முற்கள் இருக்கும், அது ரொம்பவே தெளிவா தெரியும். மூக்கு தட்டையா உடம்பு அகலமா இருக்கும். அந்த வகை கிட்டார் பிஷ் மட்டும்தான் தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். இதனால மீனவர்களோட வலைகள்ல இந்த வகையான கிட்டார் பிஷ்கள் வந்துச்சு அப்படின்னா அரிய வகை உயிரினமாவும் இருக்கிறதுனால உயிரோட கிடந்துச்சு அப்படின்னா அதை கடல்லயே விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம எதிர்பார்த்த பாடல்கள் வருது மக்களே, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 39 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலை நம்பி வாழ்ற மீனவர்களுக்கு படகு அப்படின்றது வெறும் வாகனம் கிடையாது. மீனவர்களோட வாழ்வாதாரம், தொழில், குடும்பத்தோட எதிர்கால மக்களே, உங்கள்கிட்ட தொடர்ந்து பகிர்ந்துகிட்டே இருக்கிற கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திர பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கடல்ல பாதுகாப்பான முறையில மீன் பிடிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த FRB படகு திட்டம் வழங்குறாங்க. இந்த திட்டத்துல கடலுக்கு போற பாரம்பரிய மீனவர்கள் அவங்களோட வலைகள், அப்புறம் வந்து காப்பீடு செய்யப்பட்ட படகுகள் எல்லாம் மேம்படுத்தி கொள்ள குறைஞ்சது 40% மானியத்துல 10 சென்டிமீட்டர், அதாவது OAL சொல்லக்கூடிய ஓவர் லென்த், அதோட அளவுகள் வந்து பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர்ல இருக்கும் FRB படகு கொடுக்கறாங்க. FRB அப்படின்னா ஃபைபர் படகு, அதாவது பாத்தீங்கன்னா எல்லா படகுக்கும் கிளாஸ் கொடுக்கறாங்க இல்லையா, கண்ணாடி இலை படகு தான். இதற்கான அரசு உதவியா கொடுக்கறாங்க. என்ன தகுதி இந்த படகு வாங்குறதுக்கு இருக்கணும் அப்படின்னா, ஒரு மீனவரா இருக்கணும், அதுவும் பாரம்பரிய மீன்பிடி தொழில் முறைகள்ல ஈடுபடுறவங்களாவும் இருக்கணும். விலை எவ்வளவு கொடுத்து வாங்கணும் அப்படின்னா, 10 மீட்டர் அளவுல ஃபைபர் படகு வந்து பாத்தீங்கன்னா 4 லட்சம் வரைக்கும் உதவித்தொகை வாங்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா இந்த படகு வாங்குறதுக்கு வந்து முழு தொகையும் நம்மளே செய்ய வேண்டியது இல்ல மக்களே, அரசு மானியமா ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துருவாங்க. மீனவர்களோட பங்கு 60%. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா கூட்டுறவு மீனவர் பங்குன்னு சொல்லக்கூடிய 40%, அதாவது பாத்தீங்கன்னா இந்த 60-40 சேர்த்து நமக்கு ஒரு அரசு திட்டமா நமக்கு மானியத்தோட மீனவர்களுக்கு வழங்குறாங்க. இந்த பங்கு தொகையை செலுத்தி ஃபைபர் படகை நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எங்க யாருக்கிட்ட விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்றேன். உரிமம் சான்றிதழ், அதாவது பாத்தீங்கன்னா சரியான படகோட விவரங்கள் செய்த சான்றிதழ் வச்சிருக்கணும். மீன்பிடி உரிமம், மீனவர் அடையாள அட்டை வச்சிருப்போம் இல்லையா, அந்த அடையாள அட்டை முக்கியமா பாத்தீங்கன்னா நலவாரிய கார்டு, இதெல்லாமே ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தமிழ்நாடு மீன்வளத்துறை இணையத்துல நம்ம புதுப்பிக்கலாம். இணையத்தின் மூலமா நம்ம பதிய முடியல அப்படின்னா தமிழ்நாடு மீன்வளத்துறை அலுவலகத்திட்ட போய், இல்லைன்னா நலவாரிய உறுப்பினர்கள் கிட்ட போய் நம்ம விண்ணப்பம் கேட்டு அந்த தகவல்களை வழங்கலாம். அவங்க கிட்ட கேட்டா அவங்களே எல்லா விவரங்களையும் நமக்கு சொல்லுவாங்க. என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்றத அவங்களே படிவங்களை நிரப்பி அதிகாரிகளிடம் கொடுப்பாங்க. இந்த திட்டம் இந்த அலுவலக நபர்கள்ட்ட வந்து கேட்டு தகவல் வாங்கலாம். மீனவர்களுக்கு இந்த தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போக உதவுற ஒரு வாய்ப்பாவும் இருக்குது மக்களே இந்த திட்டம். இதுல மீனவர்கள் எல்லோரும் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு அவங்களுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அருமையான பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் லட்சுமி. நான் வயசு 54 ஆயிடுச்சு. இங்க இருந்து வீட்டுல இருக்கோம், முதல் நாள் வீட்டுல இருக்கோம், ரெண்டாவது நாள் உன் மயனேஜ்மா கடலுக்கு போனா பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல வந்து இருக்கான், அங்க சம்மாட்டி வீட்டுல போய் பாருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க கோடியாக்கரையில சரின்னு சொல்லிட்டு நாங்க இங்க இருந்து மாமன் தங்கச்சி மரத்துல இருந்து கிளம்பி போறோம். கிளம்பி போய் அங்க போனா பஸ்க்கு போய் இறங்குறோம். இறங்கின உடனே அவன் உட்காந்துருக்கான், ஒரு குச்சி வீட்டுல இருக்கிறான். அதோட வார நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்ல, இல்லம்மா நாங்க பாத்துக்கிட்டு வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நின்றுருக்கான். சரி அடே உங்க அம்மா வந்துட்டாங்கடா, போடா போய் சாப்பிடு, சாப்பாடு எதுவும் வாங்கி கொடுறா அப்படின்னு. ஓ போய் அங்கே ஒரு கடை இருக்கு, போய் இட்லி தோசை வாங்கிட்டு வந்திருக்கான். நீ சாப்பிடுமா, நாங்கள் போய் இந்த எங்கிட்ட போயிட்டு வாரஞ்சிட்டு போக சொல்லிட்டு தான் நிற்கிறான். என்னட்ட அல்ல கொந்தளிச்சு வேகமாக வந்துடுச்சு. அப்போது இந்த பொம்பளை சொல்லுது, அடே நம்ம மட்டும் வல்லங்களாம் கிடச்சிடா, போடா உறவட்டமா போட அப்படின்னு சொல்லி சமாட்டி பண்ணாடி சொல்லுது. சரிஞ்சிட்டு அம்மா நீ சாப்பிடு, நான் போய் பாதுவரன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். அங்கே ஓட ஓட அல்ல தண்ணி எங்கிட்ட தான் வருது வந்துடுச்சு. அப்போ இந்த பொம்பளை சொல்லுது, என்னன்னு சொல்லி அக்கா அக்கா சரிசுவாக்கா உங்கள்கிட்ட வல்லம்லாம் வலிஞ்சு ஓடுது, அங்கே கடக்கார வழியே ஓடுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுங்கடவுன்னு இந்த பொம்பளை பற்றி விட்டது. இவங்க ரெண்டு பேரும் அப்பன் மயின்னு எழுத்து போகிறதுக்குள்ளேயும் தண்ணி நிறைய வந்துருச்சு, நிறைய கோயிலே மூன்றாப்பில் வந்துருச்சு. வந்து அதோட பிள்ளைகளாம் பட்டிங்க அவங்களும் கரையை நடந்து வராங்க. என்னையை ஓடி வந்தவன் இங்கிட்டு நான் இங்கிட்டு தெரியாமல் நின்றேன். எனக்கு அந்த இடம் அப்போ போனது அறிவுமா தெரியாது, எந்த இடமும் தெரியாது நம்மளுக்கு. நான் மட்டுக்கு சும்மா மழை தண்ணி மாதிரி வர்றாங்கன்னு நான் இருந்துட்டேன். பார்த்து அப்புறம் சொல்லி கடவுள் முன்கு வருது, என்ன கணக்கில் நின்றுக்கிட்டு இருக்கா வாமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் பிடிச்சி இழுத்துக்கிட்டு நேரம் வந்ததுக்கு பயலுக்கு காலில் முறிஞ்சு அதை கூட பெருசு பண்ணல, என்னையை தான் பிடிச்சி இழுத்துக்கு ஓடிருந்தான். ஓடி போய் ஒரு கோயிலுக்கிட்ட அங்கிட்டு பஸ் ஸ்டாண்டு கோயில் மாதிரிக்கு அங்கனக்கில் போய் நின்றுட்டான். சம்பவத்தாடி எப்படியே ஒரு கொடூரம், அப்படியே மலார் மலார் ரோட்டில் தூக்கி தூக்கி அப்படியே போட்டுருச்சுங்க. அந்த பிள்ளையில என் பச்சை பிள்ளை ஒரு பையெல்லாம் 9 வயசு பையன், 10 வயசு பையன் இருக்கும். இப்போதான் ஒரு வாரம் தான் இப்போ ஆச்சான், கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளையும் பொண்ணு அவங்களாம் வந்திருக்காங்க. அவங்க ஆஞ்சி எடுத்து போட்டுருக்காங்க, அவங்களாம் வந்திருக்காங்க. அந்த பிள்ளையெல்லாம் அப்படி மெதந்து இப்படி வருது, கருத்து நிறைய நகனட்டுலாம் போட்டிருக்கு. இந்த பாமல்ல உள்ள ஒரு பையெல்லாம் இறந்துட்டான், போஸ்ட் சாஞ்சு கடலுக்குள்ள அந்த பையெல்லாம் இறந்துட்டான். பிழைக்க போன பயில் தான் இதுகள்லாம், இவெல்லாம் மர பிழைப்பு பிழைச்சி வந்தது. இந்த இதுகள்லாம் மர ஒரு வாரம் சென்று நீ அம்மா கூட்டிகிட்டு போடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவோம். நேனே கூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டான். அவங்க அப்பா மட்டும் கொடியாகர இருந்தா. நன்றி நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. நெய்தல் கைமணத்தோட சுவையான சமையல தொடங்கலாம். கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் இப்போ தொடங்கலாமா? தொடங்க போறது நான் உங்கள் இனிதாங்க. இன்னைக்கான நெய்தல் கைமணம் சமையல்ல நண்டோட சினையில கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு பாக்கலாம். என்னடா ஒரே சினைய வச்சு ஏதோ புது புது டிஷ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா மக்களே, நண்டோட சினைய வச்சு இன்னைக்கு கிரேவி பண்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தேவையானது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வாங்குற நண்டுக்கு மேல ஒரு சில பேர் அந்த செனையோட அப்படியே வந்து குழம்பு வச்சிருவாங்க, இல்லைன்னா சமைச்சு சாப்பிட்டுருவாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா குழம்புக்குள்ள போடும் போது இந்த நண்டோட செனை கரைஞ்சு அது அப்படியே குழம்பு ஃபுல்லா ஆயிடும். அது வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி இருக்கிற நேரங்கள்ல இந்த நண்டோட செனையை மட்டும் தனியா எடுத்து அதுல எப்படி கிரேவி செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். வாங்க எப்படி சமைக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். நண்டோட செனை கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்லங்க, நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது கூட பெரிய வெங்காயம் 1-2, தக்காளி பொடுசா நறுக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் காரத்துக்கு தக்கன பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை கிராம்பு, சிக்கன் மசாலா இல்லைனா 65 மசாலா, கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூட புதினா மல்லி எடுத்துக்கோங்க. மக்களே, ஒரு பாத்திரத்துல எண்ணெய ஊத்தி பட்டை கிராம்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். நறுக்கின வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாவை போட்டு நல்லா வேக வைக்கணும். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பொன்னிறமா வேகவும் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த செனைய உள்ள போட்டு அது கூட சிக்கன் மசாலா, 65 மசாலா, அப்புறம் கரம் மசாலா, கொஞ்சமா உப்பு, காரத்துக்கு தக்கன மிளகாய் தூள் போட்டு நல்லா கிளறி கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடணும். தண்ணி ரொம்ப ஊத்தணும் அப்படின்னா நண்டோட முட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேஸ்ட் கொடுக்காது. அதனால நம்ம தண்ணிய கொஞ்சமா தான் தெளிச்சு விடணும். ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடணும். வெந்ததுக்கு அப்புறம் மல்லி இலைய தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். இந்த கிரேவி ரொம்ப டேஸ்டா இருக்கும் மக்களே. கண்டிப்பா நண்டோட சென்ன கிடைக்கிற நேரங்கள்ல உங்க குழந்தைங்களுக்கு வேற மாதிரி டிஷ் கொடுத்தா அது அவங்களோட ஃபேவரட் டிஷ்ஷா கூட மாறிடும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க மக்களே. நெய்தல் கைமணத்தின் சுவையோடு இந்த பகுதியை இங்கு நிறைவு செய்கிறேன். இனி உங்களுக்கான அருமையான பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாப்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிடலுக்கே கொடுத்துட்டு வரேன்.
0: ஹாஸ்பிடலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தன மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிடல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சா, இப்பெல்லாம் கடற்கரையில மீனை விட கொசு தான் அதிகமா வருது.
0: அதான் மாப்பிள, இந்த மாதிரி பழைய டயரு, பழைய பிளாஸ்டிக் டப்பா, இது எல்லாத்தையும் கடற்கரையில அப்படியே சும்மா தூக்கி போடுறத விட்டுபிட்டு அதை எங்கேயாச்சும் மழை தண்ணி தேங்காத இடத்துல போட்டு வைக்கணும். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் குப்பை வண்டியிலயாச்சும் போடணும். இப்படியே போச்சுன்னு வையே, உன்ன மாதிரி யார் யார் கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியா தான் சொல்றீங்க மச்சா, நம்ம கம்பெனிக்கு பக்கத்திலேயே கூட ரெண்டு மூணு டயர் கிடக்கு, முத வேலையை அதை எல்லாத்தையும் தூக்கி போடணும்.
0: சரி போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணு, உடம்ப பாத்துக்க மாப்பிள்ள, சுடுதண்ணி வச்சு குடி, நான் போயிட்டு வரேன்.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4. மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படினா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வர பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடாலதான் காணப்படும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: ஆலோசை FM 90.4
1: சமுத்திரம் பழக சமுத்திரம் பழக அலைதரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை FM 90.4. ஒரு வீட்டில் வருமானம் குறைஞ்சா அந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வருமோ அந்த மாதிரி ஒரு நாட்டில் பொருளாதாரம் ஏற்றத்தாழ்வு அதிகமா இருந்தாலும் பல பிரச்சனைகள் வரும். இன்னைக்கு நம்ம முன்னாடி நிக்கிற இன்னொரு பெரிய சவால் காலநிலை மாற்றம். நம்ம வாழ்க்கையில ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையுமே உங்ககிட்ட கொண்டுட்டு வர போறது நான் இனிதா. இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4. ஒரு வீட்டில் வருமானம் குறைஞ்சா அந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனைகள் வரும்? குறிப்பா பாத்தீங்க, சந்தை பொருளாதார முறையை பயன்படுத்தும் போது வளர்ச்சி எல்லாருக்கும் போய் சேரணும். வளம் எல்லாம் குவிஞ்சுகிட்டு மக்களுக்கு அடிப்படை தேவைகளுக்குரிய கஷ்டங்கள் எதுவும் வரக்கூடாது. வறுமையை குறைக்கவும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் முயற்சி செய்கிறாங்க. இத காலநிலை மாற்றத்தோட சேர்த்து பார்த்தா இன்னும் ஒரு முக்கியமான விஷயமும் புரியும். காலநிலை மாற்றத்தோட பாதிப்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு பெரிய தொழிற்சாலை தன்னுடைய உற்பத்தியை நிறுத்திக்கிட்டு வேற இடத்துக்கு போயிடலாம். ஆனா ஒரு மீனவர் கடலை விட்டுட்டு வேற தொழிலுக்கு போக முடியுமா சொல்லுங்க? மழை மாறினாலும் கடல் வெப்பம் மாறினாலும் கிடைக்கிற இடம் மாறினாலும் அவங்களுடைய வருமானம் மாறிடும். அதே மாதிரி விவசாயிகளை எடுத்துக்கிட்டாலும் மழை சரியான நேரத்துல வரலைனாலும் விளைச்சல் குறையும். விளைச்சல் குறைஞ்சா வருமானம் குறையும். வருமானம் குறைஞ்சா குடும்பத்தோட வாழ்க்கை பாதிக்கப்படும். இந்த மாற்றங்களுக்கெல்லாம் முக்கிய காரணம் காலநிலை மாற்றம் தான். காலநிலை மாற்றம் வந்து பாத்தீங்கன்னா வெயில் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் கிடையாது மக்களே. அது நிறைய பொருளாதாரத்தை பாதிக்குது. இதனால பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது பணம் சம்பாதிக்கிற வளர்ச்சியா மட்டும் இருக்க கூடாது. நம்ம இயற்கை சேர்த்து பாதுகாக்கிற வளர்ச்சியா இருக்கணும் இந்த பொருளாதார வளர்ச்சி. அதனால வளர்ச்சியும் எதிர்காலமும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா உங்களுக்காக பாடல்கள் வருது. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மலரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. இன்னைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிறைய விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். தனுஷ்குடி பெண்களோட கடல் வாழ்க்கையில இருந்து நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். கடலுக்குள்ள போய் சிப்பி எடுக்கிறது அவங்களுக்கு ஒரு சாதாரண வேலை கிடையாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பை பத்தியும் அவங்களோட சவால்களை பத்தியும் புரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பா மீனவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த உழுவ மீன் கடல்லையே விட்டுருங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக்கிறதையும் அவங்க கிட்ட நம்ம தெளிவா சொன்னோம். அதே மாதிரி முறை மீன் கர்ப்பிணி பெண்களுக்கு குழந்தைங்களுக்கும் எப்படி பயன்படுது, அதோட மருத்துவ குணங்கள் என்னன்னு பார்த்தோம். நம்ம பாம்பன் பகுதிகளில் இப்பவுமே ஓலையை கட்டி வச்சு கரவலை இழுக்கிற அந்த சுவாரஸ்யமான பாரம்பரிய மீன்பிடிப்பு முறைய பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட அரிய வகை மீன்கள்ல ஒன்னா இருக்கிற உளுவை மீன் அதை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம். கடலை நம்பி வாழ்ற மீனவர்களுக்கு படகு அப்படின்றது வெறும் வாகனம் கிடையாது, அந்த படகுதான் அவங்களுடைய தொழில். தொழில் எவ்வளவு முக்கியம், மீனவர்களுக்காக 40% மானியத்துல ஃபைபர் படகு திட்டம் கொடுக்கறாங்க. அந்த திட்டத்தை எங்க வாங்கணும், யாருக்கிட்ட விண்ணப்பிக்கணும், என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்றத தகவல்களையுமே தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்ல மக்களே, நெய்தல் கைமணம் பகுதியில நம்ம ஒரு உணவு முறையில இருக்கிற ஒரு அருமையான விஷயத்த பார்த்தோம். மீன்ல இருக்கிற செனைய வச்சு செனை வறுவல் எப்படி செய்யறது அப்படின்றத பாரம்பரிய உணவு முறைகள்ல ஒண்ணாம இருக்குது, அதோட சிறப்புகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமா நம்ம வருமானத்துக்கு எந்த மாதிரி நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், பெரிய தொழிற்சாலைகள் உற்பத்தியை நிறுத்திட்டாலும் கடலை நம்பி வாழ்ற மீனவர்களோட உற்பத்தியை அவ்வளவு எளிதா நிறுத்த முடியாது. ஏன்னா அன்னன்னைக்கு கடலுக்கு போய் உழைச்சா தான் அன்னன்னைக்கு வீடுல அடுப்பு எரியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டோம். முக்கியமா பொருளாதார வளர்ச்சி மட்டும் போதாது, காலநிலை மாற்றத்தையும் கருத்துல உழைப்பு பாரம்பரியம் தொழில் அரிய வகை மீன்கள் இயற்கை பாதுகாப்பு காலநிலை மாற்றம் அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த பயணத்துல நம்ம இன்னும் கடலை பத்தி நிறைய தகவல்களை நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. இப்ப உங்களுக்கான இன்னைக்கான சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி இங்கு நிறைவடைகிறது. இயற்கையை பாதுகாப்போம், கடலை காதலிச்சுக்கிட்டே இருப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் இனிதா. இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான பாடல் வருது, தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் இப்பொழுது இரவு 9 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 39 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 அன்பான உள்ளங்களுக்கு சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். 9-10 மணி வரைக்கும் அலைபாயுதே நிகழ்ச்சியில அடுத்து நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு ஆர் சத்யநாராயணன் எழுதின சுபா டிஃபன் சென்டர். கதை கேட்கறதுக்கு அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கிறது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கதைக்குள்ள நுழைஞ்சிடலாமா?

இன்னைக்கான கதையோட நாயகி பேரு சுபா. அந்த அக்காக்கு ஒரு நடுத்தர வயசு இருக்கும். அவங்க ஆழ்வார் திருநகர்ல ஒரு தனியார் மருத்துவமனையில ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. காலையில 8 மணில இருந்து ராத்திரி 7 மணி வரைக்கும் அவங்களுக்கு வேலை இருக்கும். அங்க அவங்களுக்கு வேலை பழுவும் ஜாஸ்தி. மதியானம் ஒரு 1:30 to 2 வரைக்கும் அவங்களுக்கு சாப்பாடு பிரேக் விடுவாங்க. சுபா அக்காவோட வீட்டுக்காரரு மாற்றுத்திறனாளி. இருந்தாலும் காலையில 4 மணில இருந்து சாயந்தரம் 7:30 வரைக்கும் அந்த சுற்று வட்டார பகுதியில எல்லா ஏரியாஸ்க்கும் கொண்டு போய் பால் விற்பனை பண்ணுவாரு. சுபா அக்காக்கு ஒரே பொண்ணு, 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்காங்க. அரசு பள்ளிக்கூடத்துல நல்லா படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு. சுபாவோட வீட்டுக்காரரு அவங்களோட பொண்ணை காலையில ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதாகட்டும், ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு திரும்ப கொண்டு வந்து விடுறதாம இருக்கட்டும், ரொம்ப கவனமா தன் பொண்ணு மேல அக்கறையோடையும் பாசத்தோடையும் பண்ணுவாரு. பொருளாதார ரீதியா என்னதான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் அந்த கஷ்டம் தன்னோட பொண்ணை தாக்கிற கூடாதுன்னு இளவேணியோட அம்மாவும் சரி அப்பாவும் சரி ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாங்க. கண்ணும் கருத்துமா அவங்களோட பொண்ணையும் வளர்த்தாங்க. கஷ்டம் என்னதான் கண்மூடித்தனமா இருந்தாலும் அவங்க பொண்ணுக்காக எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டாங்க. கதையில அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: பார்வதி சின்ன பழம், 10 வயசுல ஒரு சின்ன சாக்கை தந்து பாசி எடுத்து கொண்டு வந்து போட்டு காய போட்டு அதை கொண்டு விற்று எங்க அம்மாட்ட கொடுப்போம். எங்க அம்மா எங்க அண்ணன் தம்பி எல்லாம் 4 பேர், 4 பேர்லையும் தனியா போயிட்டா எங்க அண்ணன் ஒரு ஆளு. நாங்கள் எங்க சம்பாத்தியத்துல இருந்து எங்களை கட்டிலாம் விட்டாகும் இந்த கடல்ல நாங்கள் சம்பாதிப்போம். நீச்சல் கூட யாருமே சொல்லித்தரல, நாங்களாக தான் கத்துக்கிறோம். அந்த போய் விளையாடுவோம், விளையாடையில் நாங்களாம் நீஞ்சி பார்ப்போம், சோவி பிறக்குவோம், அதில் கொண்டு விற்போம். அப்புறம் கட்டி கொடுத்த பிறகு என் புருஷன் கூட்டிக்கிட்டு போனால் கடலுக்கு நாங்கள் 2 பேரும் போய் மீன் பாசி எல்லாமே எடுப்போம். எடுத்துக்கிட்டு குழந்தைகள தொட்டியில் போட்டுட்டு பாசி எழுவோம். 10 கிலோ கிடக்குங்க தொட்டி கட்டி, நாங்கள் 2 பேரும் பாசி எழுவோம். ஒரு பாயை கூட கீழே விழுந்துச்சு, கரையானுக்கு போய் கரையை பிடிச்சி சோறாக்கி தின்ட்டு மறுகாலையில் அது மாதிரி கம்மி வேலை பாசி இதுக இதுகளுக்கு போவோம். இப்படி அதுகள சின்ன வயசுலேயே இருந்து அந்த கடல்லையே ஓட்டு அதுகளை படிக்க போட்டால் அதுக பள்ளிக்கூடம் போவாதுங்க. எங்களுடைய சேர்ந்து அதுகளும் தொழிலுக்கு வந்துருச்சு. ஒரு 5-6 படிச்சு எங்களை படிக்க போடலையில எங்கள் அம்மா அப்பா. நான் அவரோட கடல் மேலே எல்லா தொழிலுமே எந்த தொழிலுமே கற்றுக்குருவோம். பிள்ளையெல்லாம் சேர்ந்து ஒரு 5 பேர் இருந்தாலும் சங்குக்கெல்லாம் பாலத்தில் போய் சங்கு குளிப்போம். சங்கு ஆட்டை அப்போ இப்போ இல்லை, அப்போ அந்த சங்கில் புறையிட்டு வந்து கொடுத்துட்டு விற்று வாங்கிட்டு மரம் 2 பேருமே போயிடுவோம். 10 கிலோட்டா நீஞ்சி கூட போயிடுவோம் தீவுக்கு. எந்த நீவாடு நிற்குதோ அதுக்கு தக்கன இறங்கி நீஞ்சி போயிடுவோம். போய் கவடாக்க இதுக்கு புறையிட்டு வருவோம். மரம் என்ன இப்போ இதைக்கு பிள்ளையெல்லாம் உலசட்டாலும் நாங்கள் இன்னும் வயசு போய் அந்த கடலுக்கு தான் பொண்டாட்டி முடிச்சுன்னு போகிறோம். இப்படி உயக்குள்ள வேலைக்கு போவோம். இதுதான் தெரியும். எங்கள் அக்காலாம் தண்ணியை குடிச்சு ரொம்ப கிடந்தாங்க. இப்படி பாசிக்கு போவையில் ஒரு பிள்ளை நீச்சல் தெரியாத பிள்ளைய போய் தூக்க போகிறோம்னு 2 பிள்ளைய சேர்ந்து அமைக்கிறது. எங்கள் அக்காவில் அமைக்கி செத்த போனமாக ஆகிட்டாங்க தண்ணியை குடிச்சு. அதெல்லாம் பக்கத்தில் இருந்து வல்லங்க கிடந்து வத்தக்கரவு கிடந்து தூக்கிட்டு வந்து 2 நாளைக்கு பிறகு ஆஸ்பத்திரி ஒண்டி போட்டு மூச்சு வந்துச்சு எங்கள் அக்காளுக்கு. அதில் ரொம்ப சிரமப்பட்டோம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: முன்னேற்றத்திற்கான
4: நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: சுபா டிஃபன் சென்டர் அப்படின்ற கதையை அன்பான உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. சுபா எப்பவுமே மத்தியான உணவு இடைவேளையப்போ அடுத்த ஸ்டாப் வேம்பலியம்மன் கோயில் தெருவில் இருக்கிற ஒரு டீ கடைக்கு போய் முதல்ல ஒரு டீ குடிச்சிட்டு அப்புறமா தான் சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு வழக்கமான ஒன்றாவும் இருந்துச்சு. அந்த டீ கடையோட முதலாளி தான் ராமசாமி. அந்த அண்ணனுக்கு சுபாவை ரொம்ப பிடிக்கும். என்னதான் குடும்பத்தில் கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டம் எதையும் வெளியில காமிச்சுக்காம ஒரு பொண்ணா கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த பொண்ணோட குணத்தை பார்த்து அவரு தினமும் பாராட்டுவார். சுபாவும் ராமசாமி அண்ணன் கிட்ட சொந்த தங்கச்சி போல பழகுவாங்க. இது ஆண் பெண் ஈர்ப்பெல்லாம் கிடையாது, அண்ணன் தங்கச்சி உறவு போல உண்மையா பரிசுத்தமா இருந்துச்சு. சுபா அவங்க கொண்டு போற சாப்பாடு ராமசாமி அண்ணனுக்கும் கொடுத்து சாப்பிடுவாங்க. ராமசாமி அண்ணனும் அவர் கொண்டு வர்ற சாப்பாட சுபாக்கும் கொடுப்பார். பல வருஷங்களா இந்த மாதிரி சாப்பாட பரிமாறி சாப்பிட்டு இருந்தாங்க. சுபாக்கு ஏதாச்சும் கஷ்டம்னாலும் இல்ல ஏதாச்சும் உதவி தேவைப்பட்டாலும் ராமசாமி அண்ணன் தயங்காம பண்ணுவார். அன்னைக்கும் வழக்கம் போல சுபா அந்த டீ கடைக்கு போனாங்க. ஆனா எப்பயும் அவங்களோட முகத்துல இருக்கிற அந்த பிரகாசம் இல்லாம இருந்துச்சு.
6: என்னம்மா தங்கச்சி, ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு, எப்பயும் இப்படி இருக்க மாட்டேயே
5: என்னென்ன சொல்ல, ரொம்ப பயமா இருக்கு. இந்த சூழலை எப்படி கையாள போறேன்னு தெரியல. என்ன இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. சுபா அழுகிறத முதல்ல நிப்பாட்டு. என்ன பிரச்சனைன்னு முதல்ல சொல்லு. என்ன வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்கன்ன, இதுக்கப்புறம் நான் எந்த வேலையை தேடுவேன், என்ன பண்ணுவேன், என் பொண்ணை எப்படி பார்த்துப்பேன், என் வீட்டுக்காரரை எப்படி பார்த்துப்பேன், நினைச்சாலே பயமா இருக்கு. முதல்ல அழுகிறத நிப்பாட்டு. அண்ணன் கிட்ட வந்துட்டல, உனக்கு ஒரு நல்ல வழியை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ராமசாமி அண்ணன் சுபாவை அவங்க கடையில போய் உட்கார சொன்னாரு. அதுக்கப்புறம் கதையில என்ன ஆச்சு தெரியுமா சொல்றேன். அலைப்பாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து

அலைபாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. என்னாச்சுன்னு அண்ணன் கிட்ட வெளிப்படையா பேசுமா? எதனால உன்னை வேலை விட்டு நிப்பாட்டினாங்க? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த வேலைக்கு நான் எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையா இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உண்மையா இருந்தேன். சரியா சாப்பிடாம கொல்லாம வேலை தான் முக்கியம்லாம் பாத்திருக்கேன். ஆனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப வேலை பழுவா இருந்துச்சு. குடும்ப கஷ்டத்துக்காக தான் வேலைக்கு போறேன். அது கூட சரியா புரிஞ்சுக்காம இந்த வேலைக்கு நீ வந்தா வா, உனக்கு நாங்க சொல்றதெல்லாம் செய்ய முடிஞ்சா இரு, இல்லன்னா இங்க இருந்து போயிருந்துட்டாங்க. நான் ஒன்னும் மிஷின் இல்லையே, மனுஷி தானே. ஓரளவுக்கு மேல என்னால எப்படின்னா வேலை பார்க்க முடியும். கை காலெல்லாம் வலிக்காதா? காலையில 8 மணிக்கு போவேன், சாயந்தரம் 7 மணிக்கு தான் வருவேன். அதுவும் முன்ன பின்ன ஆகும், 7:30-8 மணி கூட ஆகும். இதுக்கு மேலும் இருந்து வேலை பாருன்னா எப்படின்னு முடியும்? எனக்கும் வீட்டுக்கு போகணும், சமையல் பண்ணணும், வீட்டு வேலைகளை பார்க்கணும்னு எக்கச்சக்கமா வேலைகள் இருக்கத்தான் செய்யுது. ஒரு அளவுக்கு மேல அதை பொறுத்துக்க முடியல. இருக்கியா போறியான்னு கேட்டாங்க. போறேன்னுட்டேன். தாராளமா நின்னுக்கோன்னுட்டாங்க. நான் பாட்டுக்கு பேசிட்டு வந்துட்டேன். இப்ப என்ன பண்ண போறேன், என் வாழ்க்கை என்ன ஆக போதுன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. கண்ணை கட்டி காட்டுல விட்டது மாதிரி இருக்கு. வீட்டுக்காரர் கிட்ட போய் நான் எப்படி சொல்லுவேன்? அத அவர் எப்படி எடுத்து பாரு? பாவம், அவரும் முடியாத மனுஷன். என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு நேத்தே பிரச்சனை.

இருந்துச்சு. அப்படியே சாப்பாடு பெல்லோட கிளம்பிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக அழுகையா வருதுன்னு. சுபா, முதல்ல கண்ணீரத்தோட நீ கொண்டு வந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடு. எப்படி நீ சாப்பிட முடியும்? தொண்டை வரைக்கும் துக்கம் அடைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் சாப்பிட சாப்பாடு இருக்கு, ஆனா அடுத்த வேலைக்கு நான் என்னென்ன பண்ணுவேன்? என் பிள்ளைய நான் எப்படி பாத்துப்பேன்? என் குடும்பத்தை நான் எப்படி பாத்துப்பேன்? வேலையை விட்டுட்டேன், ஆனா அடுத்து எனக்கு என்ன ஆக போதுன்றத நினைச்சா கை காலெல்லாம் உதறது. நான் ஒரு யோசனை சொன்ன செய்வியா? என்ன சொல்ல போறீங்க? வேற ஒரு இடத்துல எதுவும் வேலை வாங்கி தர போறீங்களா? அதெல்லாம் இல்ல. நான் உனக்கு அதை சொல்லணும்னா முதல்ல இப்ப நீ வயிறார சாப்பிடணும். போய் முதல்ல சாப்பிடு அப்படின்னு ராமசாமி அண்ணன் சொல்லும் போது சுபா மறு வார்த்தை பேசாம டிஃபன் பாக்ஸ திறந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சாங்க. ராமசாமி அண்ணன் என்ன முடிவெடுத்திருப்பாரு, அவர் என்ன ஆலோசனை கொடுக்க போறாருன்னு எல்லாத்தையும் நாமளும் தெரிஞ்சுக்கலாம். ஆனா அழகழகான ரெண்டு பாடல்களை

0: ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலிக்கு இந்தியாவின் முன்னாள் நிதி மற்றும் உள்துறை அமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்களின் வாழ்த்து.
1: கடல் ஓசை 90.4 எஃப்எம் வானொலிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனவ நண்பர்களுக்கு உற்ற தோழனாக இருந்து பயனுள்ள நிகழ்ச்சிகளை, செய்திகளை, அறிவிப்புகளை ஒளிபரப்பக்கூடிய கடலோசை எஃப்எம் வானொலி 11வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறது. அந்த 11 ஆண்டுகள் என்பது 21 ஆண்டுகள், 31 ஆண்டுகள், 41 ஆண்டுகளாக வளர வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. சுபா, இப்ப நீ வீட்டுக்கு போ. நாளைக்கு பொழுது விடியவும் ஒரு 11 மணி போல கடைக்கு வா. இப்போ வீட்டுக்காரர் கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லிக்காத, வேலைக்கு கிளம்பி வர்ற மாதிரியே வா. என்னென்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? இப்ப சொல்லக்கூடாதா? சொல்றது முதல்ல செய். இப்ப நான் சொன்னேன்னு வை, அப்புறம் சுவாரஸ்யமே இல்லாம போயிரும். இப்ப நீ தைரியமா வீட்டுக்கு போ. நாளைக்கு நான் சொன்ன மாதிரி 11 மணி போல வா அப்படின்னு ராமசாமி அண்ணன் சொல்லவும் சுபா அதை கேட்டுக்கிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு போனதும் அவங்க வீட்டுக்காரர் கிட்ட தனக்கு வேலை போன விஷயத்த சொல்லலாமா வேணாமான்னு சுபாக்கு இருந்துச்சு. ஆனாலும் அவங்க மனச கட்டுப்படுத்திக்கிட்டு ஒரு வார்த்தை கூட அவங்க வீட்டுக்காரர் கிட்டயோ பொண்ணு கிட்டயோ சொல்லல. காலையில எப்ப பொழுது விடியும்னு சுபாக்கு இருந்துச்சு. சூரியனை காலையில பார்த்ததும் அப்பாடி, பொழுது விடிஞ்சிருச்சு, இன்னைக்கு ராமசாமி அண்ணனை போய் பாத்திர வேண்டியதுதான் அப்படின்னு முடிவெடுத்துக்கிட்டு வேகமா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருந்து சுபா கிளம்பியும் போயிட்டாங்க. கடைக்கு வர சொல்லிருந்தீங்க, ஒரு 11 மணி போல வர சொன்னீங்க. நான் அட்வான்ஸா 10 மணிக்கே வந்துட்டேன். இருப்பு கொள்ளலன்னு என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? என்ன சொல்ல போறீங்கண்ண? எதுவும் வேலை வாங்கி கொடுக்க போறீங்களா என்ன? எனக்கு தெரியும் சுபா, நீ விடிய விடிய இத பத்தியே யோசிச்சுட்டு இருப்பான்னு எனக்கு தெரியும். அதான் உன்கிட்ட நேத்தே நான் விஷயத்த சொல்லாம விட்டேன். இப்ப நான் உனக்கு கொடுக்க போற ஐடியா, நீ ஒரு இடத்துல போய் வேலை பாக்குறதுக்காக இல்ல, நீயே சுய தொழில தொடங்கி தன்னம்பிக்கையோட வாழணுன்றதுக்காக சொல்ல போற. இந்த ஏரியால ஒரு டிஃபன் கடை, அதோ தெரியுது பாரு, அந்த மரத்துக்கு பக்கத்துல இருக்கு. அங்க யாருமே இல்ல, வெறும் கடை மட்டும்தான் இருக்கு. நீயும் நல்லா சமைக்கிற பொண்ணு, பேசாம அந்த கடையை எடுத்து ஏன் நீ நடத்த கூடாது? அது முக்கியமான ஏரியா, எல்லாரும் அந்த இடத்த கிராஸ் பண்ணித்தான் போகணும். அப்ப உனக்கு கஸ்டமர்ஸ்க்கும் பஞ்சம் இருக்காது, ரெகுலரா வந்துருவாங்க. நீயும் நல்லா சமைக்கிற ஆள் வேற, இதுக்கு மேல என்ன யோசனை? சரின்னு சொல்லு, நாளைக்கே அந்த கடையை வாங்கி கொடுத்துறேன். நான் நல்லா சமைப்பேன் தானே, ஆனா கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், கடைக்கு வாடகை கொடுக்கணும், சாமான் சட்டெல்லாம் வாங்கி போடணும், சமைக்கிற பொருள் எல்லாம் வாங்கி போடணும், இதுக்கெல்லாம் காசு யார்கிட்டன்னா இருக்கு? இல்ல சுபா, கடைக்கு அட்வான்ஸ் அப்புறம் கடையோட வாடகையை நானே கொடுத்துறேன். நீயும் வீட்டுக்காரும் சேர்ந்து நடத்துங்க. உங்களுக்கு நான் 1 லட்சத்தை கடனாவும் கொடுக்குறேன், நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு ராமசாமி அண்ணன் சொல்லும் போது சுபாக்கு அவங்கள அறியாமலே கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சு ஓடுச்சு. அண்ணன், உங்களோட மனச பாக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ணன், இந்த காலத்துல இப்படி ஒரு ஆளான் இருக்கு, நீங்க தானே என் சாமி. வாழ்றதுக்கு வழியே இல்லாம பயந்து போயிருந்தேன், எனக்கு ஒரு வழிய காமிச்ச கண் கண்ட தெய்வம் நீங்க. என் தங்கச்சிக்கு பண்ணாம நான் யாருக்கு பண்ண போறேன்? கூட பிறந்தாதான் தங்கச்சியா என்ன? உண்மையா நல்ல மனசோட பழகுறவங்களும் தங்கச்சி தான். அந்த வகையில நீ எனக்கு கூட பிறக்காத தங்கச்சி. இன்னைக்கே இந்த கடையை பேசி முடிக்கிறேன். அடுத்த வாரம் கடைக்கு பெயிண்ட் அடிச்சு நல்ல டிசைன் ஆக்கி சூப்பரா மாத்திருவோம். அப்புறம் என்ன, கடை எடுத்து நடத்து, அமோகமா பிசினஸ் போகும் அப்படின்னு ராமசாமி அண்ணன் அவங்க தங்கச்சி சுபாவை பார்த்து சொல்லும் போது அப்பதான் சுபாக்கு வாழ்றதுக்கான தைரியமே வந்துச்சு. கதையில அதுக்கப்புறம் என்னென்னவோ ஆயிப்போச்சு. அது என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைப்பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.

0: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்னோ ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை FM 90.4 அலைபாயுதே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. அன்பு உள்ளங்கள் இணைஞ்சிருக்கீங்க கடல் ஓசை FM 90.4 சுபாவோட அண்ணன் ராமசாமி தன் தங்கச்சிக்கு ஒரு கடையவே வாங்கி கொடுத்துட்டார். வாடகை பணம், கடையோட அட்வான்ஸ் பணம், கடைக்கு பெயிண்ட் அடிக்கிறது, ஜாமான் சட்டெல்லாம் வாங்கி போடுறது, சமையலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறதுன்னு சகலத்தையும் அவரு தான் பண்ணாரு. சுபாக்கு அவ்வளவு திருப்தியா இருந்துச்சு, ரொம்ப பெருமையாவும் இருந்துச்சு. இந்த காலத்துல கூட பிறந்தவங்களை உதவி செய்யறதுக்கு யோசிக்கும் போது, கூட பிறக்காத அண்ணனா இருந்து எல்லாத்தையும் இந்த மனுஷன் பார்த்து பார்த்து பண்றாரு அப்படின்ற எண்ணம் சுபாவை பெருமிதப்பட வச்சுச்சு. சுபா மட்டும் இல்ல, அவங்களோட வீட்டுக்காரு, அவங்களோட பொண்ணுன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. கடையோட வேலைகள் நல்லா ஆரம்பமானுச்சு. எல்லாம் முடிஞ்சு ஒரு 10-15 நாள்லயே கடையும் ரெடி ஆயிருச்சு. கடையை திறந்து வைக்கிறதுக்கு சுபா அவங்க அண்ணனை தான் கூப்பிட்டாங்க. ரிப்பன் கட் பண்ணும் போது ராமசாமி அண்ணனுக்கே அவரோட கண்ணுல இருந்து கண்ணீர் வழிய ஆரம்பிச்சுச்சு. அப்புறம் கடை திறந்ததும் சுபா அவங்களோட சமையல் வேலையில ரொம்ப பரபரப்பா தீவிரமா இறங்கினாங்க. காலையில டிஃபன்ல இருந்து ராத்திரி டிஃபன் வரைக்கும் எல்லாத்தையும் அமர்க்கல படுத்திட்டாங்க. மதியான சாப்பாடெல்லாம் வகை வகையா சமைச்சாங்க. பிரியாணில இருந்து சாம்பார் வரைக்கும் எல்லா சாப்பாடும் செய்ய ஆரம்பிச்சாங்க. சுவையிலையும் தரத்திலையும் அந்த ஹோட்டல் சாப்பாடு ரொம்ப பிரபலமானுச்சு. யாராச்சும் இங்க நல்ல ஹோட்டல் எங்கேயாச்சும் இருக்குமாப்பா அப்படின்னு கேட்டா, சுபா டிஃபன் சென்டருக்கு போங்க, அங்க சூப்பரா இருக்கும் அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்ற அளவுக்கு அந்த ஹோட்டல் ஆயிருச்சு. எந்த நிலைக்கு போனாலும் வந்த நிலையை மறந்துடக்கூடாதுன்னு சுபா தெளிவா இருந்தாங்க. அவங்களோட ஹோட்டல் என்னதான் பிரபலமான நிலைக்கு போனாலும் அவங்க ஆரம்பத்துல வழியே இல்லாம தவிச்சு போயிருந்தப்போ உதவி செஞ்ச ராமசாமி அண்ணன சுபா அவங்களோட கடைசி காலம் வரைக்கும் மறக்கவே இல்லை. அதே சமயம் சுபாக்கு ஒரு நல்ல அண்ணனா ராமசாமி இருந்தார். சுபாவோட குடும்ப கஷ்டம் எல்லாம் காணாம போச்சு. சந்தோஷமாவும் நிம்மதியாவும் அவங்களோட வாழ்க்கை மாறுச்சு. சரியான வேலை இல்லாம, தனக்கு சரியான அங்கீகாரம் இல்லாம வாழ்க்கையே வாழ பயந்துட்டு இருந்த பொண்ணுக்கு இப்ப கையில ஒரு சுய தொழில் இருக்கும் போது, அந்த பொண்ணு இப்ப தனிச்சு சுயமா தன்னை நம்பி தைரியமா வாழ்றதுக்கு ஒரு வழியும் கிடைச்சிருச்சு. கதையும் இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பு உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறது சுல்தானா. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 39 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்பா. ஏ தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சுத்தி மாமா மச்சான் எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறத கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட். இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான TC, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரம பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 39 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும், சமூக நலனில் அக்கறையுடன்

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு, அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு

0: செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸு ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்ணுறாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸு சைபர் கிரைமில் ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்ன தான் சொல்ல வரீங்க, இந்த சோஷியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோஷியல் மீடியா நல்லதா கெட்டதா?
2: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
2: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
0: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கவுண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
0: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
2: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 39 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், நன்றிகள். என் பேர் பிள்ளைப்பாளம் இருக்கேன். நாங்கள் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்பாக கடலுக்கு தீவுக்காக சென்றோம். அப்போ செல்லையில் நாங்கள் போன டைம் நல்லா காற்று இதுகள்லாம் இல்லை. இந்த கனத்த நாள் பௌர்ணமி இந்த அம்மாசை இதுகளில் வந்து இருந்தாப்புல கடல் ஓட்டெடுக்கும், கடல் ஓட்டெடுக்கும், காற்று கிளம்பும். இந்த மாதிரி டைங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு 1 தடக்கை 2 தடக்கை எப்படி ஏதாச்சும் எடுத்துடும். அதனால் அதோட சரி மறுநாளும் சரி இப்படியே கிடந்தோம்டா, நம்ம ஒன்றும் டீசலு கூட பிடிச்சி போக முடியாது, சாப்பாடு கூட நட்டத்தில் போவோம். சரி காற்றை பார்க்காம கொண்டு இழக்கணும்னு நாங்களும் கடல் ஓட்டினான்ட்டு காற்று இல்லாமல் இருந்துச்சு. அப்போ வலையை கொண்டு இழக்கிட்டோம். ஒரு 6:30 இழக்கி முடிச்சாச்சு. 7:30 நாங்கள் வலை கிளப்பணும். கிளப்பணும்னு பார்த்தா 6:30 வலை இழக்க முடியும் எடுத்து கிளம்பிடுச்சு. காற்று காற்று போயெல்லாம் கிளம்புனா நாங்கள் அது புது வலை வேறு வலையை பிடிச்சி தான் ஆகணும். எப்படி அதுக்கு தீவு பக்கத்தில் இருக்கிறனாட்டி எங்களுக்கு கொஞ்சம் தைரியங்கள் இருந்துச்சு. நாங்கள் தாண்டாலும் இப்படி நீஞ்சி தீவை கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுகள் இருந்துச்சு. அதனால சரி வலையை கிளப்பியே ஆகணும்னு சொல்லிட்டு வலையை கிளப்பிட்டு போயிட்டுருக்கோம். நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். கிளப்பிக்கிட்டு போயிட்டுருக்கையில் அங்கனாங்கன்னா இடையில கடல் விரிஞ்சு விரிஞ்சு வருது. அப்போ எல்லா கடலையும் சமாளித்து போகிறோம். இருந்தாப்புல ஒரு கடல் தான் வந்துச்சு. வந்தோடனே மூடிடுச்சு கடல். ஆட்கள்லாம் உழுவுற மாதிரி போய் போட்டு பிறல்ற மாதிரி ஆகி அதோட அப்படி இப்படின்ட்டு அதனால் ஒன்றும் செய்யாது ஒரு ஆதரவு சொல்லி அதோட வலையெல்லாம் பிடிச்ச கல்லும் கரட்டையும் போட்டு ஏற முடியல. ஃபுல்லாக போட்டு ஃபுல்லாக ஏறிடுச்சு. பாசி கல் போட்டு அமைஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு பக்கத்தில் எங்களுக்கு ஒரு 1 கிலோமீட்டரில் கரை இருக்குது. அதனால எங்களுக்கு கொஞ்சம் தைரியம். இதே ஆழ்கடல் இதுலலாம் இருந்து இந்த மாதிரி ஒரு இதுகள் விபத்து வந்துச்சுன்னா அது தப்புறதுக்கு சான்ஸ் இல்லை. தீ இருக்கிற நாட்டி எங்களுக்கு கொஞ்சம் தைரியங்கள் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால அதோட வலையை பிடிச்சா பாசியங்கள்லேருந்து அடிச்சிருந்துச்சு. ஒரு வட்டி மீன் இருந்துச்சு. எங்களுக்கு எதோ அந்த ஐஸு காசுக்கு சாப்பாடு செலவுக்கு அது போகும். அதோட அளவை ஏற்றிக்கிட்டு அதோட உயிர் வளர்ச்சம் போனோம்னு சொல்லி அதோட கரை வந்து சேர்ந்தோம். நாங்கள் கடலில் ஒரு 3 மணி நேரம் அந்த இதுக்கில் இருந்தோம். அதில் வலை பிடிக்கிறதுக்கு மட்டும் அந்த டைம் ஆயிடுச்சு. கல் அடித்ததுனாட்டி எங்களாண்டு வலையை கிளப்ப முடியல. கிளப்ப முடியாமல் புல்லாங்கினாங்கன்னு ஏற்றுறம் போட்டு தானே, பெரிய வெள்ளங்கள் இல்லை. ஏற்றி கீற்றி அதோட வந்து அந்த தீவில் கொஞ்சம் அணைச்சிட்டு ஓட முடியாது கரையை. அதோட காலையில் தான் பாதி வலையை கழித்து வளத்தை கொஞ்சம் போட்டை கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கிட்டு சரி ஓடிடும்ப்பா, இதுக்கு மேலே கிடையக்கூடாது, காற்று கடை சரியில்லை. அதோட கரைக்கு சென்றோம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர், அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த நாலு புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா. இந்த நாலு புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

தூண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சம்பாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு பாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 39 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: தம்பி வணக்கம்ப்பா. என் பேரு செல்வகுமார். ஆனால் எல்லாரும் பசங்க போனால் எனக்கு தேவானு சொல்லுவாங்க. எனக்கு தொழில் அனுபவம் வந்து கற்றுக் கொடுத்தது எங்கள் அண்ணன் தான். எங்கள் அப்பாட்ட நான் கூட தொழில் பழவலை. இன்றைக்கி வந்து 4 பேருக்கு நம்ம தொழில் பார்த்து கொடுக்குறோம்னா காரணமாக எங்கள் அண்ணங்காரன் தான். வலை இழக்கிறதுலேருந்து கம்பு தாங்கிறதுலேருந்து தொழிலை கற்றுக் கொடுத்தது எங்கள் அப்பாட்ட பழவனை கூட அவன்கிட்ட தான் பழகிருக்கேன். அது எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக வலை இலக்கு மீன் வளைஞ்சிக்கிட்டு வரும்போது அவளி மீனுக்கு வளைஞ்சிட்டு இருக்கும்போது தீவுக்குள்ளே போவோம். நாங்கள் 2 பேர் தான் போவோம். அந்த நேரத்தில் வலை ஏதாச்சும் பொடு வச்சுட்டா அந்த கம்பு எடுத்து நான் நினச்சி பார்க்க போட்டுருவான் மண்டையிலேயே. இப்போ அழுகிட்டு தான் அவனை இழக்குவேன். அவன்கிட்ட தான் அதிகமாக தொழில்காரன். எனக்கு வந்து ஒரு தவிக்காத சூழ்நிலை என்ன நடந்துச்சுன்னா, இப்போ வந்து இங்கிட்டு வடக்கு கிடக்கிற வத்தையை வந்து தெற்க கொண்டு போவோம். எங்கள் வத்தைக்கு வந்து அப்போ வந்து எங்கள் அப்பா வாய்ப்பு வத்தைக்கு வந்து விரிவு இருக்காது. லேசாக 10 வந்தாலுமே வத்தை தாழ்றாப்புல அந்த அளவுக்கு கிடைக்கும். அப்போ வந்து அங்கிட்டு தீவுக்கு இந்த தீவு தெரியல, இந்த தீவுக்கு அங்கிட்டு சுற்றிக்கிட்டு போகிறது. அப்போ ஒரு சின்ன சுற்றிக்கிட்டு வரும்போது ஒரு பாய் வச்சு ஓடி வர, பாய் வச்சு ஓடி வரும்போது அவங்க ஒழுங்காக இருந்துக்கடா வத்தை சும்மா அமட்டு அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ நான் என்ன செய்கிறேன், அமட்டாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறேன், அந்த வத்த மேலே பழவாயிலேருந்து நடந்து வரேன். நடந்து வத்த பாய் விட்டு ஓடிக்கிட்டு இருக்கு நடந்து வரேன். அப்போ வந்து தவறி தண்ணியில் விழுந்துட்டேன். விழுந்தது காரணம் என்ன இருந்ததுன்னா, அது வந்து இன்னமும் தான் அது எனக்கு ஒரு சூழ்நிலை மறக்க முடியாத விஷயம். மறு பெரிய பெரிய கடல்லாம் போயிருக்கேன், அந்த மாதிரிலாம் தவிக்கான கஷ்டமான புயலுக்கெல்லாம் நான் கிடக்கல. ஆனால் அன்னைக்கு நடந்த விஷயம் வந்து பெரிய மனுஷன் நினச்சா கூட எனக்கு என்ன அதுதான் ஓடும். தண்ணி விழுந்ததும் நினைஞ்சாப்புல எங்கள் அண்ணன் எதுவுமே யோசிக்கலை. வத்த பாயில் ஓடிக்கிட்டே இருக்கு. யோசிக்காமல் என்னென்று என்னை நீஞ்சி வந்து கரையை அந்த தீவில் இறக்கி விட்டுட்டு அந்த ஆள் போய் வந்து அந்த வத்தையை நீஞ்சிக்கிட்டே போய் பரவாயில்ல தூரத்தில் வந்து அந்த வத்தையை மறு மீட்டிக்கிட்டு வந்தாப்புல காப்பாற்றி விட்டுட்டு அந்த ஆள் வந்து மறு வத்தையை மீட்டிக்கிட்டு நீஞ்சி கொண்டு வந்தாப்புல. அதான் என்னோட வந்து அன்னைக்கு ஒரு சூழ்நிலை. அன்னைக்கு தவக்கமான தான் அன்னைக்கு எனக்கு அனுபவம் தெரியாது அவ்வளோ நீங்கிறதுக்கு. கரெக்டாக எனக்கு 16 வயசு இருக்கணும். என்ன ஒன்று காப்பாற்றிருக்கான், அவன் தான் நம்மளை வந்து காப்பாற்றி கொடுத்தாங்க. இல்லை வீட்டில் அவனாம் அடி வாங்குவான், அதனால தான் அவனுக்கு ஒரு பயம். அவன் நம்பி தானே வீட்டில் எங்களை என்ன அனுப்பியிருப்பாப்புல. அது எங்களா வேணும்னு சொல்லும்போது அவன் தான் பதில் சொல்லியிருந்தா அவனுக்கு ஒரு ஆவாச ஒரு பயம்தான். நன்றியப்பா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான சமுதாய

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன்புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட அம்புளுக்க சொல்லல. இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணணுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆயிரம் கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவி இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 39 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் ஜீவன்சன் பாமன் லைட்ஹவுஸ் தெரு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பாமன் தெற்கு வயதுக்கு கடலுக்கு போனேன். தூண்டிக்கு போனோமா, இற பிடிக்கலாம் சொல்லிட்டு இற பிடிக்க போனோம். அப்போல்லாம் காற்று இல்லை, காற்று கம்மியாக தான் இருந்துச்சு. அதோட போய் இற பிடிக்க ட்ரை பண்ணோம். அதில் ஒரு 150 இற மட்டும் பிடிச்சிச்சு. பிடிச்சா அதில் தூண்டி இலக்கம் சொல்லிட்டு இலக்கிட்டோம். இலக்கி முடி அவ்வளோதான், காற்று புயலாட்டம் கிளம்பிடுச்சு. என்ன பண்ணு தெரியாமல் கரைக்கு ஓடுறோம். நல்ல அலை, போட்டுக்கு மிச்சமான அலை வருது. அதோட அலை வரவும் ஸ்பீடு வச்சு போகிறோம். ஸ்பீடு வச்சா போட்டு ஓடைய மாட்டேங்குது. ஒரு ஸ்பீடுக்கே ஒன்று தான் அடிக்கி. அப்படி இருக்கும்போது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஆங்கர் போடலாம்னு சொல்லிட்டு ஆங்கர் போடலாம் பார்த்தா இங்கிட்டு சறுக்கிறக்கே எல்லாம் உடஞ்சி போச்சு. லைட்டு கம்ப எடுத்து கட்டி ஓடி வந்துட்டுருக்கோம். அதோட ஒரு இடத்துல ஆங்கர் போடான்னு சொல்லிட்டு ஸ்லோ பண்ணியாச்சு. ஆங்கர் போட போனால் ஆங்கர் கட்டி எல்லாத்தையும் கட்டி இலக்க பார்த்து இழக்கும் போது நான் கயத்துக்கு அந்த சைடு நிற்கவும் தண்ணிக்குள்ளே ஆங்கிறதெல்லாம் நானும் சேர்ந்து தண்ணிக்குள்ளே போயிட்டேன். அதோட கைகாலும் ஓடலை, ஒன்றும் பண்ண முடியல. அதோட மேலேருந்து கத்தின கயத்தை மட்டும் விட்டுறாத, நாங்களே நினச்சாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு நான். அதோட என்ன பண்ணேன், கயிறை பிடிச்சி எவ்வளோ அடி விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கயத்தையே பிடிச்சி இருந்து ரொம்ப நேரமாக தூக்கி தூக்கி அடிச்சிச்சு. போட்டுக்கு மிச்சமாக தூக்கி தூக்கி அடிச்சிச்சு. அதோட என்னால் எதுவும் பண்ண முடியல. கைகாலெல்லாம் நல்லா அடி, அதோட ஒரு 4 ஆட்டம் தூக்கி விழுந்திருப்பேன். ஒரு 5 நேரம் போட்டுக்கு உயரமாக தூக்கி அடிக்கும்போது கரெக்டாக கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டாங்க. உள்ளே இழுக்க கைகாலெலாம் புல்லரிச்சு போய் பதறட்டம் கொடுத்துட்டு அதோட நான் வேறு உள்ளக்கு எத்தனை உள்ளக்கு ஒரு பிணியே மேலே ஒரு சுற்று, அதுக்கு ஒரு கோட்டு போட்டிருந்தேன். போட்டு அமுக்கிட்டால் அதே ஒன்றும் பண்ண முடியாமல் அதோட பயத்திலே உட்காந்துருக்கேன். அதோட சொல்லிட்டேன், என் உயிரை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு போயிருக்கு கரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூங்கிட்டேன். நான் படுத்துட்டேன், கண்ண முடியே இருந்தேன், அலையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு மிச்சமானால. அதோட எப்படியோ கரையான் சேரவும் வீட்டுக்கு வந்து அப்படியே கோயிலுக்கு போயிட்டு நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கோபி, நீ ஒரு ஆம்பளையா?
2: ஏன், உனக்கு சந்தேகமா?
1: பொம்பளை பிள்ளைங்க போயிட்டு இருந்தா இப்படிதான் பின்னாலே வந்து பயமுறுத்துறதா?
2: பெரிய காணியமா நடு பாதையில இப்படித்தான் குளி குளிக்கு நடந்து போறதா?
1: ஆமா, இவர் பெரிய தேசிங்க ராஜா, பஞ்ச கல்யாணி குதிரையில பறந்து வருவாரு, தாங்க வழி விட்டு ஒதுங்கி நிக்கணும். நல்ல சன்னடி ராஜா. இத பாரு கோபி, வழியில வர பெண்களை விளாட்டா செஞ்ச அப்ப நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா,
2: என்ன சுத்தி சுத்தி வளர்ப்பியா?
1: உன் வாய்க்கு கடிவாளம் போட்டு பொண்ணுடைய ரெக்லாவிலேயே உன்னை பூட்டி சவாரி வருவேன். ஜாக்கிரதா.

அரைச்சு எல்லாம் முடித்தேன். நேத்து போட்டாலே ரோஜா முட்டை பறிக்க கூடாதோ.

0: உடம்பு சீயா கொதிக்கும், உடம்பு சீயா கொதிக்கும். நேற்று போட்டாலே ரோஜா முத்து, பறிக்க கூடாதோ லேசா கொத்து, கட்டி போடாத குமரிச்சிட்டு, கங்கை பாடாதோ காதல் மெட்டு. நேற்று போட்டாலே ரோஜா முத்து, பறிக்க கூடாதோ லேசா கொத்து.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் 1000, நெய்தல் மக்களின் உணர்வுகள் 1000. புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நடை நடந்து வந்து என் அருகமர்ந்து நாணத்தோடு குனிந்து கண்ணம் சிவக்கனி இருக்க மஞ்ச கயிறு எடுத்துனது கழுத்தில் முடிக்கும் இன்பம்.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலேன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

தலைவர்களாலே சுதந்திரம் என்பதை அடைந்தோமே. ஒரு சிலர் மட்டும் அனுபவிக்காமல் பலருக்கும் பயன் தர செய்வோமே. தியாகிகளான தலைவர்களாலே

0: மூளைக்கு மூளை தூக்கி எறிஞ்சோம் தலைகுனிவாக ஆனாங்க,
1: தலைகுனிவாக ஆனாங்க.
0: அருகில் தெளிவிருக்கு நம்முடைய

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 39 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா, என்ன அனுபவி ராஜான்னு.
1: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
2: வணக்கம் எஃப்எம் நேயர்களுக்கு, நான் இறுதிராஜ் பேசுகிறேன். நான் வந்து 72 கடலுக்கு போயிட்டேன். சின்ன வயசுல என்னை விராண்டி படத்துக்கு கூட்டிகிட்டு போய் கடலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதில் தொழில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 3 மாதம் கழித்து பாம்பன் வருவோம். பாம்பன் வந்து ஒரு 3 மாதம் கிடந்துட்டு திருப்பி கரைக்காத்து வந்தோன்னே கோடியாக்கரை சேகாதாப்பட்டினம் இப்படி தொழில் பண்ண போயிடுவோம். அங்கேருந்து அனுபவப்பட்டு அப்படியே கொஞ்சம் அதில் ஒரு 3 மாதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாம்பன் வருவோம். அப்புறம் இதில் ஒரு 3 மாதம் ஈஸ்டர் டேத்தில் ஊரில் இருப்போம். இதெல்லாம் தொழில் கொஞ்சம் சுருங்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு போகும். அதில் கொஞ்சம் தப்பிச்சு பழச்சி கொஞ்சம் வீராண்டிப்பட்டினம் போனால் கொஞ்சம் கொஞ்சம் தொழில் பார்த்து அதில் கொஞ்சம் நிறைய மக்கள் கொஞ்சம் பசியாயிடுவாங்க. அதிலிருந்து மீண்டு வந்தவங்க தான் அதிக பேர் உள்ளவங்க. அது சீசனுக்கு ஒரு டைம் மாதக்கணக்கு ஒதுங்கும். 3 மாதம் அந்த கச்சான் டயத்தில் நாங்கள் தொழில் பண்ண போகும்போது வீராண்டிப்பட்டினம் கொஞ்சம் கச்சான் டயத்தில் கொஞ்சம் 6, 7, 8, 9, 9ஆம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் தொழில் பண்ணுவோம். அப்புறம் 9ஆம் மாதம் முடிஞ்சிட்டுனா ஊரை பார்க்க வந்துடுவோம். அதுக்கப்புறம் 2 மாதம் 3 மாதம் பாமல்ல தொழில் பண்ணுவோம். அதுவும் சரியாக இல்லைன்னா சேதாப்பட்டினம், அதையும் கொஞ்சம் தொழில் கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் இருந்துச்சுன்னா கோடியாக்கரை போயிடுவோம். அதிலேருந்து மீண்டும் தொழில் பண்ணி அப்படியே தான் எங்களுடைய பொழப்பு வாழ்வாதாரங்கள் அப்படியே தான் மெயின்டைன் பண்ணி ஓடிச்சு. அப்புறம் வந்து திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது, அதோட தொழில்கள் எல்லாருமே ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தாங்க. வீராண்டிப்பட்டத்தில் வந்து வீடு எங்களுக்கு பொசிக்கு பிள்ளைங்களோட ஒரு வியாபாரி வீடு கட்டி கொடுத்துருவாங்க, எல்லா மக்களுக்கும் வீடு கட்டி கொடுத்துருவாங்க. அதில் நாங்கள் இருப்போம், 3-4 மாதத்துக்கு அங்கே இருப்போம். கோடியாக்கரை சேதாப்பட்டினம் போனால் அது வந்து வள்ளத்திலே தான் தொழில் பண்ணுவோம் அதிகமாக. அப்புறம் சேதாப்பட்டத்தில் ஒரு வியாபாரி மூலியமாக பிடிச்சி அங்கே வீடு கட்டி அங்கே கொஞ்சம் 1 நாள் தொழில் பார்த்தோம். அப்படியுமே இருக்குமா, அதுவும் சரியில்லாமல் பிரச்சனைகள் அதிகமாகவும் அதையும் நிப்பாட்டி

0: மாற்று தொழிலில் இறங்கிட்டோம். லாஞ்சிகள் எடுத்து அப்போ அப்படியே படிப்படியாக முன்னேறி கொஞ்சம் கொஞ்சம் எங்கள் வாழ்வாதாரம் போய்கொண்டு இருக்கோம். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 1-8-1-24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கடற்கரை ராகம் இதுதான் காதலடா அடுத்தவர் ராக

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 39 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 44 கிலோமீட்டர் வேகம் வரை தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் முனியசூரி, எனக்கு வயசு 55. பாம்பன் சின்னப்பாளம். நான் என் கணவரும் தீவுக்கு போனோம். போய்கிட்டு இருக்கையில வலை கொண்டு போய் விட்டோம். பிடிக்கையில் நான் வத்தை இழுத்து, என் புருஷன் என் வீட்டுக்கார் வலை வத்தையை இழுத்துக்கிட்டு இருந்தாரு. நான் வலை பிடிச்சேன். கடைசியில் பார்த்தா திருக்கை முள்ளு குத்திருச்சு காலில். திருக்கைன்னு சொன்னாங்க, அப்பளையே மசங்கி தண்ணீரை விழுந்துட்டாங்க. நான் இறங்கி தூக்க போனால் தூக்க முடியலை. வாழை காத்தினால வத்தை வேற வளைஞ்சு போகுது. இவ்வளும் தண்ணிக்கில மசங்கி விழுந்துட்டாங்க. என்னால் தூக்க முடியாது, இருப்ப முடியும் தண்ணி. கஷ்டப்பட்டு போய் வத்தையை போட்டுட்டு வத்தையை போய் இழுத்துக்கிட்டு வந்து தூக்கி வத்தையில் ஏற்றவும் முடியலை என்னால். கடையில் தூக்கி ஏற்றி நங்கரத்தை போட்டுட்டு வலை வேற பிடிக்கணும். வத்தைய இன்ஜின் வத்தையில் திளாவி திளாவுற வத்தை அங்கே போட்டு வந்துட்டோம். கொண்டு வர முடியாதுல்ல, அதனால அடுத்த வள்ளத்தை கூப்பிட்டு ரொம்ப முடியலை. அடுத்த வள்ளத்தை கூப்பிட்டு நான் ஏற்றிக்கிட்டு வந்து காப்பாற்றினேன். கடைசியில் கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரியாக தேவலை ஆகலை, ரொம்ப வேதனை பண்ணிருச்சு, கால் நடக்க முடியலை. மறுபடியும் கூட்டிகிட்டு போனேன். பிழைக்காது தானே வழி, பிள்ளையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மரம் கூட்டிகிட்டு போனேன். மரம் கூட்டிகிட்டு போய் அந்த வத்தை காலில் ஏறிடுச்சு, மரம் முடியாமல் போயிடுச்சு. கொண்டு வந்து போட்டுக்கிட்டு ஆற்றினேன். ஆற்றிட்டு ஒரு பெட்டி கடை வச்சுருந்தேன், டீ கடை வச்சுருந்தேன். காலையில் 4 மணிக்கு நீ கடையை பார்த்துக்க, நான் கடலுக்கு போகிறோம்னு போனாங்க. கடலுக்கு போவையில் கரண்ட்டு கம்பி அந்து கிடந்துச்சு. கரண்ட்டு கம்பி அந்து கிடக்கையில் எனக்கு, நான் போயிட்டு வரேன் வளவு பிடிச்சிட்டு வரேன் போனவு, கரண்ட் கம்பி அந்த கிடஞ்சு கவனிக்கலை. கரண்ட் கம்பி மேலே காலை வச்சுட்டாங்க. கரண்ட் கம்பி அடிச்சிருச்சு. ஒரு பையன் இருக்கு, ஒரு 5 மணி இருக்கும், சித்தி சித்தின்னு வந்து கூப்பிட்றான். என்னடா நீங்கள் தூங்கு சித்தப்பா, இங்கே செத்து போய் கிடக்குறோம்னு சொன்னார். போய் பார்த்ததுமேக்கா இறந்து தான் போய் கிடந்தாங்க. 5 மணிக்கு போனவு, 4 மணிக்கு போனவு, 5 மணிக்கு தான் போய் பார்த்தேன். அவங்க இறந்து அவங்க இருக்கையிலையும் போவேன். அவங்க இறந்ததுக்கு பிறகு நான் தான் போனேன் கடலுக்கு. போய் நான் தான் கொண்டுக்கிட்டு வந்து பிள்ளைகளை 3 காப்பாற்றினேன். ஒரு ஆம்பளை பையன், 2 பொம்பளை பிள்ளை. வத்தைத்தைனா வளையினா கிடக்குந்த வள உரம் ஏன் வளாதேன். பிள்ளைகளை கட்டி கொடுத்தேன், நல்லது வல்லது பார்த்தேன். இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு

0: தெரிஞ்சுக்க. சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
1: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
2: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் லட்சுமி. நான் வயசு 54 ஆயிடுச்சு. இங்கேருந்து வீட்டில் இருக்கோம், முத நாள் வீட்டில் இருக்கோம், ரெண்டாவது நாள் உன் மயனேஜ்மா கடலுக்கு போனா பிடிச்சிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் வந்து இருக்கான், நாங்கள் சம்மாட்டி வீட்டில் போய் பாருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே கோடியாக்கரையில் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து மாமன் தங்கச்சி மரத்துலேருந்து கிளம்பி போகிறோம். கிளம்பி போய் அங்கே போனால் பஸ்க்கு போய் இறங்குறோம். இறங்கின உடனே அவன் உட்காந்துருக்கான், ஒரு குச்சி வீட்டில் இருக்கிறான். அதோட வாட நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா நாங்கள் பார்த்துக்கிட்டு வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நின்றுருக்கான். சரி அடே உங்கள் அம்மா வந்துட்டாங்கடா, போடா போய் சாப்பிடு, சாப்பாடு எதுவும் வாங்கி கொடுறா அப்படின்னு. ஓ போய் அங்கே ஒரு கடை இருக்குது, போய் இட்லி தோசை வாங்கிட்டு வந்திருக்கான். நீ சாப்பிடுமா, நாங்கள் போய் இந்த எங்கிட்ட போயிட்டு வாரஞ்சிட்டு போவ சொல்லிட்டு தான் நிற்கிறான். என்னட்ட அல்ல கொந்தொழிச்சு அம்மா வந்துடுச்சு. அப்போது இந்த பொம்பளை சொல்லுது, அடே நம்ம மட்டும் வல்லங்களாம் கிடச்சிடா போடா ஒரே விட்டமா போட அப்படின்னு சொல்லி சம்மாட்டி பண்ணாடி சொல்லுது. சரிஞ்சிட்டு அம்மா நீ சாப்பிடு நான் போய் பார்த்துறேன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். அங்கே ஓட ஓட அல்ல தண்ணி என்கிட்ட தானே வருது வந்துருச்சு. அப்போ இந்த பொம்பளை சொல்லுது, என்னன்னு சொல்லி அக்கா அக்கா சரிசாக்கா உங்கள்கிட்ட வல்லம்லாம் வலிஞ்சு ஓடுது, அங்கே கடக்கார வழியே ஓடுதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுங்கடவுன்னு இந்த பொம்பளை பற்றி விட்டது. இவங்க ரெண்டு பேரும் அப்பன் மாயின்னு ஏற்று போகிறதுக்குள்ளேயும் தண்ணி நிறைய வந்துருச்சு, நிறைய கோயிலே மூன்றாப்பில் வந்துருச்சு. வந்து அதோட பிள்ளைகளாம் மட்டும் அவங்களும் கரையை நடந்து வராங்க. என்னையே ஓடி வந்தவன் இங்கிட்டு நான் இங்கிட்டு தெரியாமல் நின்றேன். எனக்கு அந்த இடம் அப்போ போனது அறிவுமா தெரியாது, எந்த இடமும் தெரியாது நம்மளுக்கு. நான் மட்டும் சும்மா மழை தண்ணி மாதிரி வர்றாங்கன்னு நான் இருந்தேன். பார்த்தா அப்புறம் சொல்லி கடல் முன்னு வருது, என்ன கணக்கில் நின்றுக்கிட்டு இருக்கா வாமா அப்படின்னு சொல்லிட்டு கையில் பிடிச்சி இழுத்துக்கிட்டு நேரம் வந்ததுக்கு பயலுக்கு காலில் முறிஞ்சு அதை கூட பெருசு பண்ணல, என்னையே தான் பிடிச்சி இழுத்துக்கு ஓடிருந்தான். ஓடி போய் ஒரு கோயிலுக்கிட்ட அங்கிட்டு பஸ் ஸ்டாண்டு கோயில் மாதிரிக்கு அங்கனக்கில் போய் நின்றுட்டான். சம்பவத்தாடி எப்படியே ஒரு கொடுறான், அப்படியே மலார் மலார் ரோட்டில் தூக்கி தூக்கி அப்படியே போட்டுருச்சுக்கேன். அந்த பிள்ளையில என் பச்சை பிள்ளை ஒரு பையெல்லாம் 9 வயசு பையன், 10 வயசு பையன் இருக்கும். இப்போதான் ஒரு வாரம் தான் இப்போ ஆச்சான், கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளையும் பொண்ணு அவங்களாம் வந்திருக்காங்க. அவங்க லாஞ்சி எடுத்து போட்டுருந்துருக்காங்க, அவங்களாம் வந்திருக்காங்க. அந்த பிள்ளையெல்லாம் இப்படி மெதாந்து இப்படி வருது, கருத்து நிறையா நகைநட்டுலாம் போட்டிருக்கு. இந்த பாமல்ல உள்ள ஒரு பையெல்லாம் இறந்துட்டான், போஸ்ட் சாஞ்சு கடலுக்குள்ள அந்த பையெல்லாம் இறந்துட்டான். பிழைக்க போன பயில்கள் தான் இதுகள்லாம். இவெல்லாம் மறு பழைப்பு பழைச்சி வந்தது இந்த இதுகள்லாம். மறு ஒரு வாரம் சென்று நீ அம்மா கூட்டிக்கிட்டு போடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவோம். நேனே கூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டான். அவங்க அப்பா மட்டும் கொடியாகற இருந்தா. நன்றி நன்றிப்பா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசுக்கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏ மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: அட தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடற்கரையில தூங்க போறாங்களோ எல்லாரும் காய்ச்சலோட தான் வீட்டுக்கு வரணும்.
1: சரியாதான் சொல்றீங்க மச்சான்.